0: வீடு ஆரோக்கியமற்ற நிலையை தொற்றிருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் குறியீடு 100 தாண்டியது. காலை 7 நிலவரப்படி மத்திய வட்டாரத்துக்கான 24 குறியீடு 100 கடந்தது. 100 முதல் 200 வரை ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகிறது. சிங்கப்பூரின் மற்ற வட்டாரங்களில் காற்றுத்தரம் மிதமாகவே இருந்தது. தெற்கில் 74, வடக்கில் 76, கிழக்கில் 86, மேற்கில் 87. 100 தாண்டும்போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அன்றாட ஆலோசனையை வழங்கப் போவதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. சிங்கப்பூரின் 28 அரசாங்க அமைப்புகள் நிலைமையை சமாளிக்க தயார் நிலையில் இருக்கின்றன. இந்தோனேசிய புகை மூட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நாடு மலேசியா. சரவாக் மாநிலத்தில் காற்று தரக்குறியீடு 350 தாண்டிவிட்ட நிலையில் மலேசியா 3 செயற்கை மழை நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. எல்லை தாண்டும் புகை மூட்டத்தை சமாளிக்க ஆசியான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசியா சொல்கிறது. 2003 ஆசியான் புகை மூட்ட உடன்பாடு காணப்பட்டது. ஆனால் அதை மேலும் வலுப்படுத்துவது சிரமம் என்கின்றனர் நிபுணர்கள். அபராதமோ தடையோ விதிக்க உடன்பாட்டில் சாரமில்லை. இந்தோனேசியாவின் மேற்கு கலிமந்தான் மாநிலம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் காற்று தரக்குறியீடு 1000 தாண்டிவிட்டது. 1 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களின் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தோனேசியா காட்டுத்தீயை அணைப்பதற்கு தீவிரமாக போராடி வருகிறது. எல்னினோ கடுமையாகலாம், நிலைமை மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. சிங்கப்பூரில் ஆசிரியர்களுக்கான அதிபர் விருது 8 ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்தானாவில் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். விருது பெற்றவர்களில் ஒருவர் ஆண்டர்சன் ஸ்ராங்கூன் தொடக்கக் கல்லூரியின் மூத்த தமிழ் ஆசிரியர் கமலவாணி பாலையன்.
1: இன்றைய சூழலில் வந்து மாணவர்கள் தொடர்ந்து மொழியில் வந்து அவர்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்ப அந்த மொழியை நாம் கொண்டு செல்ல வேண்டும். கதைகள் மூலமாகவோ இல்லது நம்முடைய பண்பாட்டு கலைகள் அவற்றை பயன்படுத்தியோ மாணவர்களுக்கு இந்த மொழியினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு கொண்டு செல்லலாம். எங்களுடைய பள்ளியிலும் இந்த மாதிரியான மறைந்து வரக்கூடிய கலைகள் மூலமாக அவர்களுக்கு பண்பாட்டையும் மொழியினுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைய மாணவர்களுக்கு அவர்களுடைய தயக்கத்தை நீக்கிவிட்டு அவர்களால் இந்த மொழியில் சிறப்பாக செய்ய முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களாலையும் கற்க முடியும்.
0: ஆசிரியர்களுக்கான அதிபர் விருது 1998 அறிமுகமானது. இதுவரை 140 அதிகமான சிங்கப்பூரின் தலை சிறந்த ஆசிரியர்கள் விருது பெற்றுள்ளனர். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு அமெரிக்கா செலவு செய்த பணத்தை ஐரோப்பிய நாடுகள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அமெரிக்கா 100 பில்லியன் உக்ரைனுக்கும் நேட்டோக்கும் கொடுத்து விட்டதாக திரு ட்ரம்ப் குறைப்பட்டுக் கொண்டார். ஈரானுடன் போர் நடப்பதால் அமெரிக்காவிடம் ஆயுதம் குறைந்துவிட்டதாக கூறப்படுவதை அவர் கடுமையாக சாடினார். ஆயுதங்கள் முதலில் அமெரிக்காவுக்கு, பிறகுதான் மற்றவர்களுக்கு என்றார் அதிபர் ட்ரம்ப். இப்போதைக்கு நட்பு நாடுகளுக்கு ஆயுதம் விற்கவில்லை என்றும் விற்பனை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் சொன்னார். 8 முன்பு புறப்பட்ட பேபி கொலம்போ விண்கலம் புதன் கிரகத்தை நெருங்கியிருக்கிறது. இறுதிக்கட்ட பயணம் தொடங்கிவிட்டது. இது மிகவும் சவாலான கட்டம் என்கிறது ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு. பேபி கொலம்போ 2018 பூமியை விட்டு புறப்பட்டது. இதுவரை 10 பில்லியன் கிலோமீட்டருக்கும் மேல் பயணம் செய்திருக்கிறது. புதன் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவு, சூரியனின் ஈர்ப்பு சக்தி மிகவும் அதிகம். எனவே புதனை நெருங்குவது சிக்கலாக இருக்கிறது. தவறினால் விண்கலம் சூரியனை நோக்கி சென்றுவிடும் அல்லது விண்வெளியில் தொலைந்து போய்விடலாம். நேற்று 2 ஆய்வு கலன்கள் களத்தை விட்டு பிரிந்தன. அவை நவம்பர் 21 புதன் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடையும். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ஆய்வு தொடங்கும். புதன் கிரகத்தை அணுகி பார்த்து நலம் விசாரிக்கும் இந்த திட்டத்துக்கு சுமார் $2 பில்லியன் செலவாகும்.
2: சொல்லும் பொருளும் சைகை. தேசிய தின கூட்ட உரை போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது செவிப்புலன் குன்றியவர்களுக்காக சைகை மொழி விளக்கமும் வழங்கப்படுகிறது. ஜெஸ்சர் சைகை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: தள்ளுபடி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun டீ சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: சரவண பரத்துல இந்த பாடலை கேட்டுங்க. ஸ்ரீகாந்த் இவாளை சில நரிஷயர் சாதன சரகம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது 8:13 ஆகி விட்டது. ஒலி 9:06 இணைந்திருக்கீங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபேஸ்புக் லைவ் பார்க்கமா நான் வர போறேன். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு 2 ஆசிரியர்களை நான் சந்திக்க போறேன். விருது பெற்ற அந்த ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வந்துருங்க. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை நீங்க பலத்த காற்றை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி காசு. 1 யூரோ 1.49 வெள்ளி காசு. 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.74 வெள்ளி காசு. 1 ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு. 100 இந்திய ரூபாய் 1.36 வெள்ளி காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
0: ஆசிரியர் தினம் இன்று. அதனை முன்னிட்டு உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன 9:06. அந்த வரிசையில அடுத்ததா விருது பெற்ற ஆசிரியை கலைவாணி, அவங்கள சந்திக்க போறோம். வணக்கம் ஆசிரியை.
9: வணக்கம். வணக்கம்.
0: நல்லமா இருக்கீங்களா?
9: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு ஆசிரியை ஆகிய உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகள்.
9: நன்றி.

0: சரி, ஆசிரியை அப்படின்னு சொல்லும்போது இந்த தொழிலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு?
1: என்னோட பெற்றோர்கள் வந்து தமிழ் ஆசிரியர்கள். அப்ப நான் வந்து சிறு வயதுலேருந்து வீட்டு சூழல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்த பிறகு அந்த அனுபவங்கள்லாம் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா தமிழாசிரியரா ஒரு பள்ளியில் பணியாற்றிய போது அங்க நான் தொடக்க நிலை ஒன்று அங்கதான் போய் நான் மாணவரா வந்து இணைந்து கொண்டேன். அப்ப வந்து அப்பா மற்ற மாணவர்கள் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது சரி, நம்ம வந்து மொழி மேல இவ்வளவு பற்று வச்சிருக்கிறோம் அந்த வயதிலே, அது மாதிரி நம்ம மாணவர்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாமே, பிள்ளைங்களோட இருக்கும்போது நம்ம எப்போதுமே இளமையா இருப்போம் அப்படி எல்லாம் எனக்கு வந்து சின்ன வயதிலேயே தோன்றிய ஒரு விஷயம். அதனால தமிழ் ஆசிரியரா நான் இணைந்து கொண்டேன்.
0: கேக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. ஆசிரியர் பணி ஏற்கனவே ரொம்ப கடினமானது, அதுலயும் அப்பா அம்மா ஏற்கனவே ஆசிரியரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்க மேல எதிர்பார்ப்பு அதிகமா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க சிறந்த ஆசிரியருக்கான விருது, குறிப்பா தொடக்க கல்லூரி பிரிவுல MITT அவார்ட், அதுல தொடக்க கல்லூரி பிரிவுல சிறந்த ஆசிரியருக்கான விருதை வென்றிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள்.
1: ரொம்ப நன்றி.
0: இப்போ தொடக்க கல்லூரி நிலையில ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல பல சவால்களும் உண்டு, அதே நேரத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டு. உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன்.
1: நீங்க சொல்ல போதே வந்து அதுலயே வந்து சொல்ல போனீங்கன்னா அந்த கேள்விக்குள்ளேயே அந்த விடை இருக்குது. ஒரு சவால் இருக்கிற, நான் எப்போதுமே நம்ம மாணவர்கிட்ட சொல்லுவேன், சவால் என்ற ஒரு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா வாசல் என்ற ஒரு சொல் வந்து ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம ஒரு சவாலா பார்க்காம, சரி இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்கான ஒரு தீர்வை நம்ம பார்ப்போமே அப்படின்னு இப்போதும் சொல்லுவேன். அதே மாதிரி பெரிய மாணவர்களா இருந்தாலும், வயதில் அதிகமான உள்ள மாணவர்களா இருந்தாலும், அவங்களுக்கான தனிப்பட்ட சில சில சிக்கல்கள் இருக்கும், சவால்கள் இருக்கும். ஆனா அவங்க கூட உட்கார்ந்து ஒரு ஒரு நண்பரா ஒரு தோழியா உட்கார்ந்து பேசி எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த மாணவர்களை அழைத்துட்டு போகலாம் என்று சிந்திக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதனால இது ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு பயணம் தான் நினைக்கிறேன் நான்.
0: குறிப்பா தமிழ் மொழியை இன்றைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஏன்னா சூழல் அப்படி மாறி இருக்கு. அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: நான் வந்து என்னோட வகுப்புக்கு இல்லை என்னோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள்ட்ட அவங்களுக்குன்னு தனிப்பட்ட திறன்கள் இருக்கும். அது வந்து இப்போ மொழி ஆசிரியர் எனக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் வந்து நல்லா பேசுவேன், இல்லை நான் நல்லா நடனம் ஆடுவேன் அப்படின்னு அந்த மாணவர்களுக்குன்னு சில தனிப்பட்ட திறன்கள் இருக்க போது அந்த திறன்களை நான் போய் கண்டறிந்து அவங்கள வந்து நான் போட்டிகளுக்கு அழைச்சிட்டு போகிறதோ இல்லை அவங்களுக்கான ஒரு பட்டறைக்கு அனுப்புறது, அப்போ அவங்களோட திறனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது தன்னாலே வந்து அவங்களுக்கு அந்த பண்பாடு மரபு மொழி, ஏன்னா மொழி என்பது பாடம் மட்டும் இல்லையே, அது ஒரு உணர்வு இல்லை. அப்போ வந்து அந்த பண்பாடு மரபு சார்ந்த விஷயங்களை கொண்டு போகும் போது இயல்பாகவே அவங்களுக்கு வந்து சரி நம்ம மொழி நம்ம அது வாழ்நாள் கற்றலாம் கொண்டு போனோம் என்ற ஒரு விஷயத்த அவங்களால உணர்ந்து கொள்ள முடிகிறது.
0: நிச்சயமா, அதுவும் உங்களுடைய கற்பித்தலை வந்து நீங்க வித்தியாசமான முறையில் அணுகிருக்கீங்க. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கருவிகளை பயன்படுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்ல வலையொலியை பயன்படுத்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் ஆசிரியர்.
1: என்னோட மாணவர்கள் வந்து அவங்க ஏ லெவல் முடித்த பிறகு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க, ஆனா அடுத்த வரக்கூடிய மாணவர்கள் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ரிவிஷன் மெட்டீரியல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம் ஆசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் வந்து அவங்க எனக்கு வந்து அவங்க பரிந்துரைத்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பாட்காஸ்ட் மாதிரி செய்யலாம். அப்பனா அவங்க படித்தப்ப எங்களோட பாடத்திட்டத்துல ஒரு 6 சிறுகதைகள் இருக்கு, உயர்தமிழ் 2 தமிழ் மொழி பாடத்துல. அப்ப அந்த 6 சிறுகதைகளையும் வந்து ஒரு ஒரு குயிக் ரிவிஷன் படிக்கிறதுக்காக ஒரு பாட்காஸ்ட் முறையில நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து என் கூட இணைந்து அந்த மாணவர்கள் கேள்விகளை உருவாக்கி அவங்க அந்த ஒலிகளை வந்து வலை ஒலிகளை வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து எங்க கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்ல மற்ற கல்லூரி இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களையும் அதை பகிர்ந்து கொண்டாங்க. அப்ப அது ஒரு நல்ல ஒரு ஒரு உந்துதலாம் எனக்கே இருந்துச்சு. சரி நம்ம செயற்கை நுண்ணறிவு இது மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். மாணவர்கள் நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு அவங்க சுமையா இல்லாம அவங்க வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது கூட அந்த வலையொலியை கேட்டு போகலாம், அந்த கதையை பத்தி இன்னும் ஆழமா புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முயற்சியா தான் இருந்தது. இந்த ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை பார்த்துட்டு அவங்க வந்து நோட்புக் LLM அது போன்ற தளங்களை பயன்படுத்தி கதைகள் மற்ற விஷயங்களை ஒட்டி இன்ஃபோகிராபிக்ஸ் தயாரிச்சாங்க. ஏன்னா இன்ஃபோகிராபிக்ஸ் என்பது நம்ம ஒரு ஒரு பக்கம் அப்படி பார்த்தாவே நமக்கு போதும், அதை வந்து நம்ம அதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பாட திருப்பத்துக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படின்னு வந்து ஒரு மாணவர்களை மற்ற மாணவர்களை பார்த்து இன்னும் இனிமே வரக்கூடிய மாணவர்கள் இது போன்ற வளங்களை ஆசிரியர்களோடு அவங்க இணைந்து செய்யும் போது இன்னும் ஒரு நல்ல கற்றலாக அமையும்.
0: நிச்சயமா, இப்ப உங்களுடைய மாணவர்கள் சிறப்பா செய்யறத பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும், அதையும் தாண்டி அவங்களும் எழுத்தாளர்களா மாறும்போது அது ஒரு தனி பெருமையா அமையும். அந்த அற்புதமான தருணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன் ஆசிரியர்.
1: ஓகே, நான் வந்து எனக்கு எப்போதுமே நிறைய மாணவர்கள் சொல்வாங்க இந்த மாதிரி உயர்நிலை பள்ளி மாணவர்கள், தொடக்க கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் கூடுதல் தமிழ் புத்தகங்கள் வேணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்போது அவங்க எனக்கு சில சிந்தனைகள்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கலாம் தொடக்க கல்லூரி மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கு. அப்ப அந்த எழுத்தாரும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களும் என் கூட இணைந்து இப்ப கதைகளை நாங்கள் எழுதிட்டு இருக்கோம். அப்ப வந்து அந்த கதைகள் வந்து சாதாரண கதைகள் இல்ல, நம்மளோட வாழ்க்கை சூழல் சிங்கப்பூர் சூழல்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்க கதைகளை எழுதிட்டு இருக்கோம். அது கதைகளை மட்டும் இல்லாம அந்த கதை முடியற அந்த தருவாயில சில சில நடவடிக்கைகளை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப மாணவர்கள் என்னோட இணைந்து அந்த ஒரு நூலை வந்து எழுதி கொண்டிருக்கும் போது அது கன்னி முயற்சி தான், ஆனா அது ஒரு நல்ல ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கிறது.
0: இந்த முயற்சி இன்னும் சிறப்பாக எங்களுடைய வாழ்த்துகள். இப்போ தமிழ் மொழியா இருக்கட்டும், உங்களுடைய மாணவர்களா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில சிறப்பா செய்யறத பார்க்கும்போது அல்லது சிறப்பா செய்த பிற்பாடு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அனுபவங்களா இருக்கா? மறுபடியும் வந்து நான் உங்ககிட்ட படிச்ச இந்த நேரத்துல படிச்ச இந்த படியில படிச்ச இப்ப இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்களா?
1: நான் வந்து இந்த ஆண்டு வந்து என் 15வது ஆண்டு நான் வந்து தமிழ் ஆசிரியரா வந்தது. அப்ப வந்து நீங்க சொன்னது போல ஆரம்ப காலகட்டத்தில் நான் உயர்நிலை பள்ளியில் கற்றுக் கொடுக்க போது என்னோட என்கிட்ட ஒரு மாணவர் படிச்சாங்க. அவங்க வந்து இப்ப தமிழ் ஆசிரியரா இருக்காங்க, 2-3 ஆண்டுகள் ஆச்சு அவங்க பணியில இணைந்து. அவங்க எப்ப என்னை பார்த்தாலும் வந்து ஆசிரியர் அந்த காலகட்டத்தில் நம்ம வகுப்புல படிச்சதெல்லாம் நினைப்புக்கு வருது. எனக்கு ரொம்ப நன்றி ஆசிரியர், ஏன்னா அன்னைக்கு கொடுத்த ஒரு ஊக்கம் தான் இன்னைக்கு நான் தமிழ் ஆசிரியரா இருக்கேன் அப்படின்னு அந்த சொன்ன சில விஷயங்கள். இப்ப எங்கிட்ட படித்த மாணவர்கள் இப்ப ஒரு 5 பேர் தமிழாசிரியர் பயிற்சிக்கு வந்து அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. இனிமேதான் அவங்க தேசிய கல்விக் கழகத்துக்கு போயிட்டு தமிழாசிரியர் பயிற்சி எடுத்து மேற்கொள்ள போறாங்க. இப்ப அந்த மாணவர்களையும் பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த மாணவர்களோட வாழ்க்கையில சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். பண்பாட்டு தகுமையாளர்களாக அங்க வளர்த்திருக்கோம். அதாவது படித்து முடித்த பிறகும் மொழியோட இணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நம்மளால விதைக்க முடிஞ்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகணும், குறிப்பா தமிழ் ஆசிரியர் ஆகணுங்கிற ஆசை இளையர்களுக்கு பல இளையர்களுக்கு இருக்கு. அவங்க இந்த இடத்துல வானொலி பக்கமா இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர் இருக்கலாம், அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆசிரியர்?
1: அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்ப அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நமக்கு கனவு காணணும், அந்த கனவு தான் நம்மளோட எண்ணங்களா மாறும், எண்ணங்கள் தான் நம்மளோட செயலா மாறும். அப்ப தொடர்ந்து நம்ம கனவு காணும் போதுதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சூரியனா நம்ம இருக்கணும்னா முதல்ல சூரியனா நம்ம எரிய வேண்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம சூரியனா மிளற முடியும். அதனால மாணவர்கள் பயப்படவே கூடாது, பெற்றோரும் பயப்படக்கூடாது. அந்த பிள்ளைங்களோட கனவை வந்து நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து நிறைவேற்ற நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும்.
0: ஆசிரியை உங்கள் நேரத்தை ஒதுக்கி அதுவும் ஆசிரியர் தினம் அன்று எங்களோட வந்து உரையானதுக்கு மிக்க நன்றி. இது போல் இன்னும் பல விருதுகளை நீங்கள் வாங்கணும், தமிழுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி நீங்கள் பெருமை தெரிய தரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. மிக்க நன்றி ஆசிரியை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையானதுக்கு.
1: நன்றி.
0: ஆக ஆசிரியை கலைவாணி அவங்களுடைய விருதை பற்றியும் அனுபவத்தை பற்றியும் கடந்து வந்த பாதையை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்ற ஆசிரியர் மகாதேவி அவங்கள இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம சந்திக்க போறோம். வானொலி பக்கமா இருங்க, அதே நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அவங்கள பார்க்கலாம், வாழ்த்துக்களை வாரி வழங்கலாம். ஆசிரியர் தினமான இன்று உங்களுடைய ஆசிரியர்களை பற்றியும் நீங்க ஃபேஸ்புக் லைவ்ல அந்த காணொலிக்கு கீழே கருத்திடலாம். வாங்க சந்திப்போம் உங்களை அங்க. இணைந்திருங்க என்னோட, இது வணக்கம் சிங்கை.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். KJEBPIE செல்லும் வழியில் பிரிக்லன் சாலைக்கு பிறகும், நகரை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலைக்கு பிறகும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKESLEக்கு பிறகும் வாகனங்களும் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
7: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு
8: ஒருத்தரி வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
7: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
8: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
10: கவிதை
11: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள்
12: maxonline.sg.
0: விட்டது வாழ்நாள் சாதனையாளர் விருதை வென்ற ஆசிரியை மகாதேவன் முடி இருக்காங்க, அவங்களை சந்திப்போம். வணக்கம் ஆசிரியை.
13: வணக்கம்.
0: முதல்ல உங்களுக்கே எங்களுடைய வாழ்த்துக்கள், அதோட ஆசிரியர் தின வாழ்த்துக்களும் கூட. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆசிரியர்களை கொண்டாடுறோம் நினைக்கும் போது நீங்க அதை எப்படி உணர்றீங்க?
13: உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர் தினத்துல இருந்து ஆசிரியர் தினம் அன்று பேட்டி எடுக்கிறது, பேட்டி கொடுக்கிறது.
0: வாழ்நாள் சாதனையாளர் விருதை வெல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்க வாழ்நாளையும் நீங்க கல்வித்துறையில ஆசிரியர் பணிக்காக மாணவர்களுக்காக அர்ப்பணிச்சிருப்பீங்க. இதுல உங்களுடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்புகள் நிறையவே இருக்கும் இல்லையா? உங்களுடைய பயணத்தை பத்தி சொல்லுங்களா ஆசிரியர்.
13: வாழ்நாள் சாதனை விருதுக்கா? மாணவர்கள் சக ஆசிரியர்களுடன் நாம் மேற்கொண்ட பயணத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாழ்நாள் சாதனை விருது புதிதாக வரும் ஆசிரியருக்கு ஊக்கம் அளிக்க எனக்கு மேலும் உற்சாகம் அளிக்கிறது.
0: நீங்க ரொம்ப சுலபமா சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா 42 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா பா கேட்கும் போதே மலைப்பா இருக்குது. இந்த 42 ஆண்டுகள்ல மறக்க முடியாத தருணங்கள், சவால்கள், அதை எப்படி கடந்து வந்தீங்க? எதின முன்னு பத்தி நீங்க சொல்லலாம்.
13: ஆனா மறக்க முடியாத தருணங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் குறிப்பாக 1-2 நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய மாணவர்கள் தயக்கம் உள்ள மாணவர்களாக வகுப்புல நுழையிறாங்க. தயக்கம் உள்ள என்றால் அவர்கள் பேசும் பொழுது அவங்க தயக்கமா இருக்கிறாங்க, அந்த அந்த மாதிரியான மாணவர்கள். மற்றது வந்து அவர்களுக்கு தெரியவனும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை அளித்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் அவர்களை பேச தூண்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாராட்டும் கொடுக்கும் பொழுது அவருக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். அதனால் மாணவர்களின் சிறு சிறு வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் பாராட்டும் வகையில் நான் நிறைய செய்திருக்கிறேன். ஆனால் முக்கியமா மறக்க முடியாத என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டம் நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து என்னுடைய மாணவர்களிடம் இஃப் இட் இஸ் டு பி இட் இஸ் அப் டு மீ, என் வெற்றி என் கையில் தான். இஃப் இட் இஸ் டு பி இட் இஸ் அப் டு மீ என்ற 2 எழுத்து சொற்களை எழுதுவேன். எழுதின பிறகு நான் சொல்லுவேன், எல்லாரும் உங்க ஹேண்ட் புக்லயே எழுதுங்க, இதை பாருங்க. உங்கள் வெற்றி, என் வெற்றி என் கையில். மாணவர்களுக்கு நல்ல மனப்பான்மையை வளர்க்கத்தான் இதை சொல்லுவேன். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கூட்டம் வரும், பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். அப்ப அந்த கூட்டத்துல ஒரு மாணவி வந்து, ஒரு மாணவியின் தாயார் வந்து தன் மகள் படிப்பறையில் ஒட்டி தன்னையே ஊக்கப்படுத்தினார். தன்னையே ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்க எழுதினாங்க. இது உண்மையிலேயே எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வரிகள் அவளை சிறப்பாக செய்ய தூண்டியது சம்பவம் என்றென்றும் என்னால மறக்க முடியாது.
0: ஆமா, கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
13: சமீபத்துல
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
13: இல்ல, சமீபத்துல நான் சொன்னது என்னன்னா, அந்த பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க வாசிப்பு வாசிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாசிப்பு படிக்கும் பொழுது அந்த அவங்களுக்கு தயக்கமா இருக்குதுன்னு சொன்னாங்க. சோ நான் சொன்னேன், ஓகே எல்லாரும் ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஆசிரியருக்காக ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்காக ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் 4 வரிகளை எந்த நூலிலிருந்தும் அதை எடுத்து படியுங்க. அந்த அது படிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, அதை உங்க பெற்றோருக்கு முன்னால படிங்க. அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, பெற்றோர் வந்து வேலையா இருப்பாங்க, ஒரு கண்ணாடிக்கு முன்னால இருந்து படிங்க. வாசிப்பின் உச்சரிப்பும் சரளமும் முன்னேறி வருகிறது என்று நிறைய பெற்றோர்கள் எனக்கு என்னை பார்த்து பகிர்ந்து கொண்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத தருணம்.
0: நிச்சயமா, இன்றைய காலத்துல ஆசிரியை தொழில்நுட்பத்தை கையாண்டு மாணவர்கள்கிட்ட போய் சேர்க்கறது ஒரு யுக்தியா இருக்கும் போது நீங்க ஏற்கனவே ஆரம்ப காலத்திலே அதை கையாண்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
13: அந்த தகவல் தொழில்நுட்பம்.
0: ஆமா,
13: தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையிலேயே நிறைய நிறைய ஆண்டு நான் எனக்கு தகவல் தொழில்நுட்பம் செய்வதே எனக்கு ரொம்ப விருப்பம், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப விருப்பம். அதனால அது வந்து உண்மையிலேயே ஊக்கம் அளித்தது என்னுடைய முன்னாள் மறைந்த கல்விக் கழக விரிவுரையாளர் நா கோவிந்தசாமி அவர்கள். அவர் அவருடைய ஊக்கம் தகவல் தொழில்நுட்பம் மீதான எனது ஆர்வம் சேர்ந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் நிறைய செய்ய வேணும் என்று எனக்கு உண்மையிலேயே எண்ணம் ஏற்பட்டது. மாணவர்களின் ஆர்வத்தை பார்த்தபோது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வேற வேற உத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். மேலும் நான் நடத்திய தகவல் தொழில்நுட்ப பாடங்களை மற்ற ஆசிரியர்களுடனும் பகிர்ந்து கொண்டேன். அவர்களுடன் மட்டும் இல்லை, சில குழுமங்கள், சில பகிர்வரங்கம், அந்த மாதிரியான இடத்துல நான் நிறைய பகிர்ந்து கொண்டேன். என்னுடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்தியது. அதாவது அந்த பகிர்ந்ததை நான் இன்னும் கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்தினேன். சொல்லுங்க.
0: இப்போ இந்த வாழ்நாள் சாதனை விருது உங்களுக்கு கிடைச்சிருக்குது, இன்னும் தொடர்ந்து நீங்க பல சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிற முனைப்போட இருப்பீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க, எதிர்கால திட்டம் இந்த துறையை பொறுத்தவரை.
13: இன்னும் சில தகவல் தொழில்நுட்பத்தை நிறைய தகவல் தொழில்நுட்பத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். வகுப்புல மட்டும் இல்லை, அது முன்னால் நிறைய பகிர்வரங்கமும் செய்தேன். அதை இன்னும் செய்யறதுக்கு இப்பதானே இப்ப ஏஐ இருக்குது, ஏஐல கூகுள் ஜெமினாய் வேற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, பெட்லெட்டு, அது இதெல்லாத்திலையும் உள்ளுக்க போட்டு புகுத்தி அதை செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம்.
0: பிரமாதம். இப்போ நீங்க 42 ஆண்டுகள் அந்த துறையில இருந்து பல சாதனைகளை செஞ்சிருக்கீங்க. உங்களை போலவே இந்த துறைக்கு வந்து சிறப்பா செய்யணும்னு பல ஆசிரியர்கள் விருப்பப்படலாம், அவங்களுக்கு என்ன சொல்வீங்கம்மா இந்த இடத்துல?
13: அந்த இளம் ஆசிரியர்களுக்கா? சரி, இளம் ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு வேலை மட்டுமல்ல, இது ஒரு வேலை மட்டுமல்ல, ஆசிரியர் தொழில் வந்து ஒரு வேலை மட்டுமல்ல, ஒரு முக்கிய பொறுப்பும் கூட. அது மாணவர்களின் தேவைகளையும், மாணவர்கள் அதாவது நீங்க சொல்லிக் கொடுக்குற மாணவர்களின் தேவைகளையும் சிரமங்களையும் நீங்க அறிந்து கொண்டு செய்தால், அது பொறுமையுடன் வழிகாட்டினால் மாணவர்கள் நன்றாக வருவார்கள். அவர்களுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும், முன்னேற்றங்களை பாராட்ட வேண்டும். ஆசிரியர்களாக, அந்த இளம் ஆசிரியர்களாக தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பித்தல் மட்டும் அவர்களுடைய வேலை அல்ல, கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய சிந்தனைகளும் தொழில்நுட்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது மாணவர்களின் முன்னேற்றமே ஆசிரியரின் மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்க வேண்டும். இது வந்து நாங்கள் ஆசிரியர், இளம் ஆசிரியர்கள் வந்து இப்போதைக்கு எல்லா இளம் ஆசிரியர்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர்கள் நல்லாவே நன்றாக செய்தார்கள், என்னை விட நல்லா செய்தார்கள்னு சொல்லலாம். அது வந்து என்ன என்றால், உண்மையிலேயே என்ன என்றால், அந்த தகவல் தொழில்நுட்பத்தை எப்ப புகுத்துவது அந்த பாடத்துல, அது அவர்களுக்கு சில ஆசிரியர்களுக்கு சிரமமாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பம் செய்தால் மட்டும் போதாது, அதை எப்படி அந்த பாடத்திட்டத்துக்குள்ள புகுத்துவது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் பொழுது ஆசிரியர்கள் வந்து பாடத்திட்டத்தை ஒழுங்காக செய்வார்கள். அந்த மாதிரி வரும் பொழுது எப்பனாலும் என்ன கூப்பிட்டு கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றிமா. நிறைவா, வாழ்நாள் சாதனையாளர் விருது வென்ற உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர்களும் இருந்திருப்பாங்களே, அவங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்களேன்.
13: மறக்க முடியாத ஆசிரியர்கள் தான் என்னுடைய மென்டர்ஸ், அதாவது என்னுடைய ஆலோசகர்கள். என்னுடைய ஆலோசகர்கள் நான் ஒண்ணு சொல்லித்தேன், நான் கோவிந்தசாமி. இன்னொன்று வந்து, இன்னொரு ஆசிரியர் வந்து, ஆசிரியர்னு சொல்ல முடியாது, அவர் வந்து பல்கலைக்கழகத்துல ஒரு டைரக்டரா இருந்தாரு, டெபியூட்டி டைரக்டரா இருந்தாரு, திரு அருண் மகிழ்னன். அவர் வந்து நிறைய ஆசிரியர்களை சேர்த்து, அதாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய பகிர்வரங்கம் செய்தோம், சமூக நிலையங்கள்ல அதெல்லாம் செய்தோம். அதெல்லாம் செய்யும் பொழுது அதுல தகவல் தொழில்நுட்பம் தான் மெயினா நாங்க பயன்படுத்தணும்.
0: பிரமாதம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசினதுக்கு. 42 ஆண்டுகள் அற்புதமான சேவை வழங்கிய உங்களை சந்தித்துல பெருமை அடையுது ஒலி 1.68. மீண்டும் மகாதேவி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்மா.
13: நன்றி ரவி. நன்றி
0: நன்றி. ஆக ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து நீங்க வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா நேர்களே, ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க. காரணம், இந்த காணொலி அங்கதான் இருக்கு. காணொலிக்கு கீழே நீங்க தொடர்ந்து உங்க கருத்துக்களை பதிவிடலாம், வாழ்த்துக்களை வாரி வழங்கலாம். சரி, ஃபேஸ்புக் லைவ் வாயிலா எங்களோட இணைந்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வானொலி பக்கமா நீங்க வந்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இது ஒலி 9.68, கேட்டாலே பரவசம்.
10: ஒலி 9.68 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து KJEPIE செல்லும் வழியில் சுவாச்சுகாங் டிரைவ் அந்த பகுதிக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வீட்டில் தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால் நின்றுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால் நின்றுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியலை. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவியில் அவர் பார்ப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு கிடக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்கிறார் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி வீட்டில் என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
2: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை,

0: ஏதோ பாகம் என்ன நடந்தது. அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரிசர்வா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
5: தளமுமான 9 6 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7 9 7

0: ஃபோன் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். சில மூன்று பாடல்களை கேட்டீங்க. அன்னியன், ஆதவன், அயன் ஆகிய பாடல்கள் இடம்பெற்றன. நேரம் இப்பொழுது 8:58 ஆகிவிட்டது. கருப்பு படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில்
2: போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் லேண்டோ அவென்யூக்கு பிறகும் AYEMCE செல்லும் வழியில் போனாவிஸ்டா எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பகன்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம். சிங்கே நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. சுவாரஸ்யமான தகவல், சினிமா செய்தி, தங்கவேலின் நிலவரம் எல்லாமே இருக்கு. நீங்க தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை தெரிஞ்சுக்க போறோம். பலத்த காற்றை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: Maverick Events in Production Barangung, Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, DMRK Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினேல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியிடுவாங்க. ஏய் அம்மா, எங்க?
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: பாம்பே படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏ.ஆர். ரஹ்மானுடைய சில பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால சொர்ணதா பாடிய பாடல் கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து வந்துச்சு, இசைஞானி இளையராஜாவோட இசையில.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: 9:16 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. TPE SLE செல்லும் வழியில் லோயாங் அவென்யூ எக்ஸிட்க்கு பிறகு, இதன் காரணத்தினால் அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் September 4 1972 மியூனிக் அங்கே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் போது ஒரே போட்டியில் 7 தங்க பதக்கங்களை வென்ற முதல் நபர் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைத்தார் அமெரிக்க நீச்சல் வீரர் மார்க் ஸ்பிட்ஸ். மார்க் ஸ்பிட்ஸ் கல்லூரியில படிக்கும் போது, நீ மீசை வச்சுக்க கூடாது, உடனடியா அதை சவரம் செஞ்சிரு அப்படின்னு அவருடைய ஆசிரியர் அவர்கிட்ட சொன்னாரா. ஆனா மார்க் ஸ்பிட்ஸ்க்கு கொஞ்சம் கூட அதுல விருப்பம் இல்லை. ஆக வேண்டுமென்றே அவர் மீசையை தொடர்ந்து வச்சிருந்தாராம். ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தமாஷா, மீசை இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் சீக்கிரமா நீந்துறேன், காரணம் தண்ணியை வாய்க்குள்ள போகாம அந்த மீசை தடுக்குது அப்படின்னு நகைச்சுவை செய்தாராம். ஆனா உலகம் அதை நகைச்சுவையா பார்க்கல. அவரை போலவே பல நீச்சல் வீரர்களும் சரி, விளையாட்டு வீரர்களும் சரி, மீசை வைக்க ஆரம்பிச்சாங்க. 1970 மிகப்பெரிய ட்ரெண்டா இருந்தது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மீஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மீஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மீஸ் பன்னீர், மில்கி மீஸ் தயிர்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
3: நெட்லின்றா?
2: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
3: நெட்லின்றா?
2: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
3: நெட்லின்றா?
2: அது
3: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லின்றா நெட்லின்றா நெட்லின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
2: தொடர்புக்கு
3: 8854 8989 8 9 8 9.
2: நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: காதலன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. ஏ ரஹ்மானோட இசையில மனோசர் லதா பாடிருந்தாங்க. அதுக்கு முன்னால நேதாஜி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. வித்யாசாகரோட இசையில சொன்னலதா சேர்ந்து பாடிருந்தாங்க. அவரோட அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையில வந்து இந்த பாடலை கேட்க போறோம். அரியரன் சாதராசிரம் பாடிய அந்த பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: வாரத்தில இருந்து ஒளி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: நேயர்கள் மீடியாகாப் ஒளி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஜான்டன்மன் படத்துல இந்த பாட்டு வந்துச்சு. சுரேஷ் பீட்டர்ஸ், ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில. அம்மா பையன் பாடின பாட்டை அடுத்து கேட்க போறோம். சோபா சந்திரசேகர் மற்றும் தளபதி விஜய் பாடிய பாடல் ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து வரப்போகுது. தேனிசி தென்றல் தேவாவோட இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரம் இப்பொழுது 9:43. அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் மாண்டாய் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:68
4: சினிமா
0: ஃபஹத் ஃபாசில்.
5: நெஞ்சமே நெஞ்சமே குஞ்சியே சொல்லுதேயா ரீரோ.
0: மாமன்னன் படத்துல ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருப்பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இவர் நடித்த முதல் தமிழ் படம் 2017 வெளிவந்த வேலைக்காரன். அதுக்கப்புறம் சூப்பர் டிலாக்ஸ், விக்ரம், மாமன்னன், வேட்டையன், மாரேசன், இதய முரளின்னு பல தமிழ் படங்கள்ல ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருந்தாரு. அடுத்ததா மெய்யழகன் படத்தை இயக்கிய பிரேம்குமாரோட இயக்கத்துல ஃபஹத் ஃபாசில் நடிச்ச படம் டிசம்பர் மாசம் வெளிவரும்னு அண்மையில ஃபஹத் ஃபாசில் சென்னையில நடந்த நிகழ்ச்சியின் போது அறிவிச்சிருந்தாரு.
6: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நம்பி நம்பி BA MBA.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீங்க. தேனி சித்தின்ற தேவாலயத்தில் வந்துச்சு பாட்டு. இந்து படத்தில இருந்து
1: 968 போக்குவரத்து நிலவரம்
0: 9:55 ஆகிவிட்டது. துவாசி நோக்கி செல்லும் PIETPE exit அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. அதோடு PIE நோக்கி செல்லும் TPE Seletha Link அந்த பகுதிக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். அப்படி இப்படின்னு வார இறுதி வந்துருச்சு. இந்த வார இறுதியிலிருந்து உங்களுக்காக ஒலி 9:08 நிகழ்ச்சிகள்ல மாற்றம் உண்டு. ஆமாங்க, காலை 7 தான் முதல் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. ஆக நான் ரவி ஜி உங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை வழங்க வந்துருவேன். 7 to 12 வரைக்கும் உங்களுக்காக புது புது அங்கங்கள் காத்திருக்கு. என்னென்னலாம் நீங்க கேட்கலாம், இப்படி எப்படிலாம் நீங்க ஆனந்தமா இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை நாளைக்கு காலையில 7 நான் சொல்றேன். இப்போதைக்கு டாடா சொல்லிக்கொள்வது, நான் ரவி ஜி. நாளை சந்திப்போம். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: வணக்கம். காலை மணி 10 மிழக்காப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜி. அமெரிக்க நிறுவனங்கள் ஆசியானில் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று வர்த்தக தொழில் அமைச்சர் டான் சி லேங் அழைப்பு விடுத்திருக்கிறார். உலக வர்த்தகத்தில் நிச்சயமற்ற நிலை நிலவுகிறது, ஆசியான் நம்பகமான வளர்ச்சி மேடையாக இருக்கிறது என்றார் அவர். அமெரிக்கா ஆசியான் உத்திபூர்வ வர்த்தக கருத்தரங்கில் டாக்டர் டான் பேசினார். ஆசியான் உலகின் 4வது பெரிய பொருளாதார வட்டாரம். அதன் பொருளாதார மதிப்பு சுமார் $4 trillion. கடந்த ஆண்டு ஆசியான் பொருளாதாரம் 4.5 விழுக்காடு வளர்ந்தது. மின்னலக்க பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் அமெரிக்க நிறுவனங்கள் ஆசியானுடன் இணைந்து செயல்படலாம் என்றார் டாக்டர் டான். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் $550 billion தாண்டியது. ஆசியானில் அமெரிக்காவின் முதலீடு $30 billion. சிங்கப்பூர் தொடர்ந்து உலகிற்கு பயனுள்ள நாடாக இருக்க வேண்டும், அது சிங்கப்பூரின் நிரந்தர கடமை என்று பேராசிரியர் டொமிக்கோ கூறியிருக்கிறார். 88 வயது பேராசிரியர்கோ 55 ஆண்டு வெளியுறவு அமைச்சில் பணியாற்றிவிட்டு கடந்த மாதம் ஓய்வு பெற்றார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் அனைத்துலக சட்ட நிலையத்தில் அவர் சிஎன்ஏவுக்கு பேட்டி தந்தார். அந்த நிலையத்தின் நிர்வாக வாரிய தலைவராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். சிறிய நாடுகளுக்கு உலகில் இயல்பாக முக்கியத்துவம் கிடைப்பதில்லை, எனவே மற்ற நாடுகளுக்கு பயன்படும் வகையில் இருப்பது அவசியம் என்றார் அவர். அதே நேரம் பெரிய நாடுகளுக்கு அடிப்பணியவும் தேவையில்லை என்றார் பேராசிரியர் கோ. சிங்கப்பூர் அதிக நட்பு நாடுகளை உருவாக்க வேண்டும், எதிரிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். 8 ஆண்டுக்கு முன்பு புறப்பட்ட பேபி குழம்போ விண்கலம் புதன் கிரகத்தை நெருங்கியிருக்கிறது. இறுதிக்கட்ட பயணம் தொடங்கிவிட்டது. இது மிகவும் சிக்கலான கட்டம் என்கிறது ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு. பேபி குழம்போ 2018 பூமியை விட்டு புறப்பட்டது. இதுவரை 10 பில்லியன் கிலோமீட்டருக்கும் மேல் பயணம் செய்திருக்கிறது. புதன் கிரகத்தின் ஈர்ப்பு சக்தி மிகவும் குறைவு, சூரியனின் ஈர்ப்பு சக்தி அதிகம். எனவே புதனை நெருங்குவது சிக்கலானது. தவறினால் விண்கலம் சூரியனை நோக்கி சென்றுவிடும், அல்லது விண்வெளியில் தொலைந்து விடலாம். நேற்று 2 ஆய்வுக்கலன்கள் கலத்தை விட்டு பிரிந்தன. அவை நவம்பர் 21 புதன் கிரகத்தின் சுற்று வட்டப்பாதையை அடையும். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ஆய்வு தொடங்கும். புதன் கிரகத்தை அணுகி பார்த்து நலம் விசாரிக்கும் இந்த திட்டத்துக்கு சுமார் $2 பில்லியன் செலவாகும். நேபாள திபெத் வெள்ளப்பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுப்பது மிக மிக சிரமமாக இருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. பல பாலங்களும் சாலைகளும் சிதைந்துவிட்டன. உதவிப் பொருள்களை எடுத்துச் செல்ல ஆளில்லா வானூர்திகளையும் சுமை தூக்குபவர்களையும் நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர், உணவு, மருந்து ஆகியவற்றை ஆளில்லா வானூர்திகளில் அனுப்புவதாக நேபாள அரசு சொல்கிறது. உடைந்த இடங்களை அடைவதற்கும் சாலைகளை மீண்டும் திறப்பதற்கும் இந்தியாவும் சீனாவும் தற்காலிக பாலங்களை அனுப்புகின்றன. மேலும் வெளிநாட்டு உதவி தேவை என்று நேபாளம் குரல் கொடுக்கிறது. நேபாள பேரிடரில் மாண்டவர் எண்ணிக்கை 1200 தாண்டியிருக்கிறது. இன்னமும் சுமார் 5000 காணவில்லை. காணாமல் போனவர்களில் 800க்கும் அதிகமானோர் வெளிநாட்டவர். நேபாளத்தில் குடும்பங்கள் அன்புக்குரியவர்கள் பற்றிய செய்திக்காக மருத்துவமனைகளையும் சவக்கிடங்குகளையும் நாடி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. சிங்கப்பூரில் தற்போது காற்று தரம் மேம்பட்டிருக்கிறது. காலையில் மத்திய வட்டாரத்தில் தரக்குறியீடு 101 இருந்தது. 9 மணிக்கு அது 67 பதிவானது. சிங்கப்பூரின் மற்ற வட்டாரங்களிலும் காற்று தரம் அதிகாலையோடு ஒப்பிடுகையில் தற்போது மேம்பட்டிருக்கிறது. தெற்கில் 37, வடக்கில் 44, கிழக்கில் 53, மேற்கில் 57. குறியீடு 100 தாண்டும்போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அன்றாட ஆலோசனை வழங்கப்போவதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. சிங்கப்பூரின் 28 அரசாங்க அமைப்புகள் நிலைமையை சமாளிக்க தயார் நிலையில் இருக்கின்றன. இந்தோனேசியாவின் மேற்கு கலிமந்தான் மாநிலம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் காற்று தரக்குறியீடு 1000 தாண்டிவிட்டது. ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களின் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தோனேசியா காட்டுத்தீயை அணைப்பதற்கு தீவிரமாக போராடி வருகிறது. எல்நினோ கடுமையாகலாம், நிலைமை மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. நோர்வே அது பிடித்து வைத்திருக்கும் ரஷ்ய கப்பலை உடனே விடுவிக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியிருக்கிறது. உக்ரைனின் அரசாங்க எரிசக்தி நிறுவனமான நப்டோகேஸ் கேட்டுக்கொண்டதால் ஆர்டிக் வட்டாரத்தில் ரஷ்ய கப்பலை நோர்வே பிடித்து வைத்திருக்கிறது. உக்ரைனின் கிரைமியா வட்டாரத்தை 12 ஆண்டுக்கு முன் ரஷ்யா பிடித்தது. அப்போது நப்டோகேஸ் எரிசக்தி நிறுவனத்தின் சொத்துக்கள் ரஷ்ய வசம் சென்றன. அதற்கு நப்டோகேஸ் நிறுவனம் $4 பில்லியனுக்கு மேல் இழப்பீடு கேட்கிறது. இந்தியாவில் பொருள் விநியோகிப்பது பலருக்கு நீண்டகால முழுநேர வேலையாக மாறிவிட்டதாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு சொல்வதாக இந்து நாளேடு கூறுகிறது. ஜன்பஹால் என்ற லாப நோக்கமற்ற அமைப்பு நடத்திய ஆய்வின்படி மில்லியன் கணக்கானோர் அந்த துறையில் இருக்கின்றனர். அந்த அமைப்பு வெளியிட்ட 84 பக்க அறிக்கை பலர் வாரத்துக்கு சுமார் 50 மணி நேரம் வேலை பார்ப்பதாக சொல்கிறது. சுமார் 20 விழுக்காட்டினர் 5 ஆண்டுக்கும் மேலாக அதே வேலையில் இருக்கின்றனர். பாதுகாப்பு இல்லை, அதிக வேலை நேரம், வானிலை தரும் துன்பம் என்று பொருள் விநியோகிப்பாளர்கள் அல்லல் படுவதாக ஜன்பஹால் ஆய்வறிக்கை சொல்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குரல் இதுங்க, இரு குரல்கள் வந்திருக்கோம், இணைந்திருக்கோம். அவங்க தான் நம்ம அப்துல் காதர். எப்படி இருக்கீங்க? இந்த காலை பொழுது உங்களுக்கு சிறப்பான முறையில ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லல காதர்.
1: ஆமா, சில நேரத்துல சில வேலைகளை நாமளே எல்லாமே இழுத்து போட்டு செய்வோம். சில நேரங்கள்ல சில பேரு அந்த வேலைகளை மத்தவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஜெனேஷ் மாதிரி
0: அவர் அவுட் சோர்ஸ் பண்ணு. அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். ஆனா சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, காதர், நான் செய்யற மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்களே, நான் செய்யற அதே தரத்துல அவங்க செய்ய மாட்டாங்களே, இந்த மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க, இதை இப்படி செய்வாங்களா, இல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு செய்வாங்களா, இல்ல எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய முடியாதா, சரி பரவாயில்ல இவ்வளவு டென்ஷன் எடுக்க வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன் பானு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவங்க செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு தான் அதிக மன உளைச்சல் வரும்.
1: ஆமா, இப்ப காலையில தான் எனக்கு வந்து ஒரு புகார் செஷன் மாதிரி கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். இரண்டு நபர்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, சரிசமமா பிரிச்சு செய்யணும். ஆனா அந்த நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நான் உதவி பண்றேன்னு நல்ல எண்ணத்துல அந்த வேலையை வந்து அவங்கள்ட்ட சொல்லாம எழுதி போட்டு
0: செஞ்சுட்டாங்க.
1: இவங்க சொல்றாங்க, நான் ஏற்கனவே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், எதுக்கு இவங்க வந்து இத பின்னால செய்யணும், அந்த மாதிரி அவங்களே செஞ்சுட்டு போட்டோம். அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு சலிப்பு தட்டிடும்ல,
0: எரிச்சல் வந்துடும், ஒரு வித கோபமும் ஏற்படலாம். ஏன்னா அவங்க செய்யும் போது அதை ஸ்ட்ரக்சர்டா ஒரு விதத்துல செய்வாங்க இல்லையா, மற்றவர்கள் அதை செய்யும் போது அதே ஸ்ட்ரக்சரை நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதே துல்லியத்தை நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அது அவங்களுடைய தப்பும் கிடையாது காதர், ஏன்னா அவங்க செய்யற விதம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்க பாணி வேற மாதிரி இருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீர்களை நீங்க மாட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்கறாங்க, அந்த வேலையை நீங்களே தான் முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல பரவாயில்ல நான் அவுட் சோர்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: உங்க கருத்துக்களை அனுப்பிக்கலாம் 9 6 7 8 9 6 8. இந்த காலை பொழுதுல அது வெள்ளிக்கிழமை, ரெண்டு பேரும் ஒன்னா நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கோம். அது முன்னா இந்த நிகழ்ச்சியில நம்ம சிறப்பு விருந்தினர்கள் சந்திக்க போறோம். யார் என்பதை நம்ம பிறகு சொல்றோம். இதனுடைய
0: ஆனந்தம்.

0: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
1: நெட்லி இன்றா,
0: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
1: நெட்லி இன்றா,
0: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
1: நெட்லி இன்றா.
0: அது
1: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
0: தொடர்புக்கு
1: 8854 89 89
0: நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
4: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: எல்லாமே அவங்க தான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேருக்கு ஐயோ இது எல்லாமே நான் செஞ்சேனா அப்ப எனக்கு நேரம் கிடைக்காது, நான் மற்ற முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களே எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க, மற்றவர்களை செய்ய சொல்வாங்க, அந்த சேவைகளை நாடுவாங்க. அதற்கு காசு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்காது இல்லையா?
1: சில நேரங்களில் சொந்தமா செய்யறதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வேணும், அது எப்படி வரணும், சில நேரங்களில் அவங்களுடைய அனுபவத்தில், ஆமாம் அவங்களுடைய அனுபவத்தில் நான் வெளியே அவுட் சோர்ஸ் கொடுத்து சொதப்பிட்டா வந்துச்சுன்னு அந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த பயம் இருக்கும். அதுவும் பணம் செலவு செய்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அது பற்றி நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம்னு பார்ப்பாங்க. சற்று முன்பு ஒரு உதாரணம் கொடுத்தலாம் அலிமா. இப்ப இரண்டு நபர்கள் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில. ஏன் இந்த நபர் வந்து மற்றொரு நபருக்கு வந்து உதவி செய்ய ஆசைப்பட்டார்னா, அதாவது நேர பற்றாக்குறை. இப்ப இரண்டு நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சாகணும், நான் இப்ப வரலன்னா அவங்க தனியா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, அதை செய்து முடிக்க தான் அவங்க வந்து உதவி பண்ண வந்திருக்காங்க. ஆனா நான் பின்னால உனக்கு உதவி செய்யறேங்கிற விஷயத்த அவங்க கம்யூனிகேட் பண்ணல, பேசிக்கல. இவங்க நினைச்சுட்டாங்க, ஓ இவன் ஏன் வேலையை பார்த்து எடுக்க பாக்குறான், நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன், இப்ப எதுக்கு மூக்கு நுழைக்கணும், ஹி திங்க்ஸ் இஸ் பெர்ஃபெக்டா அப்படின்னு புரிந்தா?
0: இது வேற ஒரு ஆங்கிள் எடுக்குதுன்னு நினைக்கிறேன், வேற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க இந்த பாக்கலாம். இப்ப வேலை செய்யற இடத்துலயும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: நிறைய இருக்கு.
0: வேலையை நீங்க செய்யும் போது ஒருவேளை அந்த நாள் நீங்க விடுப்புல இருக்கீங்கன்னு வைங்களேன், ஆனா அந்த வேலையை தொடர்ந்து நம்ம முடிக்கணும்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தவங்க அங்க வரலாம். நீங்க வேலை செய்யாத ஒரு நாள் அவங்க வேலை செய்யும் போது தொடர்ந்து அந்த வேலையை அவங்க செய்யணும்னு நினைச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்த பிறகு என்ன முடிச்சிட்டீங்களா, என்கிட்ட கேட்காம முடிச்சிட்டீங்களா, இல்ல நீங்க அந்த நாள் விடுப்புல இருந்தீங்க அதனால நம்ம முடிச்சிட்டோம், ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா, ஐயே கூட நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அங்க வாக்குவாதம் வரும், மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சொல்லக்கூடாது, அதான் வேலை முடிச்சிடுச்சே அதுதானே நமக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா?
1: இல்ல சில நேரங்கள்ல இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேசிக்கணும். ஏன்னா யார் யார் எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அலிமா, அதனாலதான் பாதி பிரச்சனை வருது. இது உறவுகளா இருக்கட்டும், வேலை இடத்துல இருக்கட்டும்,
0: எங்கேயாவது
1: நம்ம வந்து தனிப்பட்ட முறையில செய்யறோமோ அவுட் சோர்ஸ் பண்ணி செய்யறோமோ எல்லாமே கொஞ்சம் தெளிவா பேசிட்டா எந்த பிரச்சனையும் வராது.
0: ஆமா, யார் யாரு எந்த வேலை செய்யறாங்க, என்ன பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, சொல்லாம செய்யும் போதுதான் பிரச்சனை வருது.
1: எனக்கு ஒரு கேள்வி
0: சொல்லுங்க,
1: பேபி ஏ நான் பாத்துக்க அவுட் சோர்ஸ் பண்றீங்களா?
0: முடியவே முடியாது, கொடுக்க
2: மாட்டேன்.
3: தல்ல

0: விடுறாரா அம்மா?
1: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை கொடுத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலண்டு சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாய் லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
8: அதிசய உலகம் ஒரு பாட்டு, காதல் பூத்தது அதை கேட்டு
9: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
11: ஒலி 96.8.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, 8 மணி, 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, 8 மணி, 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, 8 மணி, 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9 மணி வரை வசந்த மொழி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: ஹலிமா, புதிய கைபேசியை வாங்குறதுக்கு நம்ம வந்து போனை வாங்குறதுக்கு கிராப் எடுப்போம்.
4: ஆமா,
3: ஒருத்தர் போனே கிராப் பண்ணியிருக்கிறான்.
4: போக்குவரத்து விளக்கு சிவப்பு விளக்கா இருந்திருக்கு. அந்த நேரத்துல டபாட்டா இவங்க ஒரு சமூக வலைதள கண்டென்ட் கிரியேட்டர். கார்களுக்காக முக்கியமா அவங்க நிறைய கண்டென்ட், நல்ல தரமான பதிவுகளை வெளியிடுவாங்க, செய்வாங்க. அவங்களுடைய கைபேசிய ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, அவரு அந்த காருடைய சன்னல அப்படியே உடைத்து கைபேசிய பிடுங்கிட்டு கிளம்பிட்டாரு. அவங்களுடைய கார் கேமரா அதை பதிவு செஞ்சிருக்கு. இவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு நொடி அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, இவர் என்னுடைய காருடைய சன்னலில் உடச்சி இப்போ கைபேசியை எடுத்தாரா அப்படின்னு அதை அவங்களுக்கு பதிவு செய்யறதுக்கே 2-3 வினாடிகள் ஆச்சு. வேற ஒரு கைபேசியை பயன்படுத்தி அவங்க பார்க்கும்போது அவங்க வங்கி கணக்கில் இருக்கிற எல்லா தொகையையும் இவங்க அழிச்சிட்டாங்க.
3: அதுக்குள்ளயா
4: டேப் பண்ணிட்டு
3: அதனால தெரிஞ்சிருக்கு இவங்க யாரு, அவட பின் தொடர்ந்து போயிருக்காங்க.
4: போயிருக்கலாம் காதர், அல்லது இத இவங்க பல முறை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த களவாணி பசங்க இத பல முறை செஞ்சதுனாலதான் இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ருட்டீனா இருக்குது இல்லையா, ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்னா இருக்குது. எப்படி இவ்வளவு தைரியமா செய்ய முடியும், அதுவும் ஒரு குத்துலயே எப்படி காதர் அந்த காருடைய சன்னல் உடஞ்சது?
3: எனக்கு தெரிந்த 2 நபர்கள் நண்பர்கள் தான், அவங்களுடைய காடி வந்து மலேசியால இருந்திருக்கு, ஜேபில இருந்திருக்கு. அவங்க வெளியே போயிட்டு வரும் பொழுது அந்த காலியோடைய முன்பகுதி இருக்கிற கண்ணாடியை உடைத்து ஒன்னு வந்து வாலெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 சம்பவம் என்னன்னா, அந்த காடியே எடுத்துட்டு போயிட்டாங்க.
4: காடியோட சாவி,
3: அது எப்படி அவங்களுக்கு, டொயோட்டா வண்டி காடியை உடைத்து அங்கதான் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியல, அவங்கதான் அந்த வழி இருக்கு
4: அந்த கம்பிகள்
3: அதை வைத்து ஏதோ ஒயரிங் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இங்கடா வாகனத்தை காணும்னு போய் சிசிடிவில பாக்கும்போது அந்த கேமரால காட்டுது வண்டி போறது. இது நடந்திருக்கு, ஆனா இது பல வருடங்களுக்கு முன்பு. இப்ப எல்லாம் மாறிடுச்சு இப்ப. ஆனா இருந்தாலும் நம்ம சிங்கப்பூரை போல வருமா?
4: அதுதான் அதுதான் இந்த ஒரு சம்பவத்தை நான் படித்த போது அதைதான் நான் யோசிச்சேன். சிங்கப்பூர்ல இந்த மாதிரி நடக்கிறது அபூர்வமான ஒண்ணு.
3: அபூர்வம் தான்.
4: இந்த மாதிரி நடந்தா கூட பிடிபட்டுருவாங்க இந்த களவாணி பசங்க, கண்டிப்பா பிடிபட்டுருவாங்க. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா அங்க நடக்கும்போது, ஏன்னா பிரேசில்னு சொல்லும் போது காதர் அது ரொம்ப பெரிய ஒரு நாடு, எங்க போய் இவங்களை கண்டுபிடிக்கிறது? அதே நேரத்துல அவங்க சேமித்த காசு, அவங்க சேமித்த பணம் மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குமா? ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு இந்த டபாட்டா அவங்களுடைய நிலைமைய பார்க்கும் போது, படிக்கும் போது. அதனால எப்போதுமே சிங்கப்பூர்ல ரொம்ப சூடா இருக்கு, சிங்கப்பூர்ல இது இல்ல அது இல்லன்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த வளங்களையும் பாதுகாப்பையும் நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அதற்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க.
3: டபாட்டா வந்து எப்போதுமே காணொலிக்கு செய்வாங்களே கேமரா வைத்து, நீங்களும் அப்பப்ப டிரைவ் பண்ணும்போது கேமரா வச்சுட்டு டிரைவ் பண்றீங்க.
4: நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், அதனால நான் சேஃப் தான்ப்பா.

0: உங்களுக்காக
1: ஆணை திரைப்படுத்த

Maverick Events and Production Varangum. Masala Coffee live in Singapore. The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMARC Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

0: எங்க போறோம்,
1: எங்க போகிறோம்? இந்த குறிப்புகளை வச்சு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க எங்கே போகிறோம் அப்படின்னு. இந்த இடத்தின் ஒரு பகுதி 19ஆம் நூற்றாண்டுல சிங்கப்பூரின் டவுன் ஹால் ஆக தொடங்கியது. ஒன்றாக தெரியும் இந்த இரண்டு கட்டடங்களும் வெவ்வேறு காலங்களில் கட்டப்பட்டவை. சிங்கப்பூர் வாங்க. ஐயோ

0: பனி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையலறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையலறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையலறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
1: எம்எஸ்ஆர் 2013 இருந்து 1000 மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. எம்எஸ்ஆர் கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
0: தீர விசாரிச்சுட்டேன்னு சொல்லு.
2: MSR Interior Design WhatsApp 9778712334. MSR
0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: அலிமா, நீங்க கொடுத்த குறிப்புகள்ல அது சில இடங்களுக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு விக்டோரியா கான்சர்ட் ஹால் தானே?
4: ஒரு 2 முன்னால கொடுத்திருந்தேன் விக்டோரியா ஹால். அதனால பல நேர்கள் அந்த இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: கிடையாது,
4: இல்ல கிடையாது. சரி, இன்னும் உன்னிப்பா குறிப்பா சில குறிப்புகளை வழங்குறேன். இந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. இந்த இடம் 10 இடைவெளியில் கட்டி முடிக்கப்பட்டு 2 கட்டடங்களாக உருவானது. மற்றொரு கட்டடம் ஒரு காலத்துல நாட்டின் உயர்ந்த நீதிமன்றமாக செயல்பட்டது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. காதர் தெய்வத்தை நீங்க பதில் சொல்லாதீங்க.

0: என்று கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா இன்சூரன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபு.

0: ஆசைதான் கடவுளோட படத்துல இருந்த பி சுசிலாம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. உங்களுக்காக அடுத்ததா என்ன பாடல் வந்துட்டு இருக்கு? இந்த வார நட்சத்திரமா ஒலியில வலம் வராங்க
1: சங்கராஜா.
0: ஒரு பாடல் வந்துட்டு இருக்குங்க, டிப்பு சுஜாதா கொண்டு வராங்க. கோவப்படாம கேளுங்க.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
3: ஹலோ, வணக்கம். ஹலிமா காது, நல்ல அழகான பயனுள்ள சிங்கப்பூருக்கு தேவையான குறிப்புகளை கொடுத்துட்டு வரீங்க. இதை கேக்குறப்ப எங்களுக்கும் நிறைய சிங்கப்பூரை பத்தி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி ஹலிமா காது. இன்றைக்கு நீங்க கேட்ட குறிப்பு வந்து அதாவது விக்டோரியா தியேட்டர். ஆரம்பத்துல இது வந்து விக்டோரியா மெமோரியல் ஹாலா இருந்துச்சு, அந்த டவுன் ஹால் விக்டோரியா மெமோரியல் ஹால். அதுக்கு பிறகு இப்ப வந்து விக்டோரியா தியேட்டர் கான்சர்ட் ஹாலா இருக்கு.
2: உண்மையில இது 2 பழைய வரலாற்று கட்டடங்களாக உருவானது. அந்த 2 கட்டடங்களும் 10 ஆண்டுகள் இடைவெளியில் கட்டி முடிக்கப்பட்டவை. இரண்டாவது குறிப்பு, இந்த 2 கட்டடங்களுக்கும் ஒரே வேலை இல்லை. ஒன்று சிங்கப்பூரின் முக்கிய அரசியல் நிகழ்வுகளை கண்டது, மற்றொரு கட்டடம் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றமாக இருந்தது.
4: அலிமா, இன்னொரு குறிப்பு, இந்த கட்டடத்துக்கு முன்னால ஒரு திடல் இருக்கா, அந்த திடல்ல வந்து மாடுகள் மேயுமா?
2: திடல் இருக்கா, மாடுகள் மேயுமா? போறீங்க சிங்கப்பூரின் எந்த பக்கத்தை நோக்கி நீங்க போகிறீங்க காதர்?
4: திடல் இருக்கா இல்லையா?
2: நான் சொல்ல மாட்டேன்.
4: ஐயோ,
2: கண்டுபிடிங்க நேர்களை, கண்டுபிடிங்க. ஆனா மூன்றாவது குறிப்பை நான் வழங்குறேன். இன்று இங்க வழக்குகள் நடக்காது, கேசஸ் எல்லாம் நீங்க இங்க பார்க்க முடியாது, அரசாங்க கூட்டங்களும் இங்க நடக்காது. அதற்கு பதிலா தெற்காசியாவின் மிகப்பெரிய கலை தொகுப்புகள்ல ஒன்றை மக்கள் இங்க வந்து பார்க்கலாம்.
4: இந்த இடத்துல கப்பிள்ஸ் திருமணமாக போகும் தம்பதியர்கள் வந்து புகைப்படங்கள் எடுப்பாங்களா?
2: எடுப்பாங்க. நடக்கும் முக்கிய நிகழ்வுகள், சிங்கப்பூரின் முக்கிய நிகழ்வுகளையும் நீங்க இங்க பார்க்கலாம். அவ்வப்போது சில ஆண்டுகள்ல அங்கே நடக்கும், அதாவது அங்க நடக்காது, அங்க இருக்கிற பக்கத்துல ஒரு இடத்துல நடக்கும். யோசிச்சு பாருங்க எந்த இடம்னு.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: வாங்க, நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர்
3: 1.28 காசு,
2: ஒரு யூரோ
3: 1.49 காசு,
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
3: 1.74 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
3: 92 காசு,
2: 100 இந்திய ரூபாய்
3: 1.36 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்
3: 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
3: 3 ரிங்கிட் 17 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
5: சரி,
2: சில குறிப்புகளை வழங்குறோம். இந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையான்னு பாக்கலாம். நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, வழக்குகள் இப்ப அங்க நடக்காது, அரசாங்க கூட்டங்களை நீங்க அங்க பார்க்கவே முடியாது. அதற்கு பதிலா தெற்காசியாவின் மிகப்பெரிய கலை தொகுப்புகளை நீங்க இங்க பார்க்கலாம், மக்கள் வந்து பார்க்கலாம். 1921 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. முதல்ல கட்டப்பட்ட கட்டடம் சிட்டி ஹால். பெரிய குறிப்பா வழங்கிட்டோம். சிங்கப்பூரின் பல முக்கிய நிகழ்வுகள் இங்கேதான் நடந்துள்ளன.
5: சரி, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குழப்ப போறது இல்ல. இவங்க ரொம்ப தெளிவா 3 குறிப்புகளை கொடுத்தாங்க. இதை மட்டும் போட்டு நீங்க கூகுள் செய்து பதில் அனுப்பிவிங்க.
2: சிட்டி ஹாலே சொல்லிட்டேன்ப்பா.
5: அதான்
2: இதுக்கு மேல நான் பதில சொல்லிடலாம் நினைக்கிறேன். காதரும் சொல்லிடலாம். யோசிச்சு பாருங்க, அங்கதான் இருக்கு அந்த இடம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
0: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்தீங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
6: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
7: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்து அசத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
8: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பிவாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
9: சில மணிகள். குட் மார்னிங் ஹனுமான் காதர்.
0: கேட்டதுக்கான
9: பதில் வந்துட்டு நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
10: ஹாய் ஹலிமா மற்றும் காதர், உங்கள் இருவருக்கும் காலை வணக்கம். நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
11: காலை வணக்கம் ஹலிமா காதர்.
0: என்னிடமும் சொல்ல விட்டுதான் இருந்துச்சு. அவங்க முதல்ல கட்டப்பட்ட கட்டடம் சிட்டி ஹால் தான். 1929 இது கட்டி முடிக்கப்பட்டது. சிங்கப்பூரின் பல முக்கிய நிகழ்வுகள் இங்கதான் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல முக்கியமா நம்முடைய தேசிய தினம் காதர்.
12: ஆமா, தேசிய தினம் அணிவகுப்பு 1966 அங்க நடைபெற்றது. அது முக்கியமா அந்த இடத்துல வந்து மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. இப்பயே பார்க்கலாம், நிறைய காணொலிகள் அங்க இருக்கும்.
0: ஆமா ஆமா, 2 வரலாற்று கட்டடங்களும் புதுப்பிக்கப்பட்டு ஒன்றா இணைக்கப்பட்டு 2015 நேஷனல் கேலரி சிங்கப்பூர்னு திறக்கப்பட்டது. இந்த 2 பழைய கட்டடங்களையும் இடிக்காம ஒன்றா இணைத்து புதிய வாழ்க்கை கொடுக்கலாமே நினைச்சுதான் அவங்க இதை பண்ணிருக்காங்களா. நிறைய வரலாற்று சிறப்புமிக்க தருணங்கள் காட்சிகளை நீங்க அங்க போய் பார்க்கலாங்க.
12: நேஷனல் கேலரி உங்களுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க நிறைய அருங்காட்சியகம் நிறைய.
0: ஆமா ஆமா,
12: த சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு போயிருந்தேன் அலிமா.
0: குற்றவாளிகளை
12: கொண்டு வருவாங்க, எப்படி வந்து இருக்கைகள் இருந்தன, அதெல்லாம் போய் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கட்டணம் செலுத்தின, அதை போய் பாத்துட்டு அந்த காலத்துல இங்கதான் குற்றவாளிகள் இருந்தாங்களா
0: பாத்தீங்களா?
12: அதுவும் நான் ரகசிய பாதைகளா இருக்கலிமா உங்களுக்கு?
0: ஆமா, அந்த காலத்துல இந்த சுரங்க பாதை ரகசிய பாதைகள் நிறையவே இருந்திருக்கு. அதை எல்லாமே இப்ப வச்சிருந்தாங்கன்னா போய் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஒரு காலத்துல சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். வரலாற்றை புரட்டி நம்மளால பார்க்க முடியும், அதை பாராட்ட முடியும், அதை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கொள்ளவும் முடியும். இன்றைக்கு பல நேர்கள் நீங்க நேஷனல் கேலரி சிங்கப்பூர்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179.
5: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: கவிதை
9: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
10: maxonline.sg.
11: இயற்கை ரதங்களே உலகை மறக்கும்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்டம் அதிகரித்திருக்கிறது. காற்று தரக்குறியீடு சில இடங்களில் ஆரோக்கியமற்ற நிலையை தொற்றிருக்கிறது. மத்திய வட்டாரத்தில்தான் நிலைமை மோசம். கடந்த 24 மணி நேரத்துக்கான மத்திய வட்டாரத்தின் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 104 புள்ளியாக பதிவானது. மேற்கில் 89, கிழக்கில் 88, வடக்கில் 78, தெற்கில் 75. குறியீடு 100 கடந்தால் தினசரி ஆலோசனை வழங்கப்படும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. முகக்கவசங்களையும் காற்று தூய்மைப்படுத்தும் கருவிகளையும் போதுமான அளவு வைத்திருக்கும்படி சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டது. சிங்கப்பூர் உள்நாட்டு வருவாய் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 97 பில்லியன் வெள்ளிக்கு மேல் வரி வருவாயை வசூலித்திருக்கிறது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் அது சுமார் 9 விழுக்காடு அதிகம். வலுவான பொருளாதார நடவடிக்கையும் பயணிட்டாளர் செலவினமும் வருவாய் அதிகரிக்க காரணம் என்று ஆணையம் சொன்னது. ஆக அதிக வருவாய் தந்தது நிறுவனங்களின் வருமான வரி. அது 34 பில்லியன் வெள்ளியாக பதிவானது. இரண்டாவது ஆக அதிக வருவாய் தந்தது பொருள் சேவை வரி, சுமார் 22 பில்லியன் வெள்ளி. தனிநபர் வருமான வரி சுமார் 21 பில்லியன் வெள்ளி. இதற்கிடையே நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவளிக்க சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி வழங்கப்பட்டது. வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதில் முறைகேடாக நடந்து கொண்ட சந்தேகத்தில் மனிதவள அமைச்சு 4 கைது செய்திருக்கிறது. மேலும் 21 பேர் விசாரணையில் உதவி வருகின்றனர். கைதானவர்கள் கட்டுமானத்துறையைச் சேர்ந்தவர்கள். 2 நிறுவன இயக்குநர்கள், மேலும் 2 ஊழியர்கள். தங்களிடம் வேலை பார்க்காத சிங்கப்பூரர்களையும் நிரந்தரவாசிகளையும் போலியாக கணக்கு காட்டி மத்திய சேமநிதியில் பணம் போட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதன் மூலம் வெளிநாட்டு ஊழியர் எண்ணிக்கையை அதிகரித்ததாக நம்பப்படுகிறது. வேலை தொடர்பான லஞ்சம் பற்றியும் விசாரணை நடக்கிறது. பொய்த்தகவல் குற்றத்திற்கு 20,000 வெள்ளி வரை அபராதம், 2 வரை சிறை அல்லது 2 விதிக்கப்படலாம். லஞ்சத்துக்கு 30,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். அமெரிக்க நிறுவனங்கள் ஆசியானில் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று வர்த்தக தொழில் அமைச்சர் டான் சி லெங் அழைப்பு விடுத்திருக்கிறார். உலக வர்த்தகத்தில் நிச்சயமற்ற நிலை நிலவுகிறது. ஆசியான் நம்பகமான வளர்ச்சி மேடையாக இருக்கிறது என்றார் அவர். அமெரிக்கா ஆசியான் உத்திபூர்வ வர்த்தக கருத்தரங்கில் டாக்டர் டான் பேசினார். ஆசியான் உலகின் 4 பெரிய பொருளாதார வட்டாரம். அதன் பொருளாதார மதிப்பு சுமார் 4 trillion அமெரிக்க டாலர். கடந்த ஆண்டு அமெரிக்கா ஆசியான் இருதரப்பு வர்த்தகம் 550 billion டாலரை தாண்டியது. ஆசியானில் அமெரிக்காவின் முதலீடு 30 billion அமெரிக்க டாலர். சிங்கப்பூர் தொடர்ந்து உலகிற்கு பயனுள்ள நாடாக இருக்க வேண்டும். அது சிங்கப்பூரின் நிரந்தர கடமை என்று பேராசிரியர் டொமிக்கோ கூறியிருக்கிறார். 88 வயது பேராசிரியருக்கோ 55 ஆண்டு வெளியுறவு அமைச்சில் பணியாற்றிவிட்டு கடந்த மாதம் ஓய்வு பெற்றார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் அனைத்துலக சட்ட நிலையத்தில் அவர் சிஎன்ஏவுக்கு பேட்டி தந்தார். அந்த நிலையத்தின் நிர்வாக வாரிய தலைவராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். சிறிய நாடுகளுக்கு உலகில் இயல்பாக முக்கியத்துவம் கிடைப்பதில்லை. எனவே மற்ற நாடுகளுக்கு பயன்படும் வகையில் இருப்பது அவசியம் என்றார் அவர். அதே நேரம் பெரிய நாடுகளுக்கு அடிப்பணியவும் தேவையில்லை என்றார் பேராசிரியர் கோ. சிங்கப்பூர் அதிக நட்பு நாடுகளை உருவாக்க வேண்டும், எதிரிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றார் அவர். ஈரானில் திருமணத்தில் நடந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்துவதாக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்கா ஆயுதம் நேரடியாக தாக்கியிருக்கலாம் என்று ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட ஆய்வு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை நடந்த அந்த தாக்குதலில் 5 மாண்டனர், சுமார் 70 பேர் காயமடைந்தனர். ராய்ட்டர்ஸ் சரிபார்த்த படங்களையும் காணொலிகளையும் 4 ஆயுத நிபுணர்கள் ஆராய்ந்தனர். அவர்களில் 3 அமெரிக்க ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர். அமெரிக்கா இதுவரை சம்பவத்துக்கு பொறுப்பேற்கவில்லை. பொதுமக்களை ஒருபோதும் குறிவைப்பதில்லை என்று அமெரிக்க இராணுவம் சொல்கிறது. 6 மாதத்துக்கு முன்பு ஈரானின் தொடக்கப்பள்ளி மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 175 பிள்ளைகளும் ஆசிரியர்களும் மாண்டனர். ஓமஸ் நீரிணைக்கு இராணுவ சாதனங்களை அனுப்ப தென்கொரியா தயாராகி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. 6 ஆண்டு இறுதிக்குள் சாதனங்கள் போய் சேர்ந்துவிடும் என்று அரசாங்க இராணுவ தகவல்கள் கூறுகின்றன. அமைச்சரவையும் நாடாளுமன்றமும் ஒப்புதல் தந்த பிறகு சாதனங்கள் அனுப்பப்படும் என்று தெரிகிறது. ஈரானிய போரில் தென்கொரியா கை கொடுக்காததால் கூட்டு இராணுவ பயிற்சியை குறைக்கப் போவதாக அண்மையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்தியாவில் பொருள் விநியோகிப்பது பலருக்கு நீண்டகால முழுநேர வேலையாக மாறிவிட்டதாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வு சொல்வதாக இந்து நாளேடு கூறுகிறது. ஜன்பஹால் என்ற இலாப நோக்கமற்ற அமைப்பு நடத்திய ஆய்வின்படி மில்லியன் கணக்கான மக்கள் அந்த துறையில் ஈடுபடுகின்றனர். அந்த அமைப்பு வெளியிட்ட 84 பக்க அறிக்கை பலர் வாரத்துக்கு சுமார் 50 மணி நேரம் வேலை பார்ப்பதாக சொல்கிறது. சுமார் 20 விழுக்காட்டினர் 5 ஆண்டுக்கும் மேலாக அதே வேலையில் இருக்கின்றனர். பாதுகாப்பு இல்லை, அதிக வேலை நேரம், வானிலை தரும் துன்பம் என்று பொருள் விநியோகிப்பாளர்கள் அல்லல் படுவதாக ஜன்பஹால் ஆய்வறிக்கை சொல்கிறது.
3: சொல்லும் பொருளும் ஜெஸ்டர், சைகை. தேசிய தின கூட்ட உரை போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது செவிப்புலன் குன்றியவர்களுக்காக சைகை மொழி விளக்கமும் வழங்கப்படுகிறது. ஜெஸ்டர், சைகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
2: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
1: பட்ஜெட் 2026ல வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
1: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
2: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
3: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: நீ வேணுண்டா செல்லம் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இப்ப இந்த செல்லம் உங்களுக்காக வானிலை அறிக்கைய சொல்ல போறாரு. இல்ல அறிக்கைய சொல்ல
1: சொன்னேன், சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் மேகமூட்டமா இருக்கும், காற்று வீசும், நல்ல காற்று வீசும், வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: ஈரத்தன்மை 60க்கும் தொடர் விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தென்னவன் அவன் வினோதனே. தென்னவன் திரையிடுந்து உம்மனால கேட்காத ஒரு பாடல், ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் இது.
1: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க எடுத்துட்டு வந்தது இதுதான், வவ்வால் டால்பின் நீர்மூழ்கி கப். இந்த மூன்றுக்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன, தொடர்பு என்ன, லிங்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க.
0: அல்ட்ராசவுண்டா?
1: நீர்மூழ்கி கப்பல் இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு
0: என்ன? உள்ளன்ஸ் இனோகிச்சிலும் பி கே அங்கு உள்ளன்ஸ் ரோட்டுக்கும் உள்ளன்ஸ் எவனி மூன்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம், செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: We're gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்.
3: ஏரோப்ளேன் பறக்குது பரமேல.
2: உங்க மனசுக்கு பிடித்த
4: பாடல்களோட
5: கேட்டாலே பரவசம்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கின் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
6: 3க்கு என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுத்தது வவ்வால், டால்பின், நீர்மூழ்கி கப்பல். இந்த 3க்கும் இருக்கும் தொடர்பை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னதுக்கு தினா குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்காங்க. 3மே அதே சத்தத்தை எழுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினா.
7: தொடர்ந்து யோசிச்சு பாருங்க, இந்த 3 லிங்க் என்ன, தன்மை என்ன, யோசிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும்.
6: ஆமா, வவ்வால், டால்பின், நீர்மூழ்கி கப்பல், இந்த 3க்கும் இருக்கும் சம்பந்தம் என்ன யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687-8-9-6-8.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது?
1: வவ்வால், டால்பின்,
0: நீர்மூழ்கி,
1: கப்பல்.
0: நேர் ஒருத்தவங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க, கேப்போ வாங்க.
2: வவ்வால், டால்பின், நீர்மூழ்கி கப்பல், இது மூணுமே வந்து எக்கோ, அதை யூஸ் பண்ணி தான் வந்து, அதான் ஒளி அலைகள், இதை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட வந்து தேடுறதுக்கு வந்து பயன்படுத்துது. அப்புறம் இது வந்து இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு வெளிச்சம் இல்லாம இடம் இருக்கு அப்படின்னாலும் இந்த எக்கோ வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுதுங்க.
0: சூப்பர் பவர், உண்மையிலே ஒரு சூப்பர் பவர் தான் காதர். ஒலி, எதிர் ஒலி அப்படின்னு சொல்லும் போது மூன்றுமே ஒரு வகையில ஒலியை பயன்படுத்தி அருகில என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்கார பசங்கன்னு இவங்கள நம்ம சொல்லலாம். இப்ப வவ்வால எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதால இருட்டுல பார்க்க முடியாது. ஆனா வவ்வால் இருட்டுல பறக்கும் போது நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒலியை வவ்வாலால கேட்க முடியும். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிரும், எங்க ஆபத்து இருக்கு, எங்க சாப்பாடு இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிரும். அதே நேரத்துல இப்ப நீங்க டால்பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளிக் கிளிக் கிளிக் அந்த சிறிய ஒலிகள் இருக்குது இல்லையா, அது அது வெளியிடுமா? சில பாட்டில் நோஸ் டால்பின்கள் இறைய தேடி போகும் போது ஒரு வினாடிக்கு 1000 கிளிக்ஸ் வரை வெளியிட முடியும்.
1: ஆமா,
0: அதனால அதுக்கு தெரிஞ்சிடும் எங்க இருக்கு அப்படின்னு.
1: இத ஃபைண்டிங் டோரிங்கிற 3D அனிமேஷன் படம் இருக்குல்ல, அத பாத்தீங்கன்னா டால்பின் இருக்கும்
0: ஒரு பிங் ஒலியை இந்த நீர்மூழ்கி கப்பல் அனுப்பும். அந்த ஒலி வேறு பொருள்ல மோதி திரும்ப எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கறத வச்சு அந்த பொருள் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? பேசிவ் சோனா அப்படின்னு சொல்லும் போது நீர்மூழ்கி கப்பல் எந்த ஒலியையும் அனுப்பாதான், அது அமைதியா சுற்றி உள்ள ஒலிகளை மட்டும் கேட்கும். வேறு கப்பல்களின் இயந்திர ஒலி, ப்ரொபெல்லர் ஒலி போன்றவற்றை வச்சு அவை எங்கே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள உதவும்.
1: இயற்கையை பார்த்துதான் மனிதன் இதை கண்டுபிடிச்சிருக்கிறான்.
0: அதை சொல்லுங்க, அதாவது நீர்மூழ்கி கப்பலுக்கு.
1: ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லர் ஸ்விஃப்ட், பிராட் பிட், முகமது ரஃபி, இவங்க மூணு பேருக்கு என்ன தொடர்பு?
0: முகமது ரஃபி நம்ம பாடகர், முகமது ரஃபியா
1: நம்ம ஒலி.
0: ஓ ஓ,
1: டெய்லர் ஸ்விஃப்ட், பிராட் பிட், முகமது ரஃபி.
0: எனக்கு சத்தியமா தெரியல, நேர்களே உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க.
3: ரூதே அந்தர் ஜாவனலாய்

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான். டால்பின் நீர் மூழ்கி கப்பல், இதற்கு நீங்க தொடர்பு சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லிரலாம். ஆனா சற்று முன்பு பிரேட் பிட், டேலர் ஸ்விஃப்ட், முகமது ரஃபி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கேட்டீங்க? முடி நிறமோ
3: இளமையான வயது தானே
0: சொல்லிருக்கப்பா.
3: மூவருக்குமே பல பிரபலங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சாயா பிடிக்கும், டீ பிடிக்கும். பாத்து கீபோர்ட்
0: காதர், அந்த மூளையை காட்டுங்க, அந்த மூளையை காட்டுங்க. இது ஒரு மியூசியம்ல தான் நம்ம வைக்கணும்ப்பா.
3: சாயா சாயா சாயா எல்லாம் சாயா பாட வச்சு இதை வித்தோனா
0: அவ்வளவுதான்
3: இச்சிக்கும்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: சிங்கப்பூர்
1: இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பகிர்ந்து கொண்டோம். நல்ல காற்று வீசும், வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ்க்கு 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட இருக்கும். ஆனா அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது?
2: அதே காற்று வீசிட்டே இருக்க போகுது. தயவு செஞ்சு தூய்மையா வச்சுங்க காற்று.
1: அதே நேரத்துல வானம் தெளிந்து காணப்படும், மழை வராது அப்படின்னு முன்னெச்சிருக்காங்க. ஈரத்தன்மை 60-90 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 968 சினிமா சினிமா அக்கன்
1: ஹலிமா, இந்த பிளாக் பாஸ்டர் திரைப்படங்கள் தான் பல பேர் இந்த திரையரங்களை போய் பார்ப்பாங்க. சில நேரங்களில் சில திரைப்படங்கள் வரும், அதை பத்தி நமக்கு தெரியாது.
2: ஏன்னா அது ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறிதளவில் எடுத்திருப்பாங்க, அவ்வளவு செலவிட்டு இருக்க மாட்டாங்க, அதனால இந்த படத்தை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் இந்த ஓடிடி தளங்கள்ல வெளி வரும்போது சில பேர் அந்த படத்தை பத்தி பேசுவாங்க, சமூக வலைதளத்துல அவங்களுடைய விமர்சனங்களை போடும் போது, ஏ இந்த படம் வந்திருக்கா, இந்த படம் நல்லா இருக்கான்னு. என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப காலம் ரொம்ப மாறிடுச்சு, கதைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப அறியப்பட்ட பிரபலமான முகங்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா நல்ல கதையா இருந்துச்சுன்னா மக்கள் போய் பார்ப்பாங்க. உதாரணம் டூரிஸ்ட் ஃபேமிலி.
1: ஆமா, அதே சாயல்ல புதிய முகம், புதிய இயக்குனர். சமீபத்துல August 21st இந்த திரைப்படம் வந்தது. ராஜா கருப்புசாமி, இவர் வந்து ஒரு இளம் இயக்குனர். பார்த்தா ஒரு 25 வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் நேத்து அந்த பேட்டியை பார்த்திருந்தேன்.
2: டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் மாதிரி தான்.
1: ஆமா, ரொம்ப இளமையான ஒரு இயக்குனர். அவர் வந்து முறையா வந்து திரைப்படம் எடுக்கிறது கத்துக்கிட்டு வரல. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வந்து அது அழகா திரைக்கதையா எழுதி முத ராத்திரி அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாதான் இருக்கும். முத ராத்திரி கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி நகைச்சுவையான திரைப்படம் இது. ஆனா நல்ல ஆழமான கருத்துக்களை வந்து அவர் வந்து பொறுத்திருக்கிறாரு அப்படின்னு திரை விமர்சனத்துல படிச்சிருந்தேன். இந்த திரைப்படம் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு முத ராத்திரி எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
3: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: இதய உருளி படலையிறது எஸ் தமன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நல்ல ஒரு பாடலை நம்ம கேட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மூன்று ஆசிரியர்களை நம்ம சந்திக்க போறோம். இன்றைக்கு ஆசிரியர் தினமா இருக்கிறதுனால உங்களுடைய ஆசிரியர்களையும் நீங்க நினைவு கூர்ந்து பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய குறுஞ்செய்திகளை அனுப்பி வச்சிருப்பீங்க, உங்களுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லியிருப்பீங்க. சில பேர் அவங்களை பாக்குறதுக்காகவே காதர் உயர்நிலை பள்ளிக்கு இல்ல தொடக்க பள்ளிக்கு அவங்க போயிருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பா இருந்திருக்கும். அதே நேரத்துல நல்ல ஆசிரியர் விருது பெற்ற மூன்று ஆசிரியர்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சந்திக்க போறோம். நேரம் சரியா 14 ஆகுதுங்க. அதற்கு முன்னால வாங்க உங்களுக்கான முக்கிய செய்தி.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: AYE எனக்கு செல்லும் CTE அங்கு பிரடல் ரோடு.

0: மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம்
3: ஆரம்பம். அலிமா, சற்று முன்பு முட்டை கலக்கி பாடல் கேட்டோம்ல,
4: ஆமா,
3: அது கேட்கும் போது ஏன் தெரியல என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்னுடைய நினைவுக்கு வந்தாரு.
4: ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய சவாலா அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சவால ரொம்ப அழகா எடுத்து செய்யறாங்க. கற்றல் கற்பித்தல் முறையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம

0: காலத்துலாம் ஓஹெச்பி இருந்துச்சு, கரும்பலகை இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் காணும்.
1: எல்லாமே டெக்னாலஜி, தொழில்நுட்பம், பேட்லெட் போன்ற மற்ற புதிய தொழில்நுட்பங்களும் வந்துருச்சு.
0: உண்மைதான்.
1: இது ஏன் நம்ம இன்று பேசணும்னா, இன்று ஆசிரியர் தினம்.
0: ஆசிரியர் தினமா இருக்கு. நிறைய ஆசிரியர்கள் நிறைய மாற்றங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில நல்ல ஆசிரியர் பெற்ற மூன்று ஆசிரியர்கள இப்ப நம்ம சந்திக்க போறோம். அதுல ஒருத்தவங்க தான் நஷீமா பானு. வணக்கம் நஷீமா பானு, எப்படி இருக்கீங்க?
2: வாழ்த்துக்கள். துறையில தமிழர்களாக இருக்கிறவருக்கும் ஆசிரியர்கள்
0: அமையறதுக்கு வாய்ப்பு. நீங்க பல உத்திகளை இப்ப பயன்படுத்திருக்கீங்க. முதல்ல உங்களுடைய அந்த ஆசிரியர் அந்த பயணத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன். எங்க இருந்து இதை தொடங்குது? ஏன்னா ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னால பலருக்கும் ஒரு உத்வேகம், ஒரு முனைப்பு வந்து பிறக்கிறது. எப்படி ஒரு இன்னொரு ஆசிரியரை பார்க்கும்போது நம்முடைய ஆசிரியர்கள் இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு ஆசிரியர் பல காலமா பல ஆண்டுகளா இருந்திருக்கலாம், அதை பார்த்து நானும் ஒரு ஆசிரியர் ஆக போறேன்னு உங்களுக்கு ஒரு முனைப்பு வந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சா?
2: கண்டிப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னுடைய வீட்டுல வந்து தமிழ் மொழி நாங்க அதிகம் பேசிக்கொண்டு இருந்தோம். என்னுடைய அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அம்மான்னு சொல்லலாம். எங்க அம்மா எப்பவுமே வந்து சாதாரணமா பேசும்போது ஏதாவது ஒரு பழமொழியோடையோ இல்ல திருக்குறள் உள்ள நுழைச்சி அது பேசி பேசி ரொம்ப இயல்பாவே வந்துடும். இப்ப சில மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பழமொழியெல்லாம் படிக்கிறாங்க, ஆனா அந்த மாதிரி நாங்க செஞ்சதே இல்லை. அந்த ஒரு தொடக்க புள்ளிதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் மொழி மேல அந்த ஆர்வத்தை கொண்டுட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நான் 20 வயதா இருக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, நான் ஒரு ஆசிரியர் பணிக்குள்ள நுழையறதுக்கு. அதுக்கப்புறம் நான் தொடக்கத்துல வந்து செயின்ட் ஸ்டீவன்ஸ் தொடக்க பள்ளியிலதான் வந்து கத்துத்தர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் படிக்க போவேன், இதுல என்னுடைய திறன்களை இன்னும் மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு போனதுதான். அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் வந்து கேஜரினா தொடக்க பள்ளியில தமிழ் ஆசிரியரா ஒரு 8 ஆண்டு காலமாக இருக்கிறேன்.
0: தமிழை கற்றுக்கணும், தமிழை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க நிறைய உத்திகளை பயன்படுத்திருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும் போது உங்களுடைய மாணவரா நம்மளும் இருக்க கூடாதா அப்படின்னு கொஞ்சம் பொறாமையா இருக்காது.
1: ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா, அதாவது அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து விஷுவல் பண்றதுக்கு அதை பார்க்கறதுக்கு கடினமா இருக்கும். படங்கள்லாம் பயன்படுத்துவாங்க, நிறைய படங்கள் பயன்படுத்துவாங்க. இப்ப வந்து தொழில்நுட்பம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பேட்லெட், நியாபாட், டெக் டாய்ஸ் போன்ற மற்ற தரங்கள்லாம் வந்துருச்சு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழை கத்துக் கொடுக்கணும்னு அப்படின்னு எப்படி நீங்க வித்தியாசமான யுக்திகள்லாம் பயன்படுத்துறீங்க உங்களுடைய வகுப்புகள்ல?
2: ஏன்னா நம்ம மாணவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம காலகட்டத்துல வந்து மாணவர்கள் ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. இப்ப வந்து தொழில்நுட்ப யுகம்னால மாணவர்களுக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக எதிர்பார்க்கிறாங்க. ஒரு வகுப்புக்குள்ள வரும்போது ஆசிரியர் என்ன கொண்டுட்டு வராங்க, தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறாங்க. அப்ப வந்து என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் எப்பவுமே வந்து என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோரோட தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு நான் எப்பவுமே வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவேன். ஏன்னா வீட்டுக்கு போன பிறகு மாணவர்களுக்கு பெற்றோர் எப்படி உதவி செய்யணும்னு ரொம்ப சில நேரம் கடினப்பட்டாங்கன்னு நான் உணரும் போது அப்பதான் நான் அந்த பேட்லெட்டை பயன்படுத்தி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கற்றல் மையமா உருவாக்குனேன். அதுல நான் சொல்லி கொடுத்த எல்லா பாட வளங்களையும் நான் வந்து அதுல பதிவேற்றம் செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து வீட்டுல பெற்றோர் வந்து உதவி செய்யலாம். மத்தபடி எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆர்வம் என்னன்னா விளையாட்டுகள் அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் பிள்ளைகளுக்கு பிடித்த ஒன்றுதான். அதனால இந்த தடவை ஆனா என்னன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து மின்னலுக்கு விளையாட்டுகள் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அதை பயன்படுத்தி நம்ம மொழியை கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால இந்த டெக் டாய்ஸ், இந்த கஹூட் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஒரு பொறுப்பான வகையில நம்ம பயன்படுத்தி இதை வந்து மாணவர்களுக்கு மொழியை சேர்க்கணும். அதாவது வெறுமனே பயன்படுத்தாம அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான
0: ஒரு
1: முயற்சியா இருக்கணும். அதாவது இருக்குல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமா நீங்க வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்க சொல்லிட்டு லேர்னிங் ஜெர்னிஸ் தான் நடக்கும். இதுல இந்தியா எல்லாம் போவாங்களே, அதுல வந்து எப்படி இந்த வித்தியாசமா இந்த மீன் கறி எப்படி செய்யறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சில முயற்சிகள் செஞ்சிருக்கீங்க. நாங்க பார்த்ததுல எப்படி எப்படி இந்த சிந்தனை வந்தது?
0: ஆமா, மசாலா தூள் பயன்படுத்திருக்கீங்க, அதே நேரத்துல இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதை எப்படி வைக்கலாம் என்கிறத நம்ம நேர்களுக்கு நீங்க சொல்லலாமே, எப்படி இதை நீங்க செஞ்சீங்க? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நீங்க கொண்டு வர்றது எவ்வளவு கடினமா இருந்திருக்கும், எவ்வளவு ஏற்பாடுகள் நீங்க செய்யணும்?
2: நிச்சயமா, ஆனா இந்த தருணத்துல ஆனா என்னுடைய சக தமிழ் ஆசிரியர்களுக்கு நிச்சயம் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்க மூன்று தமிழ் ஆசிரியர்கள் இந்த பள்ளியில இருக்கிறோம். அப்ப நாங்க ஒன்றாக சேர்ந்து எப்பவுமே வந்து தொடக்கநிலை 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு கலாச்சார முகாம் நடத்துவோம். அப்ப இந்த கலாச்சார முகாமுக்கு சரி என்ன செய்யலாம், மாணவர்களுக்கு எப்படி கலாச்சாரத்துக்கு போகலாம்னு யோசிக்கும் போதுதான் சரி நம்ம வந்து சமையல் இந்திய முறை சமையல் வந்து அறிமுகப்படுத்துவோம். அப்படியே வந்து மண்ணுடைய பானைகள் அந்த காலத்து பானைகள் வழியாக அமைச்சாங்க, நம்முடைய மசாலா மருத்துவ குணங்கள் அதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு விளக்கி பண்ட பாத்திரங்கள் அந்த காலத்துல இருந்து என்னென்ன பண்ட பாத்திரங்கள் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல இருக்குது இதெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு நேரடியாவே நம்மளே வந்து நம்மளுடைய வந்து ஒரு மீன் குழம்ப மாணவர்களுக்கு மண் பானையில சமைச்சு மாணவர்களும் அதை நேரடியாக பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட கலாச்சாரத்தோட நம்மள தொடர்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். இது நம்மளே செய்தோம், மூன்று ஆசிரியர்களும் செய்யணும்.
0: நிச்சயமா இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கும்.
2: நிச்சயமாக, ஏன்னா இந்த அனுபவங்களை கொடுக்கறதுதான் எங்களுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது.
1: சரி, தமிழ் மொழியை விருப்பப்பட்டு கற்றுக் கொடுக்கறது ஒண்ணு, ஆனா மாணவர்களை பார்க்கும்போது எதுக்கடா இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்தோம்னு உங்களுக்கு தோண்டி இருக்கா, அல்லது இல்ல இதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து எந்த பக்கத்தை சாரும்?
2: நிச்சயமா சவால்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா மாணவர்கள் சில நேரம் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த
1: தாக்கம் வராது.
2: நன்றா பாடத்தை கொண்டு நினைப்போ நம்ம நிறுத்திடலான்னு யோசிச்சது இல்ல. இப்ப ஒரு மாணவர் வந்து என்கிட்ட ஒரு பாடத்தை நடத்தின அப்புறம் ஆசிரியர் எனக்கு இந்த பாடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு அந்த ஊக்கமே தருது, அடுத்த நாள் இன்னும் நல்லா செய்யறது.
0: அந்த ஊக்கம் கண்டிப்பா உங்களை இன்னும் நீண்ட ஒரு பயணத்துக்கு கொண்டு போகும். இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஒரு ஆசிரியரா நீங்க நிறைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க என்பதுல எங்களுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. ரொம்ப நன்றி நசீமா, மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நசீமா, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு, நீங்க சரியா தமிழ் சொல்லி கொடுத்தாதான் நாளைக்கு எங்களுடைய ஒளியின் அறிவிப்பு அறையில ஒரு படைப்பாளர் வந்து உட்காரலாம்.
0: ஆமா, உங்க மாணவர்கள் ஒருத்தவங்க ஏ பல பேரும் இங்க வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சி படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அடுத்த காதரை உருவாக்கலாம், ஹலிமா உருவாக்கலாம்.
1: என்ன மாதிரி வராதீங்க,
0: அவர் இப்பவே சொல்றாரு நல்லா சிறப்பா.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: சரி
0: சரி, அவங்க கிட்ட நம்ம பேசிட்டோம். அடுத்து உங்களுக்காக சுமதி காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால வாங்க தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான தங்க விலை நிலவரம் சுட சுட வந்துட்டு இருக்கு. 22 கிராம் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசு.
3: வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகவும், காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகோப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். 8:30 முதல் 9:00 வரை வசந்த மொழி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7:00 நண்பகல் 12:00 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:00 இரவு 8:00 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள்

0: விண்ணப்பங்கள்ல தகுதியான 174 ஆசிரியர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அதன் பிறகு இந்த உன்னத பணியாற்றிய 6 கல்வியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, 491 விண்ணப்பங்கள், அதுல 6 பேருக்கு தான், 6 கல்வியாளர்களுக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அதுல ஒருத்தவங்க தான் நஷிமா பானு. இப்ப சுமதிய நம்ம சந்திக்க போறோம்.
1: அன்பான எதிர்த்தரப்பினரே, நீங்க சொல்லும் கருத்துக்களை கேட்கும் பொழுது எனக்கு புல்லரிக்கின்றது அப்படின்னு இந்த விவாத போட்டியில பேசுவாங்க. அந்த
0: மாதிரிலாம்
1: ஆசிரியர் வந்து பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிதான் சுமதி, சற்று முன்பு பாத்துக்கிட்டே இருந்தேன், அவங்க அப்படி ஒத்திக்கை
0: பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்க முடியும், அவங்க பேக் ஸ்டேஜ்ல இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னு பார்க்க முடியும்.
1: இது விவாத போட்டி கிடையாது, ரிலாக்ஸா ஜாலியா நம்ம பேச போறோம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: தியாகங்கள், ஏற்பாடுகள், திட்டங்கள் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு.
1: அனிமாவோட கேள்வி கேட்டேன், எல்லாரும் எல்லா ஆசிரியரும் வந்து அவங்க வந்து கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க, தமிழ் மொழி கற்றுக் கொடுக்குறாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த விருது சொல்லும் போது இவங்க அதிகமா செய்யறாங்க காதார், இவங்க கொஞ்சம் நேரத்தை தாண்டி அவங்க வந்து புதிய விஷயத்தை, புதிய அணுகுமுறையெல்லாம் பயன்படுத்தி தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு
0: கொஞ்சம்
1: சந்தோஷமா இருக்குது.
0: ஏன்னா இவ்வளவு உத்திகள், இவ்வளவு அணுகுமுறைகள், புத்தாக்கமா யோசிச்சு வேற என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலான்னு அதை யோசிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல மனசுல பலம் இருக்கணும்,
1: நேரம் இருக்கணும்.
0: அதே நேரத்துல அதை நம்ம செயல்படுத்தணும் இல்லையா? யோசிக்கிறது ஒண்ணு, ஆனா அதை செயலுக்கு நம்ம கொண்டு வர்றது இன்னொன்னு. அது ரொம்ப அழகா சுமதியும் செஞ்சிட்டு இருக்காங்க. சுமதி, உங்களுடைய கல்வி பயணத்தை பற்றி சொல்லுங்களேன். எப்ப நீங்க ஒரு ஆசிரியர் ஆகுனீங்க? இப்ப நீங்க கற்றுக் கொடுக்கும் பள்ளி இதுதான் உங்க முதல் பள்ளியா, இல்ல பள்ளி மாற்றப்பட்டிருக்கா, பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: வணக்கம். இப்போது வந்து நான் புவா தொடக்க பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணிபுரியறேன். இது என்னுடைய 3வது பள்ளி. இப்ப கடந்த 10 ஆண்டுகளா நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். முதல்ல வந்து சிங்னாந்த தொடங்கி, அப்புறம் சிஏஷாஜி ஓஎல்ஐ கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்தேன். இப்ப வந்து புவா தொடக்க பள்ளியில படிக்கிறேன். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி இப்ப தமிழ் ஆசிரியர்கள் பல வித்தியாசமான ரொம்ப புத்தாக்க முறையில தமிழ சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல பயிரங்குகள், பட்டறைகள் இதுக்கெல்லாம் போகும்போது அங்கிருந்து பல நிறைய நமக்கு பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் வந்து என்னுடைய தொடக்க கல்லூரி படிப்ப முடிச்ச பிறகு என்னுடைய உயர்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் என் கூட தொடர்பு கொண்டு, கொஞ்ச நேரம் வரியாமா உயர்நிலை பள்ளியில சொல்லி கொடுக்கறியா கொஞ்ச நேரம் சில மாதங்களுக்குன்னு.
1: சரி ஆசிரியர், நீங்க வந்து தொடக்க பள்ளி உயர்நிலை பள்ளியில?
2: யூஹா உயர்நிலை பள்ளியில
0: படிச்சேன்.
2: தமிழாசிரியர் வந்து மிஸ்ஸஸ் ராஜு, திருமதி ராஜு, அவங்க வந்து கூப்பிட்டாங்க, கொஞ்ச நேரம் போய் சொல்லி கொடுத்தேன். அங்கதான் என்னுடைய பல வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்ச முறையில வந்து தமிழ் சொல்லி கொடுக்க முடியும், பிள்ளைங்களோட என்னால வந்து நல்லா பழக முடியும்னு அங்கதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என் கூட எனக்கு கத்து கொடுத்த ஆசிரியர்களோட தான் நான் வந்து பணியாற்றினேன். அவங்கதான் என்ன ஊக்குவிச்சாங்க, இந்த தேசிய கல்விக் கழகத்துக்கு போகலாம், இந்த தமிழ் ஆசிரியரா நீ வந்து நல்லா செய்வேன்னு எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க. அங்கிருந்துதான் என்னுடைய பயணம் வந்து தொடங்குனுச்சு.
0: அவங்க போட்ட விதை இப்ப ஒரு மரமா இல்ல தோப்பா வந்து நிக்குதுன்னு சொல்லாமா? உங்க மரபு, அது பண்பாடு, விழுமியங்களை நீங்க ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கறீங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அதே நேரத்துல அவங்க வழியிலேயே போய் எளிமையா நம்ம சொல்லி கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம், நிறைய ஆசைகள், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம நினைக்கிற அதே ஆற்றல்ல நம்ம பிள்ளைகள் நினைப்பாங்களா என்பது கேள்விக்குறி. அதனால அவங்களுடைய நிலைக்கு நம்ம போய் சரி இதை நம்ம எளிமையா கற்றுக் கொடுக்கலாம், சுலபமா கற்றுக் கொடுக்கலாம், அதே நேரத்துல சுவாரஸ்யமா கற்றுக் கொடுக்கலான்னு நீங்க நிறைய உத்திகளை வந்து கையாளுறீங்க, அதே நேரத்துல கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நஷிமா பானு, அவங்க வெவ்வேறு தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்துறாங்க காதர், இவங்களும் பாத்தீங்கன்னா வேறு வித தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்துறாங்க. இவ்வளவு தொழில்நுட்ப அணுகுமுறைகள் இருக்கின்றனவா அப்படின்னு இவங்க பயன்படுத்தும் போதுதான் எங்களுக்கே தெரியுது.
1: உங்களுக்கு வந்து இந்த விவாத போட்டி, நாடகம், அப்புறம் பிறகு ரோல் பிளே போன்ற விஷயங்கள் பிடிக்குமா சுமதி? ஏன்னா நீங்க அதுதான் பயன்படுத்தி, அதாவது தமிழ் புத்தகங்களை தாண்டி நீங்க இந்த விவாத போட்டி வழியாக அல்லது நாடக வழியாக ரோல் பிளே வழியாக நீங்க தமிழ் சொல்லி கொடுக்குறீங்க, இந்த திட்டம் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது?
2: சின்ன வயசுல வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க எனக்கு. போட்டிகள்ல பல போட்டிகள்ல போய் சேர்ந்துகிட்டேன். ஜெயிக்கிறது வந்து முக்கியம் இல்ல, அந்த அனுபவம் தான் நமக்கு முக்கியம். இப்ப நிறைய போட்டி, என்னுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மேடம் ஹஜிரா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்னும் எப்போதுமே நான் ஞாபகம் வச்சுப்பேன் அவங்கள. நிறைய போட்டிகளுக்கு என்ன அனுப்புவாங்க. அப்போ அந்த மாறுவிட போட்டி இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொன்ன வசனங்கள் தொடக்க நிலை மூன்றுல நான் படித்த போது அந்த போட்டிக்கு போனேன். இப்ப வரைக்கும் எனக்கு வசனங்கள்லாம் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய எண்ணத்துல எப்பவுமே இருக்கும். மணிமேகலையா நான் வந்து ஒரு மார்வேட போட்டியில வந்து கலந்துகிட்டு சில வசனங்களை பேசினேன். ஆமா, சோ அந்த நிலையில எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆசிரியர் வந்து சொன்னாங்க, அம்மா இந்த வசனம் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்குமே, சரியா முடியுமா? என்னுடைய அனுபவங்களையும் நான் வந்து சேர்த்து கத்துக் கொடுப்பேன். இப்ப விவாத போட்டியில வந்து உயர்நிலை பள்ளியிலயும் தொடக்க கல்லூரிலயும் நான் ஒரு உறுப்பினரா இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவோம். எப்படி வந்து இன்னொருத்தருடைய கண்ணோட்டத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, மரியாதையா எப்படி நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதுன்னு கத்துக்குவோம். இதெல்லாம் என் நினைவில வைத்துக்கொண்டுதான் நான் என் பாடத்தை நடத்துறேன். என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த விவாத போட்டினா ரொம்ப பிடிக்கும். அதோ வந்து தமிழ் பாடங்கள்ல இப்ப நம்ம சில தலைப்புகள், இப்ப தமிழ் முரசை வந்து படிக்கிறப்போ சில செய்திகளை பத்தி நம்ம கலந்துரையாடுவோம். உடனே கேட்டுருவாங்க, ஆசிரியர் விவாத போட்டி வைக்கலாமா, நம்ம ரெண்டு அடியில பிரிஞ்சு பேசலாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியே ஆகணும், பிறர் முன்னாடி வந்து நின்று பேச தயங்கின பிள்ளைங்க கூட இப்ப ஓரளவுக்கு நல்லா பேசுறாங்க. தங்களோட கருத்துக்களை வந்து நல்லா தெளிவா தன்னம்பிக்கையோட முன் வைக்கிறாங்க. பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு.
0: அது கண்டிப்பா அது உங்களோட வெற்றி தான். ஏன்னா நீங்க சின்ன வயசுல பகிர்ந்து கொண்ட பல மேடைகளா இருக்கலாம், அனுபவங்களா இருக்கலாம், அது பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த உற்சாகத்தோட வேட்கையோட நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க பாத்தீங்களா. உங்களுடைய உற்சாகத்தை பார்த்து பிள்ளைகளுக்கும் அந்த ஆர்வம் வந்துடுச்சு. அந்த ஆர்வத்தை நீங்க அப்படியே தூண்டி விட்டுட்டீங்க. அதனால அவங்களும் ஏய் இது நல்லா இருக்கேப்பா, இது நம்ம செய்யலாமேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கும் விவாத போட்டிகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 50 காப்பியங்கள் அப்படின்னு நம்ம பிள்ளைகள் கிட்ட போய் சொன்னா 50 காப்பியங்கள் அப்படின்னா என்னன்னு திரும்பிக்கிட்டு அத எவ்வளவு சுவாரஸ்யமா நம்ம சொல்ல முடியும். விவாத போட்டி நடத்தலாம், ரெண்டு அணிகளை நம்ம புரியலாம், விவாதிக்கலாம், வாக்குவாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓ இதை நம்ம சுவாரஸ்யமா செய்யலாம்னு அவங்களுக்கு தோணும். இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, தன்னம்பிக்கையா அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க, தெளிவா அவங்க கருத்துக்களை முன் வந்து சொல்றாங்க, அதுவே ஒரு பெரிய வெற்றி.
1: ஏன்னா கற்றல் என்பது அந்த காலத்துல பாத்தீங்களா, ஒரு தகவலை சொல்றதுக்கு இயல் இசை நாடகத்தை தான் பயன்படுத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. பாடல் வழியாக நாடகம் வழியாக அது வந்து ரொம்ப சுலபமா போய் பதியும். அது தமிழ் மொழி என்பது ஐயோ ரொம்ப கடினமான ஒரு மொழி, கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி வீட்டில் பழகாத போது அவங்க வந்து வகுப்புக்கு வரும்போது நீங்க பயன்படுத்துற இந்த இயல் இசை நாடகம் வந்து ரொம்ப சுலபமா போய் சேருது. அதனாலதான் பேச முடியாத மாணவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தானே.
0: கண்டிப்பா, பேச்சு போட்டி நாடகம் பாடல்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய உறுதுணையா அமையுது. அதனாலதான் நல்ல நல்ல பாடல்களை கேளுங்க, நல்ல நல்ல படங்களை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல இருந்து
1: விஜய் படம் பாருங்க
0: கற்றுக்கலாம். சுமதி, நல்ல ஆசிரியர் விருது உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும். இன்னும் நிறைய தலைமுறைகளை நீங்க உருவாக்கணும். அவங்க பின்னால நினைச்சு பார்க்கும் போது என்னுடைய ஆசிரியர் குமாரி சுமதிதான் எனக்கு முதல்ல அந்த விதையை போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு வழங்கியிருக்காரு. அதை நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து செய்யுங்க.
2: ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி. இப்ப
2: நன்றி.
1: சரி, சுமதி கிட்ட பேசியாச்சு. அடுத்து நந்தினி இருக்காங்க, நந்தினி சிவகுமார். இவங்க கிறிஸ்ட் சர்ச் உயர்நிலைப் பள்ளியில தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளுடைய வட்டார பகுதியில இருக்கிற
0: உங்க வட்டாரம்
1: எங்க வட்டாரம்
0: வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க?
3: ரெண்டு பேருக்கும் வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: 6 பேர்ல நீங்களும் ஒருத்தர் இந்த விருதை பெற்று இருக்கீங்க. எப்படி இருக்கு உங்க மனநிலை?
3: ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, ரொம்பவும் பெருமையா இருக்கு. எனக்கு கிடைத்த விருது வந்து சிறந்த பயிற்சி ஆசிரியருக்கான விருது. அதாவது நாங்க தேசிய கல்விக் கழகத்தை முடிச்சுட்டு எங்களுடைய படிப்பு அங்க முடிச்சுட்டு அங்க இருக்கிற பயிற்சி ஆசிரியர்கள்ல சிறந்த ஆசிரியராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அந்த உழைப்பிற்கும் கிடைத்த ஊதியமாக தான் நான் அதை பாக்குறேன். ரொம்ப பெருமை.
1: அதாவது ஃப்ரெஷ்ஷா வராங்க அறிமா.
0: ஆமா,
1: இப்பதான் கால எடுத்து வைக்கிறாங்க. அது
0: அதுக்குள்ள விருது கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. ஆனா இது என்ன சொல்லுவாங்கன்னா, இரண்டு முனை வாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஆரம்பிக்கும் போதே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விருது, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை தக்க வச்சுக்கணும். அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நந்தினி. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஆஹா விருதுலாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு உயரத்தை ஆரம்ப கட்டத்திலேயே அடைஞ்சிட்டீங்க. ஆனா அந்த உயரத்தை நீங்க தக்க வைக்கணும், அங்கிருந்து திரும்ப நீங்க மேல போகணும் இல்லையா. அதனால அதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும், சவாலாக இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப திறமையானவங்க, அந்த சவாலையும் நீங்க சமாளி
3: அதையும் தொலைக்காட்சியில நிறைய தமிழ் நாடகங்களையும் நான் பார்த்து வளர்ந்தேன். அதையும் குடும்பம் வந்து தமிழ் பேசும் குடும்பம். அதுவும் வந்து வயதுல வந்து என்னுடைய வீட்டுல வந்து என்னோட தாத்தா பாட்டி என்னோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தமிழ்ல நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக தமிழ் நூல்களை வாசிக்கும் போது அந்த தமிழ் இன்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பெற ஆரம்பிச்சேன். அதுதான் நானும் தமிழ் படிக்கணும். ஏன்னா நான் வந்து தொடக்க கல்லூரியில வந்து தமிழ் இலக்கியத்தை வந்து எடுத்து படிச்சேன், ஹெச்2 லெவல் எடுத்து. அதன் பிறகு நம்ம இன்னும் தமிழ்ல வந்து நம்மளுடைய அறிவை வந்து ஆழப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வேலையினாலதான் நான் வந்து தேசிய கல்வி கழகத்துல வந்து இந்த தமிழ் படிப்பை வந்து மேற்கொண்டேன். அதாவது தமிழ்ல எல்லா இடத்துலயும் எல்லாரும் கேட்டதால நான் இந்த ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துகிட்டேன். அதாவது என்னன்னா, தமிழ் அழகான கூற்று இருக்கு, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மூலமான நான் கிடைத்த எனக்கு கிடைத்த அந்த இன்பத்தை வந்து என்னுடைய வருங்காலத்து மாணவர்களும் வருங்காலத்து இளையர்களும் வந்து அவங்களும் அதை பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலதான் நான் வந்து இந்த தமிழாசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன்.
1: அங்கதான் கேட்கணும், இப்ப நீங்க ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களே, உங்க அணுகுமுறை எப்படி இருக்க போகுது? அதாவது இங்க என்ன மாதிரியான யுக்திகளை பயன்படுத்த போறீங்க? ஒரு திட்டம் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த இந்த பாதையை எடுத்து போனோம், அது உங்க திட்டங்கள்ல என்ன இருக்கு, உங்களுடைய அஸ்பைரிங் ஐடியாஸ்?
3: கண்டிப்பா. அதாவது என்னன்னா, இன்றைய காலத்து மாணவர்களிடையே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சவால் வந்து அவங்க வந்து தமிழ் பேசும் குடும்பங்கள்ல இருந்து, அதாவது இந்த தமிழ் பேசுற அந்த புழக்கம் இருக்கிற குடும்பங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அந்த மாதிரி குடும்பம் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் வந்து வராங்க. அந்த இந்த மாநிலை இருக்கிற நிலையில வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் என்னன்னா, தமிழை வந்து நம்ம அவங்க எந்த அளவுக்கு எளிமையா அணுக முடியுதோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈஸியா வந்து அவங்களுக்கு அப்ரோச்சபிளா இருக்கோ, அந்த முறையில அவங்களுக்கு முதல்ல கற்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பழங்காலத்து, ஏன்னா இப்ப தமிழ்ல நமக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு, பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு இருக்கு. அதாவது நம்ம பழசையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அணுகிற முறையில அவங்க விரும்புற முறையில வந்து இருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால புதிய உத்தி முறைகளை கொண்டு குறிப்பாக தமிழை இன்னும் எளிமையாக அவங்களுக்கு புரியும் விதத்துல சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய முதல் திட்டமா இருக்கு. அது வந்து நான் வந்து இப்ப மேற்கொண்டு இருக்கிற ஒரு முதல் முயற்சியா இருக்கு. அடுத்ததாக நான் மேற்கொண்டு இருக்கிற முயற்சி வந்து என்னன்னா, மகிழ்வூட்டும் கற்றலின் மூலமாக, கற்றல் கற்பித்தலின் மூலமாக பிள்ளைங்க வந்து தமிழ இன்னும் இன்பமாக அது வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளம் எனக்கு இருக்கு. அதுக்கு பல விதமான உத்தி முறைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சுட்டு வரேன். அதுல ஒன்று வந்து என்னன்னா, நான் வந்து இப்ப சாதாரணமா வந்து நம்ம வகுப்பறைகள்ல வந்து பிள்ளைங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்போம், பயிற்சி தாள்கள் கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சளிப்படைஞ்சிருக்கும். அதுக்கு பதிலா வந்து அட்டைகள் மூலமாகவோ, அல்லது சிறு சிறு பைட் சைஸ் கான்டென்ட் மூலமாகவோ, அல்லது இன்னொன்னு இடங்கள்ல வந்து படக்காட்சிகள், திரைப்பட காட்சிகள், திரைப்பட பாடல்களை வந்து ஒளிபரப்புவேன். அது வந்து பிள்ளைங்க ஆர்வப்பட்டும் வகையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆனா அந்த அவங்களுக்கு வந்து அந்த படிப்படியா அந்த தமிழ் மேல தமிழ் கற்றல் மேல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை
0: மாணவர்களும் அதே உற்சாகத்தோட தமிழ படிப்பாங்க. நீங்க சொன்னது போலதான் தமிழ் என்பது அது கற்றுக்கொள்ற விதத்துல இருக்குது. அது ஒரு இன்பமான மொழியை நம்ம பார்த்தோம்னா அது நிறைய இன்பத்தை நமக்கு தரும். ஆனா துன்பமான மொழியை நம்ம பார்த்தோம்னா அந்த கண்ணோட்டமே வேறுபட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆரம்ப புள்ளி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? அந்த மொழி கஷ்டமான மொழி அல்ல, சுலபமா நம்மளால கற்றுக்கலாம், சுலபமா நம்மளால பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது பிரச்சனை இருக்காது. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நந்தினி, தமிழ் அப்படின்னு சொல்லும் போது ஏன் சில பேர் ஓடுறாங்க, பயப்படுறாங்க? அதற்கு காரணம் அந்த தமிழை வந்து நம்ம நல்ல செம்மொழியில பேசணும், எழுத்து வடிவத்துல நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கஷ்டமா இருக்குது. ஆசிரியர், நான் கழிவறைக்கு போயிட்டு வருகிறேன், தேவையில்லை இல்லையா? ஆசிரியர், நான் கழிவறை போயிட்டு வரேன், அவங்க அதை எளிமையா சொல்ல ஆரம்பிச்சு அதை நம்ம ஊக்குவிச்சோன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது புரியும். இப்போ வீட்டுக்கு வராங்க, சாப்பாடு கேட்கறாங்க, அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும், அம்மா எனக்கு பசிக்கின்றது, எனக்கு நீங்கள் உணவை கொடுக்க வேண்டுமா அப்படின்னு அவங்க அவங்களுடைய மனசுல என்ன ஓடுதுன்னா, ஓ நான் வந்து தமிழ் இப்படி பேசினாதான் அந்த தமிழ், நான் சும்மா சாதாரணமா பேசினா அது தமிழ் கிடையாது, இல்ல மற்றவர்கள் அவங்களை கேலி செய்வாங்க, ஓ நீ தப்பா பேசிட்ட, நீ தப்பா அந்த வார்த்தைய உச்சரிப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது, ஓ சரி பரவாயில்ல நம்ம தமிழ்ல பேச வேணா அப்படின்னு அவங்க தயங்குறாங்க. அதனால வீட்டுல அவங்க தப்பா தவறா உச்சரித்தாலும் பரவாயில்ல, தட்டி கொடுங்க, பரவாயில்லப்பா நல்லா கற்றுக்கலாம் பேசலாம்னு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஆர்வத்தை கொடுங்க, அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க.
1: நந்தினி, சுமதி மற்றும் நசிமா பானுக்கு மூவருக்கும் என்ன ஒரு தொடர்புனா, அவங்க வெறும் ஆசிரியர் மட்டும் இல்ல, அவங்க வளர்ந்து வரும் காலகட்டத்துல அவங்க பெற்றோர் தமிழ்ல பேசி இருக்கிறாங்க. தமிழ்ல பேசினால்தான் இப்ப அவங்க நல்ல தமிழ் ஆசிரியர் வந்து அவங்க வந்து விருதுலாம் பெறாங்க. வீட்டுலதான் ஆரம்பிக்கணும், வீட்டுல நீங்க தமிழ் பேசினா மட்டும்தான் உங்க பிள்ளைகள் தமிழ் பேச முடியும். ஆசிரியர்களும் நாங்களும் அதுக்கு வந்து உதவிதான் பண்ண முடியும்.
0: பாடல் கூட இருக்குது இல்லையா, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு. அந்த பல்கலைக்கழகம் எங்க தொடங்குது? வீட்டுலதான் தொடங்குது. அந்த பல்கலைக்கழகத்தை நீங்க உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா அவங்க எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த பள்ளியை நீங்க குறை சொல்லக்கூடாது, ஓ இவங்க கற்றுக் கொடுக்கல இவங்க ஒழுங்கா செய்யல அப்படின்னு. வீட்டுல நம்ம நல்லா தமிழ் பேசுறோமா, முதல்ல பேசும் போதே தமிழ்ல தான் நம்ம பேசுறோமா இல்ல ஆங்கிலத்துல பேசுறோமா அப்படிங்கறத பெற்றோர் வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அதை சிந்திச்சு பார்க்கணும். அதற்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிட்டாலே பாதி கிணற தாண்டற மாதிரி தான் இல்லையா? நந்தினி ரொம்ப நன்றி, இன்றைக்கு உங்களோட பேசியதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல இன்றைக்கு நஷீமா சுமதி சற்று முன்பு நம்மோட இணைந்திருந்தாங்க ஒலி ஃபேஸ்புக்ல, இப்ப லைவா நேரடியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி இந்த வெள்ளிக்கிழமை பொழுதுல நம்மோட இணைந்ததுக்கு. மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும், நிறைய மாணவர்களுக்கு நீங்க ஒரு பெரிய முனைப்பாக அமைவீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி.
1: நந்தினிக்கும் சுமதிக்கும் நஷீமா பானுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் எங்கள் ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்களும் அவங்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
0: ஆமா, அவங்க ஆசிரியர்களை கொண்டாடுங்க, அவங்களுக்கு குறிஞ்சிதங்களை அனுப்புங்க. இப்பதான் சமூக வலைத்தளங்கள் இருக்குதே, அங்கேயும் நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சொல்ல ஆரம்பிச்சுப்பாங்க கதை கண்டிப்பா.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002212196. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: You're listening to Hit Numbers on Mira Kavali 968. Mira Kavali, 9 to 8 till Hindi Paadalgal.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
4: M1 வழங்கும் மேக்ஸ்.
3: முற்றிலும் சரி, M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற max.online.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
5: தையாரி தையா.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸா காணோம்
4: ப்ரோ. உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு விட சொந்தமா?
3: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
5: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: You're listening to Hindi Numbers on Mira Kavali 968. Mira Kavali, what are the 8 till Hindi Parangal?

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: 8 singles looking for love.
5: We're here to find love.
4: Get a little help from the person they trust most.
5: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
4: Their love life is in the hands of their wingman.
6: We have to make it happen.
7: I want to go on a date.
4: Their biggest cheerleader and their harshest critic.
5: Your wingman will go head to head in a series of challenges.
4: The wingman wins a challenge, the single gets the date.
8: A chance to get a bit closer with her.
4: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
9: Whatever happens, I do want you in my life forever.
4: Or betrayal and heartache.
10: I got played.
11: I literally want to throw up right now.
12: Girl, you gotta fix yourself.
13: Who knows what's coming next?
4: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
14: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
15: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: என்னங்க, ஒரு வீடு வாங்க நல்ல முகம் வரணா?
1: நெட்லி இன்றா.
0: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
1: நெட்லி இன்றா.
0: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
1: நெட்லி இன்றா.
0: அது
1: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
0: தொடர்புக்கு
1: 8854 89 89.
0: நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341-5158.
1: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.

0: ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
1: கவிதை கவிதை
2: இரவு நிலவாற்றம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: ஒலி 968 இதுவரை இடம்பெற்றது மலையாள பாடல்கள். அடுத்து வருகின்றன தமிழ் பாடல்கள்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: சன்ராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
4: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.

0: இதோ வந்துட்டோம்.
1: நினைத்தேன் வந்தாய் 100 வயது
2: கேட்டால் தருவோம்.
0: சுட சுட விருந்தே
1: தீய போடப்பா
0: போட்டுருவோம்.
3: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
2: அப்படி பாடக்கூடாது.
4: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
1: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
1: எக்ஸாக்ட்லி.
0: கேக்க தவறாதீங்க.
5: தொந்தவுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
6: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: வணக்கம் நேர்களே.
7: சொர்க்கம் என்பது நமக்கு.
2: இன்று செப்டம்பர் 4 அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். மாணவர்களை வழிநடத்துவதிலும் சிந்தனைகளை தெளிவுபடுத்துவதிலும் நற்பண்புகளை கற்பதிலும் ஆசிரியர்கள் நீங்கள் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல வேண்டிய தருணம் இது. நம்ம ஆசிரியர்களை கொண்டாடும் வகையில 5 மணிக்கு மேல நேர்கள் நீங்க உங்க ஆசிரியர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள போறீங்க. 6 மணிக்கு மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய பாடல்களுக்கான சிறந்த 10 பாடல்கள் தொகுப்பு உங்களுக்காக வானொலியில நேரடியாகவும் டிக்டாக் வாயிலாகவும் இது இடம்பெற போகிறது. உங்களுக்கு பிடித்த பாடல்களுக்கு நீங்க வாக்களிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லையா? இப்போதே ஒலி IG ஸ்டோரிக்கு சென்று புதிய பாடல்களுக்கான அந்த பட்டியலை பாருங்க. எந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு வாக்களிங்க. 5 மணி வரைக்கும் தான் இந்த நேர அவகாசம் இருக்கின்றது. இப்போது இந்த நேரத்துல நம்ம டீ கடையில 2 விருந்தினர்கள் வர வேண்டியது. இயக்குனர் கஸ்தூரி ராஜா, மீரா கதிரவன் இருவரும் வர வேண்டியது. ஆனா அவருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால ஒலி கூடத்துக்கு அவரால் வர முடியல. இருந்தாலும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில அவங்க இருவரும் வருவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இப்ப வாங்க, என்னை பிரமிக்க வைத்த ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். சமீபத்துல உலக அழகிக்கான போட்டி இடம்பெற்றது. அது நடைபெற்றுதான் கொண்டிருக்கிறது. அந்த போட்டியில அழகிகள் பல பேரும் அவங்களுடைய தனிப்பட்ட குண அதிசயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி அழகான ஆடைகளை வடிவமைச்சு அவங்க அணிஞ்சிட்டு வந்தாங்க. அதுல மிஸ் உகாண்டா அவங்களுடைய ஆடை வந்து பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ஆடைகள்ல இருக்கிற வண்ணங்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு அடுக்குகளும் ஒவ்வொரு விதமான வண்ணத்தை அது குறிக்குது. மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னு கேட்கும் போது அந்த அடுக்குகள் ஒவ்வொன்றும் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பைய குறிக்குது, பிரதிபலிக்குது அப்படின்னு மிஸ் உகாண்டா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு சிசேரியன் சிகிச்சையை அவங்க மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த சிசேரியன் வயிற்று பகுதியை வெட்டும் போது 7 அடுக்குகள் வரும் இல்லையா. 1 நம்மளுடைய தோல், அப்புறம் கொழுப்பு சத்து, அப்புறம் ஃபேஷியா, ரெக்டஸ், மசில்ஸ் அப்படின்னு தசைகள், இந்த மாதிரி பலவிதமான அடுக்குகள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் ஒவ்வொன்றும், அந்த ஆடையில இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள் ஒவ்வொன்றையும் ஒரு விதமான வண்ணத்தை அது வந்து குறிக்குது. அதை அணிஞ்சிட்டு வந்த பிறகு மக்கள்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி கூட ஆடையை வடிவமைக்க முடியுமான்னு. இந்த ஆடைய இன்னும் ஒரு தாய், அவங்க பேரு வந்து கீஷா, அவங்கள ஒரு அம்மா தான் இதே போன்ற சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்து அதுல வந்து நிறைய அவங்க வந்து நிறைய பல பாதிப்பு அவங்க அடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா, அவங்க பேரும் கீஷா தான். அவங்க இந்த மாதிரி சிசேரியன் சிகிச்சை சென்று வந்த பிறகு அவங்க வந்து அதனால இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து, அது வெளியில மக்கள் வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், இந்த மாதிரி சிகிச்சை வந்து எல்லா பெண்களும் அது மேற்கொள்வதில்லை, தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து மேற்கொள்றாங்க சில பெண்கள் இல்லையா. ஆக இதனுடைய சவால்கள் என்ன அப்படின்னு அது வந்து வெளிக்கொணர்வதற்காக இந்த மாதிரி ஒரு ஆடையா வடிவமைச்சா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கீஷா. ஆக அழகி மிஸ் உகாண்டா அவங்க இந்த ஆடை அணிஞ்சதால அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. இந்த ஆடை வந்து லேயர்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றதையும் ஒரு வாழ்க்கையின் தொடக்கத்தை அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு ஆடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிந்தால் சமூக வலைத்தளத்துல நிச்சயமா நீங்க போய் பார்க்கலாம். அந்த வண்ணங்கள் பார்க்கும்போது வாவ், பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஆக நேர்களே, ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியோட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம ஆசிரியர்களை நம்ம கொண்டாடவிருக்கிறோம். நல்ல நல்ல பாடல்கள் தொகுப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதனால நேரம் கடத்தாம வாங்க, டீ கடையை ஆரம்பிச்சிடலாமா? எங்க நம்ம ஆசிரியர்கள்லாம் எங்க இருக்கீங்க? வகுப்புக்கு வந்துட்டீங்களா?

0: என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: அதிசய உலகம்
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9.6.

குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
3: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
5: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு. சற்று முன்பாக இரு மலர்கள் திரையிலிருந்த பாடலை கேட்டோம். மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு நானும் பாடணுங்க. ஏன்னா டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை ஏறியிருக்கு, அதிகரிச்சிருக்கு. 175 வெள்ளி 90 காசு. மீண்டும் சொல்றேன், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசுங்க.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நேற்று நேர்கள் சில பேர் சொல்லியிருந்தீங்க, எப்பெல்லாம் நீங்க சுலபமான பாடல்னு சொல்லும்போது ரொம்ப கடினமா இருக்கு, கடினம்னு சொல்லும்போது சுலபமா இருக்கு, இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சுலபம்னு சொல்றேன், ஆனா நீங்க எப்படி அதை உணர்றீங்க அப்படின்னு நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இசை கேட்கலாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பாடலுங்க இது. தெரியலன்னு சொன்னீங்க, வீட்டு தேடி வந்து பிரியாணி சாப்பிடுவேன். சரி, மீண்டும் அந்த பாடலின் இசை நான் ஒளிபரப்ப போறேன். இப்பவே உங்களுக்கு வந்து பதில் தெரியும் அப்படின்னா 30 வினாடிகளுக்குள்ள அழகா பாடி அந்த பாட்டுலே வந்து அந்த பாணி பாட்டதுக்கான அந்த பாணி வந்து ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கும், அந்த மாதிரி பாடி அனுப்புங்க. 9678 என்று எனக்கு குரல் பதிவு அனுப்பி வைங்க. இப்ப வாங்க மீண்டும் அந்த இசை கேட்கலாம்.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
3: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
2: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
3: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.

0: A2B சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஆரோக்கிய குறிப்பு.
4: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. தினம் தினம் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுடைய அலாரம் இப்படி அடிக்குதா? சில பேருடைய அலாரம் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்க கேட்கறதுக்கு. சரி, அலாரம் அடிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? டக் அப்படின்னு நம்ம அலாரத்தை நிறுத்தி விடுறோம். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமே, அப்புறம் 20 நிமிடங்களுக்கு தூங்கலாமே, 30 நிமிடங்களுக்கு தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தடிச்சுதான் நம்ம எழுந்திருக்கிறோம் சில நேரத்துல, இல்லையா? அந்த மாதிரி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது? உடனே உங்களோட உடல், ஆஹா, 8 மணி நேரம் நம்ம தூங்கின மாதிரி இல்லையப்பா, ஜாம்பி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்தை தூங்கி முடிச்சிட்டீங்க. அந்த அலாரத்தை நீங்க தட்டி விட்டு கூடுதலாக இன்னொரு 30 நிமிடங்களுக்கு நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது புதியதொரு தூக்கத்துக்கான ஒரு சைக்கிள் சுழற்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதை நீங்க முடிக்காம எழுந்திருக்கும் போதுதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய உடல்ல ஒரு விதமான ரசாயனங்கள் சேர்கின்றன. இந்த ரசாயனங்கள்னாலதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அது உங்களுடைய உடல்ல விட்டு போகிறதுக்கு 4 மணி நேரங்கள் உற்சாகம், சக்தி இவை எல்லாமே உச்சகட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க.

0: Maverick Events and Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. Nuravi Chidigalukku bookmyshow.sg.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும் நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
3: சற்று முன்பாக பாடவாங்கத்துல ஒரு இசையை நான் ஒளிபரப்பியிருந்தேன் இல்லையா, அந்த இசை கேட்ட பிறகு நம்ம நேயர்கள் பலரும் முயற்சி செஞ்சு நமக்கு செய்திகள் அனுப்பி வச்சிருக்காங்க. அறிவாளன், உங்களுடைய குரல் பதிவு முதல்ல கேட்கலாம்.
4: சுத்துதே சுத்துதே பொண்ணு ஒண்ணு சுத்துதே சொக்குதே சொக்குதே கண்ணு சுக்குதே.
3: அதுல பாருங்க ஒரு சிரிப்பு வருது, கண்ணு ரெண்டு சொக்குதே அப்படின்னு. ரொம்ப வெக்கப்படுறீங்க. நான் ஒளிபரப்பிய அந்த இசை இப்படியா கேட்டுச்சு? அந்த இசை வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கேட்டிருக்கோம். ஆனா நான் ஒளிபரப்பிய இசை 80களில் வெளிவந்த பாடல். அடுத்ததாக நம்ம உபலான் எம்ஜிஆர் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு.
5: வணக்கம் நித்யா அவர்களே.
3: வணக்கம்.
5: நீங்க சற்று முன்பே போட்ட இசைக்கான பாடல் வந்து ராஜாவுக்கு ராஜா தாண்டா இங்க மந்திரிக யாரும் இல்ல. இந்த பாடல் படிக்காத திரைப்படத்தில் உள்ள பாடல். நன்றி, வணக்கம்.
3: சிறப்பா பாடுனீங்க, ஆனா சரியான பதில் அது இல்லைங்க. சவரி முத்து, உங்களுடைய குரல் பதிவு கேட்கலாம். அவர் கண்டுபிடிக்கிறாரான பார்ப்போம்.
6: இனிய மாலை வணக்கம் நித்யா.
3: வணக்கம்.
6: பெயர் சவரி முத்து. எனக்கு பாட்டோட வரி வந்து முழுமையா தெரியல, அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். திறந்து பாடும் சிறு குயில் நான் மனம் திறந்து பாடும் சிறு குயில் தான் இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. நன்றி, வணக்கம்.
3: நீங்க தவறாக சொல்லி இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து பாடுனதுல எனக்கு வந்து அதிக சந்தோஷம் கிடைச்சது. அடுத்ததாக நம்ம செல்வி முயற்சி செஞ்சிருக்காங்க.
7: ராஜா ராணி ஜாஜி என்ன பாக்கி தினம் தினம் ஒரு கல்யாணம், அந்த படம் ரஜினிகாந்த் படம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
8: ராஜா ராணி ஜாக்கி வாழ்வில் என்ன பாக்கி.
3: அட அட அட, அருமையான பாடலை குறிப்பிட்டிருந்தீங்க செல்வி, ஆனால் தவறான பதில். இருந்தாலும் சரியான பதில்களை நம்ம நேர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க யாரு, சரியான பாடல் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். அதனால வானொலி பக்கமாகவே இருங்க.

நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: சரியாக சொல்லிட்டாங்க நேர்கள் பலரும். வாழ்த்துகள் உங்க அனைவருக்குமே. இன்றைக்கான அந்த பாடலின் இசையை மீண்டும் நம்ம கேட்கலாம். முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்குமே நன்றி. சரியாக யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஹுசேன், கல்பனா, க்ளோரியா, கிறிஸ்டினா, தாஸ், ராதாகுமாரி, சங்கரி, கணபதி, முகமது, லோகேஷ், இன்னும் பல பேர். சரி, என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? அதுல இரண்டு நேயர்கள் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. முதல்ல மிதிலேஸ்வரி, அவங்களுடைய குரல் பதிவு கேட்கலாம்.
1: ஹாய் நித்யா,
0: வணக்கம்.
1: மித்து பேசுறேன். இது என்ன பாட்டுனா, என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தா, ஹேவ் எ குட் டே.
0: நன்றி அக்கா. அடுத்ததாக தமிழ்.
2: இந்த பாட்டு எனக்கு தெரியும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா, இந்த பாடல் தான்.
0: சௌக்கியந்தான் கண்ணு, சரியான பதில் அதுதாங்க.
3: என்னம்மா கண்ணு சொல்லம்மா.
0: எல்லா கண்ணுங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். பரவாயில்ல, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க தவறா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்களா, அதற்கான ஒரு பாராட்டு தான் இது. வாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது டீ கடை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஆமாம் நேர்களை, இந்த வாரத்தின் பிரபலமாக இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. அவருடைய இசையில தீபாவளி திரையிலிருந்து மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோங்க. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் காதல் கவிதை திரையிலிருந்து அந்த பாடல் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆசிரியர்களை நாம கொண்டாடவிருக்கிறோம் டீ கடை நிகழ்ச்சியில. உங்களை மீண்டும் கல்லூரிக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி பல பாடல்கள் காத்திருக்கின்றன.

0: இப்படியாக கொண்டாட்டமான பாடல்கள் காத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாம ஒலியின் புது பாடல்களுக்கான சிறந்த 10 பாடல்களின் வாக்களிப்பு முடிவடைந்தது. உங்களுடைய பாடலின் தேர்வு எந்த தரவரிசையில இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்ப வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வானம் தெளிவாக இருக்கும், பலத்த காற்று வீசும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பமாக இருக்க போகுது. 27 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிரைஸ்.
3: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341-5158.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: காதல் கவிதை திரையில இருந்து புஷ்பமணம் குப்புசாமி சௌமியா கொண்டு வந்த பாடல நாம கேட்டங்க. மாலை மணி 5:13 ஆகிறது.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சிடி நோக்கி செல்லும் எஸ்எல்இ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 முன்பாகவும், பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ மண்டாய் ரோட்டுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. அடுத்ததாக எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடி அமோக்கி அவென்யூ 3 பிரடல் ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: இதோ
5: நினைத்தேன் வந்தாய் 100 வயது
6: கேட்டால் தருவோம்,
7: சுட சுட விருந்து
5: போறப்பா
7: போற்றுவோம்.
5: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி
0: அப்படி பாடக்கூடாது.
8: பாடவா உன் பாடலை
7: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
0: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
7: உங்க மனம் கவர்ந்த பாடல்களோ காத்திருக்குங்க.
5: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 முதல் இரவு 8 வரை
7: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
5: எக்ஸாக்ட்லி,
7: கேட்க தவறாதீங்க.
0: இன்றைக்கு செப்டம்பர் 4 ஆசிரியர்களை கொண்டாடுற நாள் இதுதாங்க. ஆசிரியர்களை பத்தி நாம யோசிக்கும் போது சில நேரத்துல உடம்பெல்லாம் நடுங்கும். அப்படிப்பட்ட கண்டிப்பான ஆசிரியர்கள் இருப்பாங்க. வகுப்புக்கு மட்டும் வந்துட்டாங்கன்னு வைங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ சேட்டைகள் அனைத்தையுமே நிறுத்தி விட்டு அப்படியே நல்ல பிள்ளையா நம்ம உட்கார்ந்துருப்போம். ஒரு சில ஆசிரியர்கள் அன்பால நம்மளை திருத்துவாங்க, ஒரு சில ஆசிரியர்கள் கண்டிப்போட நம்மளை திருத்துவாங்க. ஒரு வகையில இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நல்லபடியா செயல்படுறோம் அப்படின்னா பெற்றோரும் ஒரு காரணமாக இருக்க, ஆசிரியர்களும் அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம இப்போ டீ கடையில அங்கீகரிக்க போறோம். இப்போது நேர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உங்களுடைய ஆசிரியர் ஒருத்தரை சந்திக்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைச்சதுன்னா எந்த ஆசிரியரை சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க? என்ன காரணம்? அவங்க கிட்ட என்ன சொல்வீங்க அப்படிங்கறத வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 9 6 8 என்று எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவு செய்தியை அனுப்பி வைங்க.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
6: டீ கடையில ஆசிரியர்களை நாம அங்கீகரிச்சுட்டு இருக்கோம்.
7: இந்த பாடலை கேட்கும் போது கல்லூரி பருவ காலகட்டத்தின் போது சில பேருக்கு சில வாத்தியார்களை பார்க்கும் போது, ஆசிரியர்களை பார்க்கும் போது, வாவ் இவ்வளவு அழகா இருக்காங்க, அவர் வந்தா மட்டும்தான் பாடத்தை வந்து நல்லபடியா கவனக்கூர்ந்து நம்ம படிப்போம்.

0: அந்த மாதிரி தருணங்கள்லாம் இருந்திருக்கும், பொன்னான தருணங்கள் இல்லையா? சரி, நம்ம நந்தினி சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆசிரியர் ஒருத்தரை அவங்க சந்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரு சந்திப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அந்த ஆசிரியரிடம்?
1: வணக்கம் நித்யா, நந்தினி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு என்னோட பிரைமரி 3ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர், அவங்க பேர் வந்து மிஸ் சாங். ஓகே, அவங்க வந்து இஸ் எ வெரி யூனிக் டீச்சர். அவங்க வந்து எப்படின்னா ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப அப் டு டிப் டாப்பா இருப்பாங்க. லைக் ரெட் கலர் உடுப்பு போட்டாங்கன்னா ரெட் கலர் ஷூ, ரெட் கலர் ஹேண்ட்பேக், ரெட் கலர் இயரிங், அது ஒரு ஒரு ட்ரேட்மார்க் அவங்களை பத்தி. ஒரு விஷயம் அவங்கள வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், என்னன்னா என்னோட ஸ்பெல்லிங், இங்கிலீஷ் ஸ்பெல்லிங். எனக்கு வந்து முன்ன வந்து இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் வந்து எனக்கு படிக்க தெரியாது. ஸோ அடிக்கடி ராங் வாங்குவேன், ஜீரோ வாங்குவேன். அவங்க வந்து எனக்கு சொல்ற விதத்துல சொல்லி, ஆனா ஒரு தடவை ஆத்துல வந்து போய் என் காதை போட்டு திருகிட்டாங்க. ஸோ திருகி வந்து இப்படி படிக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வேர்ட் காம்ப்ளிகேட்டட் வேர்ட் வந்து நான் ஸ்பெல் பண்ணும்போது எப்போதுமே எனக்கு அவங்க வந்து ஞாபகத்தில் இருப்பாங்க. ஆல்ரெடி தேங்க்ஸ் டு ஹர். அவங்க ஹார்ஷா இருந்தாலும் பெர்ஃபெக்ட் டீச்சர்.
0: அவங்களுடைய முக்கிய ஒரு நோக்கமாக தான் இருக்குது. அதுவும் பாருங்க, இப்ப வரைக்கும் உங்களுடைய அந்த எழுத்துக்களை நீங்க சரியா ஸ்பெல் பண்ணணும், அதை கூட்டி நீங்க எழுதணும் அப்படின்னு வரும்போது டக்குன்னு உங்களுடைய ஆசிரியை உங்களுடைய ஞாபகத்துல வர்றாங்க பாத்தீங்களா? அதுதாங்க ஆசிரியரோட மகிமை.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துப்போம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
0: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலோ இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
7: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
1: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
8: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. டீ கடைய சிங்கிள் சிங்கிளாக உங்களுக்காக வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ரவுடி பிபினித்யா. நம்ம ஆசிரியர்களை அங்கீகரிக்கும் நேரம் இதுங்க. ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை நம்ம சிங்கப்பூர்ல கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க ஷாமினி தேவி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுடைய முன்னாள் ஆசிரியரை இப்போது சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க தன்னுடைய தொடக்கப்பள்ளி தமிழ் ஆசிரியர் திருமதி மோகனை சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்களா? ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையோட எல்லா பாடங்களையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் பொறுமை எங்கிருந்து வருதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியலங்க. வீட்டில் ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு குடும்பங்கள் பலரும் வந்து ரொம்ப திண்டாடுவாங்க, சவாலா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்க தான் செய்யுது. ஆனா ஒரு வகுப்புல 35-40 மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆசிரியர் அல்லது 2 ஆசிரியர்கள் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆசிரியர்கள் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை மீது அவ்வளவு அதீத காதல் இருக்கு அப்படின்னு தான் தெரிய வருதுங்க. அதனால ஷாமினி தேவி சொல்லியிருக்கீங்க, எல்லா ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக திருமதி மோகன் அவங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு செய்தியை கேட்ட பிறகு திருமதி மோகன் உங்களை திரும்ப தொடர்பு கொள்ளுவாங்க அப்படின்னு நீங்களும் ரொம்ப காத்திருக்கீங்கன்னு தெரிய வருது. பல வருஷமா ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேசி அப்படின்னு சொல்றீங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்றேன், இந்த ஒரு செய்தி இந்த ஒரு தொகுப்பு கேட்ட பிறகு திருமதி மோகன் உங்களை நிச்சயமா தொடர்பு கொள்ளுவாங்க. ஷாமினி தேவி கவலைப்படாதீங்க. நம்ம இஸ்மாயில் அண்ணா அவங்களுடைய செய்தியோட இந்த தொகுப்பை நம்ம நிறைவு செய்யறோம்.
9: வணக்கம். பேசுறேன், நல்ல தலைப்பு. நான் 9th படிக்கிறப்போ ஜான் தேவரங்கம்னு ஒரு சார் இருந்தாங்க. அவங்களுடைய இது எப்படின்னா, அவங்க கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிறோமோ படிக்கலையோ அதை பற்றியெல்லாம் கிடையாது, டிசிப்ளின் வேணும் அவங்களுக்கு. முதல்ல முடி வெட்டி இருக்கணும், கிளாஸ்க்குள்ளே நுழையும் போது பாப்பார் எல்லாரையும். அதே மாதிரி நெகம் வெட்டி இருக்கணும். அவங்க அவருக்கு பிடிச்சது வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தம், டிசிப்ளின் வேணும் அவர்கிட்ட. அதனாலே எல்லாருமே கரெக்டாக அதை கடைபிடிப்பாங்க அவரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிளாஸில் அவர் உள்ள நுழையிறாருனா அவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த கிளாஸ். அவ்வளோ தூரம் அவர் ஒரு இதாக வச்சிருப்பார். ஸ்கூல் லீடர், அந்த கிளாஸ் லீடர் வந்து பெரம்பூண்ணு மூங்கி பிரம்பூண்ணு அடிச்சு கொண்டு வந்துடுவார்.
1: ஐயோ,
9: அது அவர் கையில் இருந்துச்சுனாவே எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு, நல்ல வாத்தியார், அவரை பார்த்து பார்க்க கொடுத்து வைக்கணும்.
1: ரொம்ப நன்றி இஸ்மாயில்.
0: இதெல்லாம் அழகிய தருணங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த காலகட்டத்தில் படிக்கும் போது நமக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ வேலை செய்த பிறகு பார்த்தீங்களா, திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பறைக்கு போகணும்னு நமக்கு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கிறது. இந்த தருணத்தில் என்னுடைய ஆசிரியர்களான திருமதி ரேணுகா, திரு கருப்பையா, அங்கே இருவருக்குமே ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிடுறேன். அவங்க இருவருனால தான் எனக்கு தமிழ் மீது ஒரு பெரிய பற்று ஏற்பட்டு இந்த மொழியை நல்லபடியாக கற்றுக்கணும், தேர்ச்சி பெறணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மொழியிலேயே எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அவங்களை நான் பெருமைப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு நம்பி மொழி 968 சார்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நாம சொல்லிடலாம்.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல் நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும்

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: ஒலி 968
0: இஸ்லாமிய பாடல்கள்.

வணக்கம். மாலை மணி 6, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஷர்லா தேவி கோபால். சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் கூடியுள்ளது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலை 5 மணி நிலவரப்படி 112 புள்ளியாக பதிவானது. அது ஆரோக்கியமற்ற நிலை. மேற்கு பகுதியில் 93, கிழக்கில் 95, வடக்கில் 81, தெற்கில் 80. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டினால் அது ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்படும். அது இன்னும் மோசமடைந்து 200 தாண்டினால் அதை கையாள பல்வேறு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. புகைமூட்டத்தை கையாளும் அரசாங்க பணிக்குழு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அதில் ஒன்று, தேசிய சுற்றுப்புற அமைப்பு புகைமூட்டம் குறித்த அன்றாட ஆலோசனையை வெளியிடும். அடுத்த 24 மணி நேரம் காற்றின் தரம் எப்படி இருக்கும் என்ற முன்னறிவிப்பும் வழங்கப்படும். சீனாவில் பிரமிட் மோசடி திட்டத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 52 சிங்கப்பூரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற வெளிநாட்டு மோசடியில் ஆக அதிக சிங்கப்பூரர்கள் கைதானதும் தடுத்து வைக்கப்பட்டதும் இதுவே முதன்முறை. பெய்ஜிங்கில் உள்ள சிங்கப்பூர் தூதரகம், குவாங்ஜோவில் உள்ள சிங்கப்பூர் துணை தூதரகம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. விசாரணை நடைபெறுவது குறித்து அறிந்திருப்பதாகவும் அது சொன்னது. சீன நாட்டின் சட்டப்படி சந்தேக நபர்களை அதிகாரப்பூர்வமாக கைது செய்வதற்கு முன் 37 நாட்கள் வரை தடுத்து வைக்க முடியும். கைது செய்யப்பட்ட சிங்கப்பூரர்கள் ஜூலை மத்தியிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். சிங்கப்பூர் நேபாளத்துக்கு சுமார் 560,000 வெள்ளி மதிப்புள்ள மனிதாபிமான உதவி தொகுப்பை வழங்கியுள்ளது. மரபணு சோதனை மேற்கொள்வதற்கான சாதனங்கள், தேடல் மீட்பு நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கும் அதிநவீன சாதனங்கள் உள்ளிட்டவை அவற்றுள் அடங்கும். நேபாளத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க பேரிடரில் மாண்டோரை அடையாளங்காணும் நிபுணர்களையும் சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்கான உதவியையும் வழங்க உள்ளது. ஏற்கனவே சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கத்தின்படி $100,000 நேபாளத்துக்கு அனுப்பப்பட்டது. நேபாளத்தில் தேடல் மீட்புப் பணிகள் 10ஆம் நாளாய் நடைபெறுகின்றன. அதில் மிகப்பெரிய அதிசயமாக சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த 2 நீர்மின் ஆலை ஊழியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகர்ஜன் ஆகியோர் அவர்கள். சேறு மூடியிருந்த சுரங்கத்தின் வாயிலை திறந்து ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிங்கப்பூரில் பொது இடங்களில் சுத்தம் குறைந்திருப்பதாக இன்னும் அதிகமானோர் கருதுகின்றனர். சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் அது தெரியவந்துள்ளது. கடந்த டிசம்பரிலிருந்து இவ்வாண்டு ஏப்ரல் வரை ஆய்வு நடத்தப்பட்டது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள், நடைபாதைகள், குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள பொது இடங்கள், உணவங்காடிகள் முதலிய இடங்களின் தூய்மை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. அவற்றுள் குடியிருப்பு பேட்டைகளின் பொது இடங்கள் மிக குறைவான மதிப்பீட்டை பெற்றன. பொது கழிப்பிடங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பீடும் வெகுவாக குறைந்தது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு நல்ல மதிப்பீடு கொடுக்கப்பட்டது. சிங்கப்பூர் உள்நாட்டு வருவாய் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 97 பில்லியன் வெள்ளிக்கு மேல் வரி வருவாயை வசூலித்திருக்கிறது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் அது சுமார் 9 விழுக்காடு அதிகம். வலுவான பொருளாதார நடவடிக்கையும் பயணீட்டாளர் செலவினமும் வருவாய் அதிகரிக்க காரணம் என்று ஆணையம் தெரிவித்தது. ஆக அதிக வருவாய் தந்தது நிறுவனங்களின் வருமான வரி. அது 34 பில்லியன் வெள்ளியாக பதிவானது. இரண்டாவது ஆக அதிக வருவாய் தந்தது பொருள் சேவை வரி. சுமார் 22 பில்லியன் வெள்ளி கிடைத்தது. தனிநபர் வருமான வரி சுமார் 21 பில்லியன் வெள்ளி. இதற்கிடையே நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆதரவளிக்க சுமார் 1.5 பில்லியன் வெள்ளி வழங்கப்பட்டது. வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதில் முறைகேடாக நடந்து கொண்ட சந்தேகத்தில் மனிதவள அமைச்சு 4 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் 21 பேர் விசாரணையில் உதவி வருகின்றனர். கைதானவர்கள் கட்டுமானத்துறையைச் சேர்ந்தவர்கள். 2 பேர் நிறுவன இயக்குநர்கள், மேலும் 2 பேர் ஊழியர்கள். தங்களிடம் வேலை பார்க்காத சிங்கப்பூரர்களையும் நிரந்தரவாசிகளையும் போலியாக கணக்கு காட்டி மத்திய சேமநிதியில் பணம் போட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதன் மூலம் வெளிநாட்டு ஊழியர் எண்ணிக்கையை அதிகரித்ததாக நம்பப்படுகிறது. வேலை தொடர்பான லஞ்சம் பற்றியும் விசாரணை நடக்கிறது. பொய் தகவல் குற்றத்திற்கு 20,000 வெள்ளி வரை அபராதம், 1 ஆண்டு வரை சிறை அல்லது 2 விதிக்கப்படலாம். லஞ்சத்துக்கு 30,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம்.
இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமிர் பென்கவிர் காசாவிலிருந்து அனைத்து பாலஸ்தீன மக்களையும் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை வெளியிட்டுள்ளார். திட்டத்தின்படி முதல் ஆண்டில் சுமார் 250,000 பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து புறப்படுவர் என்றார் அவர். அதைத் தொடர்ந்து அடுத்த 6 ஆண்டுக்குள் கட்டங்கட்டமாக சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து கிளம்பிச் செல்வர் என்றார் அவர். பணத்திற்காக சில நாடுகள் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள முன்வரக்கூடும் என்பதால் இந்த திட்டம் நடைமுறைக்கேற்றதே என்றார் திரு பென்கவிர். குடிமக்களை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது ஜெனீவா பிரகடனத்தின்படி போர்க்குற்றமாக பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய் ராகா ஜெலே ஷேடி கே கணேஷ் போடு குத்தே.

0: ஏடிகே அவரோட இசையில உள்ளூர் பாடல் ஒன்று நம்ம கேட்டோம். ஏடிகே ஜே நேஷ் கணேஷ் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக சிறந்த 10 பாடல்கள், எல்லாமே புத்தம் புதிய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகின்றன. நீங்கள் நீங்களும் வாக்களிச்சிருந்தீங்க, உங்களுடைய தேர்வு எந்த தரவரிசையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். டிக்டாக் லைவ் வழியாகவும் நித்யா நான் உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். அதற்கு முன்பாக வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேக மூட்டமாக இருக்கும், பலத்த காற்று வீசும்
1: விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.
1: ஆம் நேயர்களே, உங்களுக்கான தொகுப்பு இப்போது ஆரம்பம் ஆயிடுச்சு. டிக்டாக் லைவ் வழியாக நித்யா நான் உங்களை சந்திக்க வர்றேன், வந்துகிட்டே இருக்கேன். சரி, காதலுக்கும் பாடல்களின் முன்னோட்டம், இந்த பட்டியலில் என்னென்ன பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு லேசா ஒரு முன்னோட்டம் இது உங்களுக்காக.

இப்படியாக பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நேர்களே. வானலைகள் அதிரப்போகின்றன. ஆக 10வது இடத்துல எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நானும் பட்டியல் பக்கமாக சென்றிருந்தேன். 10வது இடத்துல 5 விழுக்காட்டினர். இந்த ஒரு பாடலுக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. முக்கியமான காரணம் வந்து அந்த பாடல் வந்து கொஞ்சம் மென்மையான பாடலாக இருந்திருக்கலாம், அதனால்தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பெரும்பாலான நேர்கள் நீங்க 4-1 வரைக்கும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள் தான் அதிகமாக நீங்கள் வாக்களிச்சிருந்தீங்க. இருந்தாலும் 10வது இடத்துல இருந்து என்ன பாடல் இடம்பெற்றிருக்குன்னு வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம்.

0: ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, இரவு 8, இரவு 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10, பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9 வரை வசந்தம் ஒளி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நேர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. 9

0: பேசாமலே அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு இவ்வளோ அழகா பாடி அசத்தி இருக்காங்க நம்ம சிரீஸ் அண்ட் வளர்ந்து வரும் ஒரு பாடகி இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பாடலை சற்று முன்பாக கேட்டிருந்தோம், 13 விழுக்காட்டினர் அந்த பாடலுக்கு வாக்களித்ததால அந்த பாடல் 9வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. இன்னும் தொடர்ந்து பல பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். 8வது இடத்துலையும் 7வது 6வது இடத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு லேசா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மற்ற 2 பாடல்கள் என்ன அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல. ஏன்னா அடுத்து வரும் பட்டியல இடம்பெறும் அந்த பாடல் முதல் இடத்துல இடம் பிடிக்கும்னு பார்த்தா சரி, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கேட்க போறீங்க எந்த தரவரிசையில அந்த பாடல் இடம் பெற்றிருக்குன்னு. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் எனக்கு இருக்கு. நேர்களே, வாக்களிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாக்களிப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக
1: 9:08 நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோட்டுக்கு பிறகு முதலாம் தடத்தில், அடுத்ததாக AY நோக்கி செல்லும் CTEPIE துவாஸ்க்கு பிறகு முதலாம் தடத்திலும் விபத்து, BK நோக்கி செல்லும் SLE TPக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
0: இன்று September 4 ஒரு அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.49 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.74 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 100 இந்திய ரூபாய் 1.36 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3.17.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் World's favorite jeweler.
0: எட்டாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கிற இந்த பாடலை ஒளிபரப்புறதுக்கு முன்பாக நேயர்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி இது 8வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு எனக்கு புரியலையே. நல்லாதான் நீங்க வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலதான் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பட்டியல் வெளியான பிறகு நீங்க போய் வாக்களிக்கணும் வாக்களிக்கணும்னு சொல்றதுக்கு வந்து முக்கிய காரணம் இதுதான். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல், இப்போது பரவலாகி கொண்டிருக்கும் பாடல் அப்படின்னு சொன்னா அது இந்த பாடல் தாங்க. ஆனா எத்தனை பேர் வாக்களிச்சிருக்கீங்க தெரியுமா? நான் சொல்றேன், 13 விழுக்காட்டினர். அதாவது பேசாமலேயும் இந்த பாடலும் ஒரே நிலையில இருக்கு. 13 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருந்தால இந்த பாடல் 8வது நிலையில இடம் பிடிச்சிருக்கேன்.

0: பிரவீன்
1: பாயா
0: சூப்பர்
1: பிகரை உஷார் பண்ணிட்டான்பா.
0: பக்கத்து கிளாஸ் தான்.
1: மஜா பண்ணிட்டான்பா.
0: அப்படியா?
1: ஏய் இவங்களே மாடா,

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க.
1: ஏய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படா?

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சா வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சா வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: ஆறாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கும் அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கட நிகழ்ச்சிங்க. உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக தன்னந்தனியாக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன். உங்களோட பிபி நித்யா. நேர்கள் பலரும் டிக்டாக் வாயிலாக வந்து அவங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. சற்று முன்பாக கல்யாணம் விருந்து பாடல் என்னது எட்டாவது இடமா அப்படின்னு சொல்லி பல பேர் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருந்தீங்க. அதனாலதான் உங்களுடைய வாக்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆக இந்த வாரம் முதல் முறைன்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்பாக ஒலிய 9-6-8 சிறந்த பாடல்கள் இந்த ஒரு தொகுப்புல புதிய பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. பல வருஷத்துக்கு முன்பாக வருடங்களுக்கு முன்பாக மீண்டும் அதை கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால பாடல்கள் அனைத்தையுமே உங்களை வந்து மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லேசா இதோ உங்களுக்காக. டிசி திரையிலிருந்து இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. அடுத்ததாக கட்ட குஸ்தி திரையிலிருந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை பாத்துட்டீங்களா? பல பேர் பாத்துட்டு அழுதுட்டு நிறுத்தி அப்படின்லாம் சொல்லி எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருந்தீங்க. அந்த படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த மலர்ச்சியான பாடல்கள் எந்த தரவரிசையில இடம் பிடிச்சிருக்க அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போது 6வது இடத்துல இடம்பெற்றிருக்கும் பாடல் என்ன பாடல்?

0: டிசி திரையில இருந்து அந்த பாடல் 6வது நிலையில இடம் பிடிச்சிருக்குங்க. பல பேரு இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாக்களிச்சதால எத்தனை பேர்னா 23 விழுக்காட்டினர் நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. அதற்கு மேல 35 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருக்காங்க ஒரு பாடலுக்கு, அது 5வது நிலையில இடம் பிடிச்சிருக்கு. என்ன பாடல்? பட்டாம்பூச்சியா சம்பவக்காரியா, என்ன பாடல் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோம். வானொலி பக்கமாகவே இருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ தாம்சன் ரோட்டுக்கு பிறகு இதனால் ஸ்டீவன்ஸ் ரோட் வரையில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. வாகனம் ஓட்டிகள் முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக ஏவாயி நோக்கி செல்லும் சிடிஇ பிஐ துவாசுக்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால அமோக்கியோ அவென்யூ 1 வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகனம் ஓட்டிகள் முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

சிங்கப்பூர். நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.

40 விழுக்காட்டினர் வாக்களித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்பட பாடல் தான் சற்று முன்பாக நாம கேட்டோம் நேயர்களே. பட்டாம்பூச்சி அப்படிங்கிற இந்த பாடல் நிச்சயமா உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம நேயர்கள் பலரும் டிக்டாக் வாயிலாக செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, பல பேர் சொல்லியிருக்கீங்க பவள மல்லி அந்த பாடல் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் காட் மோட் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த இரண்டு பாடல்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக புதிய பாடல்களில் காட் மோட் கருப்பு திரைப்பட பாடலும் பவள மல்லி நம்ம சாயா பிங்கர் அவருடைய தனி இசை பாடல் அது நிச்சயமாக அது வந்து மக்களிடையே புகழ் பெற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக இது வந்து முதல் மூன்று இடங்களை இடம்பிடித்திருக்கிறது இந்த இரண்டு பாடல்கள். இந்த இரண்டு பாடல்களுக்கு நடுவில் இன்னொரு பாட்டு இருக்குங்க. இந்த பாடல் வந்து டாப் த்ரீ, அதாவது முதல் மூன்று இடத்துல இடம் பிடிக்கும் அப்படின்னு நான் சற்றும் எதிர்பார்க்கல. கேளுங்களேன், இதே முரளி தரையிலிருந்து இந்த பாடலுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சே. ஆக காட் மோட் பவளமல்லி தங்கமே தங்கமே எந்த தரவரிசையில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல மூன்றாவது இடத்துல என்ன பாடல்?

0: 40 விழுக்காட்டினர் வாக்களித்த காட் மோட் பாடல் மூன்றாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம். நேர்கள் பலரும் அதற்கு வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நித்யா. ஆக தங்கமே தங்கமே பவள மல்லி திரைகளில் இந்த பாடல்கள் தான் காத்துட்டு இருக்கு. அடுத்த இரண்டு நிலைகள்ல எந்த பாடல் முதல் இடத்துல இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வாங்க வாட்ஸ்அப் வழியாகவும் டிக்டாக் வாயிலாகவும் எனக்கு செய்தி அனுப்பி வைங்க. இப்ப முக்கியமான தகவல்,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ தாம்சன் ரோடுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில், அடுத்ததாக இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ நுழைவாயில், ஏர்போர்ட் ரோடுக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்கள்ல விபத்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
4: டீ கடை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன், உங்கள் ரவுடி பேபி நித்யா. இப்போது ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் தொகுப்பு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல புதிய பாடல்கள் இந்த வாரம் நாம அறிமுகப்படுத்துறோம், மீண்டும் கொண்டு வந்திருக்கோம். அதுல பல புதிய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றிருக்கின்றன. சற்று முன்பாக 4வது அப்புறம் 3வது நிலையில பட்டாம்பூச்சி அப்புறம் காட்மூட் பாடல் நாம கேட்டோம். அந்த 2 பாடல்களுமே ஒரே தர வரிசையில இருக்க வேண்டியது, ஏன்னா 40 விழுக்காட்டினர் அந்த 2 பாடல்களுக்கும் நீங்க வாக்களிச்சிருந்தீங்க. அப்புறம் 2வது நிலையில 42 விழுக்காட்டினரும் முதல் நிலையில இடம்பெற்றிருக்கும் பாடலுக்கு 74 விழுக்காட்டினரும் வாக்களிச்சிருக்கீங்க. ஆக மொத்தத்துல 70 விழுக்காட்டினர் நீங்க ஒரே ஒரு பாடலுக்கு தான் நீங்க வந்து வாக்களிச்சிருந்தீங்க. அது பல பேருடைய மனசுல நீங்க இடத்த பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆக 2வது நிலையில நீங்க பாடல் என்ன அப்படின்னு தெரிந்த பிறகு முதல் நிலையில என்ன பாடல் இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கே அது வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். அதனால நாம அடுத்த 2 பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக கேட்க போகிறோம். இந்த நேரத்துல வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் என்னோட இணைந்த நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய உரையாடிய அந்த ஒரு சந்தோஷத்தோட வாங்க அடுத்த 2 பாடல்கள் நாம கேட்கலாம். மீண்டும் இது ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் உங்கள் தீக்கடையில.

0: இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் கூடியுள்ளது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 6:00 நிலவரப்படி 114 புள்ளியாக பதிவானது. அது ஆரோக்கியமற்ற நிலை. மேற்கு பகுதியில் 94, கிழக்கில் 96, வடக்கில் 82, தெற்கிலும் 82. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டினால் அது ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்படும். அது இன்னும் மோசமடைந்து 200 தாண்டினால் அதை கையாள பல்வேறு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. புகை மூட்டத்தை கையாளும் அரசாங்க பணிக்குழு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அதில் ஒன்று, தேசிய சுற்றுப்புற அமைப்பு புகை மூட்டம் குறித்த அன்றாட ஆலோசனையை வெளியிடும். அடுத்த 24 மணி நேரம் காற்றின் தரம் எப்படி இருக்கும் என்ற முன்னறிவிப்பும் வழங்கப்படும். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் செரியான் பகுதியில் புகை மூட்டம் மிக ஆபத்தான நிலையை தொட்டுள்ளது. அங்கு நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 515 என பதிவாகியுள்ளது. 400 புள்ளிகளுக்கு மேல் மிக ஆபத்தான நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது. செரியான் பகுதி சிங்கப்பூரை போல் கிட்டத்தட்ட மும்மடங்கு அளவு கொண்டது. சுமார் 106,000 பேர் அங்கு வசிக்கின்றனர். செரியான் குடியிருப்பாளர்களுக்கு கூடுதல் ஆதரவை வழங்க நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதாய் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டது. சிங்கப்பூரில் பொது இடங்களில் சுத்தம் குறைந்திருப்பதாக இன்னும் அதிகமானோர் கருதுகின்றனர். சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் அது தெரியவந்துள்ளது. கடந்த டிசம்பரிலிருந்து இவ்வாண்டு ஏப்ரல் வரை ஆய்வு நடத்தப்பட்டது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள், நடைபாதைகள், குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள பொது இடங்கள், உணவங்காடிகள் முதலிய இடங்களின் தூய்மை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. அவற்றுள் குடியிருப்பு பேட்டைகளின் பொது இடங்கள் மிக குறைவான மதிப்பீட்டை பெற்றன. பொது கழிப்பிடங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பீடும் வெகுவாக குறைந்துள்ளது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு நல்ல மதிப்பீடு கொடுக்கப்பட்டது. சீனாவில் பெரமிட் மோசடி திட்டத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 52 சிங்கப்பூரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற வெளிநாட்டு மோசடியில் ஆக அதிக எண்ணிக்கையில் சிங்கப்பூரர்கள் கைதானதும் தடுத்து வைக்கப்பட்டதும் இதுவே முதன்முறை. பெய்ஜிங்கில் உள்ள சிங்கப்பூர் தூதரகம், குவாங்ஜோவில் உள்ள சிங்கப்பூர் துணை தூதரகம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. விசாரணை நடைபெறுவது குறித்து அறிந்திருப்பதாகவும் அது சொன்னது. சீன நாட்டின் சட்டப்படி சந்தேக நபர்களை அதிகாரப்பூர்வமாய் கைது செய்வதற்கு முன் 37 நாள்கள் வரை தடுத்து வைக்க முடியும். கைது செய்யப்பட்ட சிங்கப்பூரர்கள் ஜூலை மத்தியிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். சிங்கப்பூர் நேபாளத்துக்கு சுமார் 560,000 வெள்ளி மதிப்புள்ள மனிதாபிமான உதவி தொகுப்பை வழங்கியுள்ளது. மரபணு சோதனை மேற்கொள்வதற்கான சாதனங்கள், தேடல் மீட்பு நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கும் அதிநவீன சாதனங்கள் உள்ளிட்டவை அவற்றுள் அடங்கும். நேபாளத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க பேரிடரில் மாண்டோரை அடையாளம் காணும் நிபுணர்களையும் சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்கான உதவியையும் வழங்க உள்ளது. ஏற்கனவே சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கத்தின் வழி $100,000 நேபாளத்துக்கு அனுப்பப்பட்டது. நேபாளத்தில் தேடல் மீட்பு பணிகள் 10ஆம் நாளாய் நடைபெறுகின்றன. அதில் மிகப்பெரிய அதிசயமாக சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த 2 நீர்மின் ஆலை ஊழியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகர்ஜான் ஆகியோர் அவர்கள். சேறு முடியிருந்த சுரங்கத்தின் வாயிலை திறந்து ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வளர்த்தமிழ் இயக்கம் 6வது முறையாக தமிழ் இளையர் விழாவை ஏற்று நடத்துகிறது. இவ்வாண்டின் கருப்பொருள் ஈடுபாடு. நாளை தொடங்கும் விழா வரும் 13ஆம் தேதி நிறைவடையும். வளர்த்தமிழ் இயக்கம் இம்முறை புதிய அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறது. மேலும் பல இளையர்களை ஈடுபடுத்தவும் முனைகிறது. சிங்கை தமிழ்ச்சங்கம் டீ பொறி பறக்கும் எனும் நவீன பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அது பற்றி கூறுகிறார் சங்கத்தின் உறுப்பினர் சாய் பாலாஜி.
4: இளையர்கள் மனதில் இருக்கிற கேள்விகளை வந்து தலைப்பாக்கி அதை வந்து நாங்கள் மேடையேற்ற போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து சிங்கப்பூர் வாழ்வியல் வந்து ஏற்றதா இல்லைன்னா வெளிநாட்டு வாழ்க்கை முறை வந்து ஏற்றதாங்கிற அந்த தலைப்பில் தான் இந்த வந்து பட்டிமன்றம் வந்து நடக்க போகுது. ஸோ செயற்கை நுண்ணறிவு வாயிலாக வந்து இளையர்களை ஈர்ப்பது ஒன்று, இன்னொன்று வந்து அந்த கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணோடனே அந்த கருத்துக்களை வந்து நாங்கள் கொலிட் பண்ணுறோம். சில பேருக்கு தீர்வாகவும் அமையலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஒரு புதிய பார்வை வந்து எடுத்துட்டு வரலாம்.
3: இளையர்களுக்கு இன்னும் என்னென்ன காத்திருக்கின்றன அது பற்றிய சிறப்பு தொகுப்பை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் பார்க்கலாம். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமிர் பென்குவிர் காசாவிலிருந்து அனைத்து பாலஸ்தீன மக்களையும் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை வெளியிட்டுள்ளார். திட்டத்தின்படி முதல் ஆண்டில் சுமார் 250,000 பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து புறப்படுவர் என்றார் அவர். அதைத் தொடர்ந்து அடுத்த 6 ஆண்டுக்குள் கட்டம் கட்டமாக சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து கிளம்பிச் செல்வர் என்றார் அவர். பணத்திற்காக சில நாடுகள் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள முன்வரக்கூடும் என்பதால் இந்த திட்டம் நடைமுறைக்கேற்றதே என்றார் திரு பென்குவிர்.
5: சொல்லும் பொருளும் ஜஸ்டர் சைகை. தேசிய தின கூட்ட உரை போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது செவிப்புலன் குன்றியவர்களுக்காக சைகை மொழி விளக்கமும் வழங்கப்படுகிறது. ஜஸ்டர் சைகை.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: 7 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையறோம். டீ கடை நிகழ்ச்சியில், நம்ம டீ கடை நிகழ்ச்சியில வெள்ளிக்கிழமைக்கு ஏத்த மாதிரி நல்ல கொண்டாட்டமான தொகுப்புகளும் பாடல்களும் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக நம்ம ரேபிட் பேக் வழங்குற வேற மாதிரி ப்ரோ பாடல் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரிசு திரையிலிருந்து அருமையான ஒரு 80களில் வெளிவந்த பாடலும் காத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாம 2000 காலகட்டத்திற்கு பிறகு இடம்பெற்ற டீமனின் இசையில் இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. இவையெல்லாம் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இது டீ கடை.
3: வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்கள்
6: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
6: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
7: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
6: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: உங்களுக்கு தெரியுமா,
2: டீக்கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நித்யா என்னோட. ஆக்டிவ் SG கிரெடிட்ஸ், இதை எப்படி நான் பயன்படுத்தணும்னு தெரியல நித்யா. இந்த வருஷம் கடைசிக்குள்ள பயன்படுத்தணுமே, என்ன செய்யறது அப்படின்னு திண்டாடுபவர்களுக்கு அடுத்து வரும் செய்தி. SG ஆக்டிவ் கிரெடிட்ஸ், சில பேருக்கு 100 வெள்ளி இருக்கலாம், சில பேருக்கு 200 வெள்ளி இருக்கலாம். அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பொறுத்து அந்த பணத்தொகையை நீங்க பயன்படுத்தி, கிரெடிட்ஸ பயன்படுத்தி ஒரு நீச்சல் குளத்துக்கு போகும்போதோ அல்லது நீங்க உடற்பயிற்சி கூடத்திற்கு போகும்போதோ, அதுவும் குறிப்பாக சில உடற்பயிற்சி கூடத்துல நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மட்டும் இல்லாம நீங்க பூப்பந்து, கூடைப்பந்து, வாலிபால், கார்பந்து இதெல்லாம் விளையாடணும், விளையாட்டு தடங்கள்ல நீங்க புக் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் SG கிரெடிட்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சில பேரு பூகி பவுன்ஸ், அக்வா டபாட்டா, பலவிதமான நடன பயிற்சிகள், அப்புறம் இன்லைன் ஸ்கேட்டிங், சரக்கு விளையாட்டு, யோகா, ஸ்ட்ராங்க ஏற்படுத்துவதற்கான
1: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: மேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கிய பாடல நாம கேட்டோங்க.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்திருக்கு, ஈசிபிஐ நோக்கிச்செல்லும் கேபிஇ நுழைவாயில் ஏர்போர்ட் ரோடுக்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க. அடுத்ததாக ஏஒய் நோக்கிச்செல்லும் சிடிஇ பிஐ துவாசுக்கு பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால அமுக்கிய அவினி 1 வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டைகள் முதலாம் தடத்தை தவிர்த்திருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMRK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: குறிப்பு
0: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. தினம் தினம் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுடைய அலாரம் இப்படி அடிக்குதா? சில பேருடைய அலாரம் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்க கேட்கறதுக்கு. சரி, அலாரம் அடிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? டக் அப்படின்னு நம்ம அலாரத்தை நிறுத்தி விடுறோம். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமே, அப்புறம் 20 நிமிடங்களுக்கு தூங்கலாமே, 30 நிமிடங்களுக்கு தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தடிச்சுதான் நம்ம எழுந்திருக்கிறோம் சில நேரத்துல, இல்லையா? அந்த மாதிரி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது? உடனே உங்களோட உடல், ஆஹா, 8 மணி நேரம் நம்ம தூங்கின மாதிரி இல்லையப்பா, ஜாம்பி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்தை தூங்கி முடிச்சிட்டீங்க. அந்த அலாரத்தை நீங்க தட்டி விட்டு கூடுதலாக இன்னொரு 30 நிமிடங்களுக்கு நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது புதியதொரு தூக்கத்துக்கான ஒரு சைக்கிள் சுழற்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதை நீங்க முடிக்காம எழுந்திருக்கும் போதுதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய உடல்ல ஒரு விதமான ரசாயனங்கள் சேர்கின்றன. இந்த ரசாயனங்கள்னாலதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அது உங்களுடைய உடல்ல விட்டு போகிறதுக்கு 4 மணி நேரங்கள் இருக்கின்றன. இதனால தான் அலாரம் அடித்த உடனே எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப நீங்க தூங்குனீங்கன்னா அந்த ரசாயனம் உங்க உடலை விட்டு போகிறதுக்கு இன்னும் 12 மணி நேரம் எடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய உற்சாகம், சக்தி, இவை எல்லாமே உச்ச கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க.
7: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இப்ப வாங்க மறுபடியும் டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி தொன் இருக்காசு. மீண்டும் சொல்றோம், 175 வெள்ளி தொன் இருக்காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: சயித்தாரா

0: ஜீனி திரையிலிருந்து பாடலை கேட்டோம். ஏ ரஹ்மானின் இசையில் மஷூக் ரஹ்மான் அவருடைய வரிகள்ல மேசா ஹரா தீப்தி சுரேஷ் ஃப்ரீக் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் பழுதாகி இருக்கிறது. எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ ஜலன்காயுக்கு பிறகு அடுத்ததாக நகரை நோக்கி செல்லும் இசிபி பிஐ எக்ஸிட் அருகில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
7: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
8: மட்டன் சிக்கா
7: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
7: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
6: அது மட்டுமா?
7: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
9: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
7: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
7: ஹலீமா
6: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
10: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
0: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, இரவு 8, இரவு 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9 மணி வரை வசந்தம் ஒளி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நேயர்கள் மீடியா ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
11: கருப்பா இப்படியா கூப்பிடுறது? நம்ம பேட்ட கருப்பாய கூப்பிடுறேன் பாரு. டே பிளேடு, நீ பெட்டிய போடு.

0: முகமது ரஃபி குழுவினர் கொண்டு வந்த உள்ளூர் பாடலை நாம கேட்டவங்க. 7:42 ஆயிடுச்சு.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு நெரிசலாக இருக்கு. ஏவாயு நோக்கி செல்லும் சிடிஇ பேலஸ்டே ரோட்டுக்கும் பிஐஇ சாங்கிக்கும் இடைப்பட்ட பகுதியில், அடுத்ததாக ஏவாயு நோக்கி செல்லும் சிடிஇ பிஐஇ சாங்கி எக்ஸிட் அருகிலும், எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் ஏவனு 7 முன்பாகவும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அது உங்க காரமான சமையல சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொண்டாலோ இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்த சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
6: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
7: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
8: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
9: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள், அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
10: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
10: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
10: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஒலி 9:08
11: சினிமா
0: இசையமைப்பாளர் அனிருத். தினங்களுக்கு முன்பாக நம்ம அனிருத்துக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் தலைமை நிர்வாகி காவ்யா மாறன் அவங்க இருவரும் ஒரு ஜோடி அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. பல பொது இடங்கள்ல மக்கள் அவங்களை பார்த்திருக்காங்க. அதற்குண்டான சில புகைப்படங்கள்ல சமூக வலைத்தளத்துல நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அவங்க இருவரும் திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் செய்திகள் வந்திருந்தன. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்போது அதற்குண்டான ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க. November 10 அனிருத் ரவிச்சந்தருக்கும் காவ்யா மாறனுக்கும் திருமணம் ஆக போகுது. அதுவும் கிரீஸ்ல அவங்க இருவருமே திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. November 10 தான் நமக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன் அனிரு, நம்ம சமூக வலைத்தளத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா உங்களுடைய திருமணத்துக்கு எங்களை அழைச்சாதான் என்ன? ஒரு கல்யாண விருந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு.

0: தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
1: மாலை 4 மணில இருந்து உங்களுக்காக தன்னந்தனியாக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்க உங்கள் ரவுடி பேபி நித்யா. இதுவரைக்கும் நான் வழங்கிய பாடல்கள் தொகுப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போது வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வானம் தெளிவாக இருக்கும், பலத்த காற்று வீசும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. ஆஹா, இந்த வார இறுதி நாட்களுக்கும் இந்த வானிலை இப்படியே இருக்கணும் அப்படின்னு நாம வேண்டிக் கொள்ளலாம். வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: 4 மணிலிருந்து நிகழ்ச்சி கேட்க தவறுவிட்டேன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஹைலைட் கொடுக்க தான் நித்யா நான் இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல 4 மணிக்கு மிஸ் உகாண்டா, இவங்க உலக அழகி போட்டியில பங்கு பெறாங்க. இவங்க அணிந்துட்டு வந்த அந்த ஆடை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதை பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். அவங்களுடைய ஆடையில 7 விதமான அடுக்குகள், அதாவது லேயர்ஸ் அது இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தை அது குறிக்குது. சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோல்க்கு அடியில இருக்கிற தசைகளுடைய நிறங்கள் தான் அதுல அதிகமாக இருந்தது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் சி செக்ஷன் அப்படிங்கிற சிகிச்சையை அவங்க செஞ்சுக்கும் போது அந்த வயிற்று பகுதியை வெட்டி திறக்கும் போது அதுல வந்து 7 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடிகள், அதுல இருக்கிற ஒவ்வொன்றதான் இந்த ஆடை பிரதிபலிக்குது. ஆக மிஸ் உகாண்டா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஆடை வந்து புதியதொரு வாழ்க்கையின் தொடக்கத்தை இது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அந்த அழகான செய்தியோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இருந்தோம். அடுத்ததாக 5 மணிக்கு மேல உங்களுடைய ஆசிரியர்களை நாம கொண்டாடி இருந்தோம். ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர்கள் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக இந்த தருணத்துல உங்களுடைய ஆசிரியர்கள் உங்க முன்னுக்கு வந்தாங்கன்னா யாரை நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு நாம லேசா கலந்துரையாடணும். 6 மணிக்கு மேல இன்றைக்கு சிறந்த 10 பாடல்கள்ல புதிய பாடல்களை கேட்டோம். அதுல முதல் இடத்துல 74 விழுக்காட்டினர் வாக்களித்திருந்த பாடல் பவளமல்லி பாடல் முதல் இடத்துல இடம் பிடிச்சிருக்குங்க. ஆக அடுத்த வாரம் எந்த பாடல் பட்டியல இடம்பெறும் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நீங்க டீ கடை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே வரணும். இந்த வாரத்திலிருந்து வார இறுதி நாட்கள்ல நிகழ்ச்சிகள் காலை 7 மணியிலிருந்து நிகழ்ச்சியின் நேரங்கள்ல மாற்றம் இருந்தாலும் நிகழ்ச்சியின் தரம் நிச்சயமா குறையவே குறையாது. தொடர்ந்து ஒளி 9:08 உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே வரணுங்க. சரிங்க, இப்போது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் திங்கட்கிழமை அன்று இன்னும் ஒரு புதிய வாரத்துல உங்களை நான் சந்திக்க வந்துருவேன். சிங்கிள் சிங்கிளாக விமலா இன்னும் ஒரு வாரம் அவங்க விடுப்புல இருக்க போறாங்க. எனக்கு துணையாக நீங்க வருவீங்களா? வருவீங்கன்னு எனக்கு தெரியும். திங்கட்கிழமை டீ கடையில சந்திக்கலாம். சரிங்களா, இந்த வார இறுதி நாட்களை நல்ல ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க. இப்போது டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ரவுடி விவேக் நித்யா.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். இரவு மணி 8, மீரியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவிகோபால். சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் கூடியுள்ளது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலை 7 மணி நிலவரப்படி 116 புள்ளியாக பதிவானது. அது ஆரோக்கியமற்ற நிலை. மேற்கு பகுதியில் 95, கிழக்கில் 98, வடக்கில் 83, தெற்கிலும் 83. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டினால் அது ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்படும். அது இன்னும் மோசமடைந்து 200 தாண்டினால் அதை கையாள பல்வேறு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. புகை மூட்டத்தை கையாளும் அரசாங்க பணிக்குழு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அதில் ஒன்று, தேசிய சுற்றுப்புற அமைப்பு புகை மூட்டம் குறித்த அன்றாட ஆலோசனையை வெளியிடும். அடுத்த 24 மணி நேரம் காற்றின் தரம் எப்படி இருக்கும் என்ற முன்னறிவிப்பும் வழங்கப்படும். மலேசியாவின் சரவாக் மாநிலத்தின் செரியான் பகுதியில் புகை மூட்டம் மிக ஆபத்தான நிலையை தொட்டுள்ளது. அங்கு நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 515 என பதிவாகியுள்ளது. 400 புள்ளிகளுக்கு மேல் மிக ஆபத்தான நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது. செரியான் பகுதி சிங்கப்பூரை போல் கிட்டத்தட்ட மும்மடங்கு அளவு கொண்டது. சுமார் 106,000 பேர் அங்கு வசிக்கின்றனர். செரியான் குடியிருப்பாளர்களுக்கு கூடுதல் ஆதரவை வழங்க நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டது. சீனாவில் பிரமிட் மோசடி திட்டத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 52 சிங்கப்பூரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற வெளிநாட்டு மோசடியில் ஆக அதிக எண்ணிக்கையில் சிங்கப்பூரர்கள் கைதானதும் தடுத்து வைக்கப்பட்டதும் இதுவே முதன்முறை. பெய்ஜிங்கில் உள்ள சிங்கப்பூர் தூதரகம், குவாங்ஜோவில் உள்ள சிங்கப்பூர் துணை தூதரகம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. விசாரணை நடைபெறுவது குறித்து அறிந்திருப்பதாகவும் அது சொன்னது. சீன நாட்டின் சட்டப்படி சந்தேக நபர்களை அதிகாரப்பூர்வமாய் கைது செய்வதற்கு முன் 37 நாள்கள் வரை தடுத்து வைக்க முடியும். கைது செய்யப்பட்ட சிங்கப்பூரர்கள் ஜூலை மத்தியிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். சிங்கப்பூரில் பொது இடங்களில் சுத்தம் குறைந்திருப்பதாக இன்னும் அதிகமானோர் கருதுகின்றனர். சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் அது தெரியவந்துள்ளது. கடந்த டிசம்பரிலிருந்து இவ்வாண்டு ஏப்ரல் வரை ஆய்வு நடத்தப்பட்டது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள், நடைபாதைகள், குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள பொது இடங்கள், உணவங்காடிகள் முதலிய இடங்களின் தூய்மை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. அவற்றுள் குடியிருப்பு பேட்டைகளின் பொது இடங்கள் மிக குறைவான மதிப்பீட்டை பெற்றன. பொது கழிப்பிடங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பீடும் வெகுவாக குறைந்தது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு நல்ல மதிப்பீடு கொடுக்கப்பட்டது. சிங்கப்பூர் நேபாளத்துக்கு சுமார் 560,000 வெள்ளி மதிப்புள்ள மனிதாபிமான உதவித் தொகுப்பை வழங்கியுள்ளது. மரபணு சோதனை மேற்கொள்வதற்கான சாதனங்கள், தேடல் மீட்பு நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கும் அதிநவீன சாதனங்கள் உள்ளிட்டவை அவற்றுள் அடங்கும். நேபாளத்தின் வேண்டுகோளுக்கிணங்க பேரிடரில் மாண்டோரை அடையாளம் காணும் நிபுணர்களையும் சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்கான உதவியையும் வழங்கவுள்ளது. ஏற்கனவே சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கத்தின் வழி $100,000 நேபாளத்துக்கு அனுப்பப்பட்டது. நேபாளத்தில் தேடல் மீட்பு பணிகள் 10ஆம் நாளாய் நடைபெறுகின்றன. அதில் மிகப்பெரிய அதிசயமாக சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த 2 நீர்மின் ஆலை ஊழியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகஜான் ஆகியோர் அவர்கள். சேறு மூடியிருந்த சுரங்கத்தின் வாயிலை திறந்து ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையின் முன்னைய அதிபர் மஹிந்த ராஜபக்சாவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயது நமால் ராஜபக்சா ஊழல் ஒழிப்பு ஆணையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர் எதிர்நோக்கும் வழக்குகள் குறித்து தெளிவான விவரங்கள் இல்லை. என்றாலும் 2013 ஏர்பாஸ் நிறுவனத்தின் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஊழல் வழக்கில் அவர் கைதாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. சர்ச்சைக்குரிய 2.3 பில்லியன் மதிப்பிலான அந்த ஒப்பந்தம் 2016 அமைக்கப்பட்ட புதிய அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டது. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமிர் பென் கவீர் காசாவிலிருந்து அனைத்து பாலஸ்தீன மக்களையும் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை வெளியிட்டுள்ளார். திட்டத்தின்படி முதல் ஆண்டில் சுமார் 250,000 பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து புறப்படுவர் என்றார் அவர். அதைத் தொடர்ந்து அடுத்த 6 ஆண்டுக்குள் கட்டங்கட்டமாக சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து கிளம்பிச் செல்வர் என்றார் அவர். பணத்திற்காக சில நாடுகள் பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொள்ள முன்வரக்கூடும் என்பதால் இந்த திட்டம் நடைமுறைக்கேற்றதே என்றார் திரு பென்கவீர். வளர்த்தமிழ் இயக்கம் 6வது முறையாக தமிழ் இளையர் விழாவை ஏற்று நடத்துகிறது. இவ்வாண்டின் கருப்பொருள் ஈடுபாடு. நாளை தொடங்கும் விழா வரும் 13ஆம் தேதி நிறைவடையும். வளர்த்தமிழ் இயக்கம் இம்முறை புதிய அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறது. மேலும் பல இளையர்களை ஈடுபடுத்தவும் முனைகிறது. சிங்கை தமிழ்ச்சங்கம் டீ பூரி பறக்கும் எனும் நவீன பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது பற்றி கூறுகிறார் சங்கத்தின் உறுப்பினர் சாய் பாலாஜி.
3: இளையர்கள் மனதில் இருக்கிற கேள்விகளை வந்து தலைப்பாக்கி அதை வந்து நாங்கள் மேடையேற்ற போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து சிங்கப்பூர் வாழ்வியல் வந்து ஏற்றதா இல்லைனா வெளிநாட்டு வாழ்க்கை முறை வந்து ஏற்றதாங்கிற அந்த தலைப்பில் தான் இந்த வந்து பட்டிமன்றம் வந்து நடக்க போகுது. ஸோ செயற்கை நுண்ணறிவு வாயிலாக வந்து இளையர்களை ஈர்ப்பது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணோன்னே அந்த கருத்துக்களை வந்து நாங்கள் கொலிட் பண்ணுறோம். சில பேருக்கு தீர்வாகவும் அமையலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஒரு புதிய பார்வை வந்து எடுத்துட்டு வரலாம்.
2: இளையர்களுக்கு இன்னும் என்னென்ன காத்திருக்கின்றன, அது பற்றிய சிறப்பு தொகுப்பை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் பார்க்கலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
5: பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: கவிதை
7: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 Max. Sellingal. MaxOnline.sg.
9: Miracle Moli 1-6-8 Hindi Paadalgal. Coming up just for you. Hindi numbers on only 968.

0: A2B சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 9 7.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை. 8 singles looking for love.
2: We're here to find love.
1: Get a little help from the person they trust most.
2: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
1: Their love life is in the hands of their wingman.
3: We have to make it happen.
4: I want to go on a date.
1: Their biggest cheerleader and their harshest critic.
2: Your wingman will go head to head in a series of challenges.
1: The wingman wins a challenge, the single gets the date.
5: A chance to get a bit closer with her.
1: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
6: Whatever happens, I do want you in my life forever.
1: Or betrayal and heartache.
7: I got played.
8: I literally want to throw up right now.
9: Girl, you gotta fix yourself.
10: Who knows what's coming next?
1: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
11: You're listening to Hindi Numbers on Mediacorp Only 968.
12: Mediacorp Only 96.8. Hindi Paadalgal.

வணக்கம். இரவு மணி 9, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சரளா தேவி கோபால். சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் கூடியுள்ளது. அங்கு காற்று தூய்மை கெட்டு குறியீடு மாலை 8 மணி நிலவரப்படி 118 புள்ளியாக பதிவானது. அது ஆரோக்கியமற்ற நிலை. மேற்கு பகுதியில் 96, கிழக்கில் 100, வடக்கிலும் தெற்கிலும் 84. காற்று தூய்மை கெட்டு குறியீடு 100 தாண்டினால் அது ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்படும். அது இன்னும் மோசமடைந்து 200 தாண்டினால் அதை கையாள பல்வேறு நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. புகைமூட்டத்தை கையாளும் அரசாங்க பணிக்குழு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. அதில் ஒன்று, தேசிய சுற்றுப்புற அமைப்பு புகைமூட்டம் குறித்த அன்றாட ஆலோசனையை வெளியிடும். அடுத்த 24 மணி நேரம் காற்றின் தரம் எப்படி இருக்கும் என்ற முன்னறிவிப்பும் வழங்கப்படும். மலேசியாவின் சரபாக் மாநிலத்தின் செரியான் பகுதியில் புகைமூட்டம் மிக ஆபத்தான நிலையை தொட்டுள்ளது. அங்கு நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் காற்று தூய்மை கெட்டு குறியீடு 515 என பதிவாகியுள்ளது. 400 புள்ளிகளுக்கு மேல் மிக ஆபத்தான நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது. செரியான் பகுதி சிங்கப்பூரை போல் கிட்டத்தட்ட மும்மடங்கு அளவு கொண்டது. சுமார் 106,000 பேர் அங்கு வசிக்கின்றனர். சரியான் குடியிருப்பாளர்களுக்கு கூடுதல் ஆதரவை வழங்க நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டது. திறன் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பும் SMRT நிறுவனமும் 3 ஆண்டு ஒப்பந்தம் செய்துள்ளன. பொது போக்குவரத்து துறையில் ஏற்படும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப ஊழியர்கள் திறன்களை மெருகேற்ற அது கை கொடுக்கும். திறன் மேம்பாடு, வேறு வேலைகளுக்கு மாறுவது, ஊழியரணியின் உருமாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும். வேலைகளின் மாறிவரும் தேவைக்கேற்ப ஊழியர்கள் பழகிக்கொள்ள அது உதவும். சீனாவில் பெரமிட் மோசடி திட்டத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் 52 சிங்கப்பூரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற வெளிநாட்டு மோசடியில் ஆகாதிக எண்ணிக்கையில் சிங்கப்பூரர்கள் கைதானதும் தடுத்து வைக்கப்பட்டதும் இதுவே முதன்முறை. பெய்ஜிங்கில் உள்ள சிங்கப்பூர் தூதரகம், குவாங்சோவில் உள்ள சிங்கப்பூர் துணை தூதரகம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. விசாரணை நடைபெறுவது குறித்து அறிந்திருப்பதாகவும் அது சொன்னது. சீன நாட்டின் சட்டப்படி சந்தேக நபர்களை அதிகாரப்பூர்வமாய் கைது செய்வதற்கு முன் 37 நாள்கள் வரை தடுத்து வைக்க முடியும். கைது செய்யப்பட்ட சிங்கப்பூரர்கள் ஜூலை மத்தியிலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். சிங்கப்பூரில் பொது இடங்களில் சுத்தம் குறைந்திருப்பதாக இன்னும் அதிகமானோர் கருதுகின்றனர். சிங்கப்பூர் நிர்வாக பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் அது தெரியவந்துள்ளது. கடந்த டிசம்பரிலிருந்து இவ்வாண்டு ஏப்ரல் வரை ஆய்வு நடத்தப்பட்டது. பொது போக்குவரத்து, ஓய்வெடுக்கும் இடங்கள், நடைபாதைகள், குடியிருப்பு பேட்டைகளில் உள்ள பொது இடங்கள், உணவங்காடிகள் முதலிய இடங்களின் தூய்மை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. அவற்றுள் குடியிருப்பு பேட்டைகளின் பொது இடங்கள் மிக குறைவான மதிப்பீட்டை பெற்றன. பொது கழிப்பிடங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பீடும் வெகுவாக குறைந்தது. பொது போக்குவரத்து ஓய்வெடுக்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு நல்ல மதிப்பீடு கொடுக்கப்பட்டது. சிங்கப்பூர் நேபாளத்துக்கு சுமார் 560,000 வெள்ளி மதிப்புள்ள மனிதாபிமான உதவித் தொகுப்பை வழங்கியுள்ளது. மரபணு சோதனை மேற்கொள்வதற்கான சாதனங்கள், தேடல் மீட்பு நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்கும் அதிநவீன சாதனங்கள் உள்ளிட்டவை அவற்றுள் அடங்கும். நேபாளத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க பேரிடரில் மாண்டோரை அடையாளம் காணும் நிபுணர்களையும் சுற்றுச்சூழலை கண்காணிப்பதற்கான உதவியையும் வழங்கவுள்ளது. ஏற்கனவே சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கத்தின் வழி $100,000 நேபாளத்துக்கு அனுப்பப்பட்டது. நேபாளத்தில் தேடல் மீட்பு பணிகள் 10ஆம் நாளாய் தொடர்கின்றன. அதில் மிகப்பெரிய அதிசயமாக சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த 2 நீர்மின் ஆலை ஊழியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகர்ஜன் ஆகியோர் அவர்கள். சேறு மூடியிருந்த சுரங்கத்தின் வாயிலை திறந்து ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையின் முன்னைய அதிபர் மஹிந்த ராஜபக்சாவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயது நமால் ராஜபக்சா ஊழல் ஒழிப்பு ஆணையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர் எதிர்நோக்கும் வழக்குகள் குறித்து தெளிவான விவரங்கள் இல்லை. என்றாலும் 2013 ஏர்பாஸ் நிறுவனத்தின் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஊழல் வழக்கில் அவர் கைதாகியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. சர்ச்சைக்குரிய 2.3 பில்லியன் மதிப்பிலான அந்த ஒப்பந்தம் 2016 அமைக்கப்பட்ட புதிய அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டது.
பிலிப்பீன்ஸ் நீதிமன்றம் துணை அதிபர் சாரா டுடார்டேக்கு கைதானை பிறப்பித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ஜூனியர் அவரது மனைவி உள்ளிட்ட மூவரை கொலை செய்ய ஒருவரை நியமித்ததாக திருவாட்டி டுடார்டே மீது சென்ற மாதம் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் அவருக்கு கைதானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசியல் குற்றச்சாட்டுக்காக அவர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் திருவாட்டி டுடார்டேவின் துணை அதிபர் பதவி பறிக்கப்படும். அவர் அரசியலில் ஈடுபட நிரந்தர தடை விதிக்கப்படும். சட்டப்பூர்வமான அனைத்து வழிகளிலும் போராடவிருப்பதாக திருவாட்டி டுடார்டேவின் வழக்கறிஞர் குழு கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம் உங்களுக்காக மீண்டும் இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். நான் தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். செப்டம்பர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில நாம இருக்கோம். இன்றைக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்ன முதல் வார இறுதியும் நம்ம எட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைய பொழுதுல நல்ல ஒரு இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியை நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல இன்னொரு சிறப்பா இருக்கு. அது என்னன்னா, இன்றைக்கு ஆசிரியர் தினம். சிங்கப்பூர்ல நம்ம ஆசிரியர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அதனால இந்த நிகழ்ச்சியின் முதல் அரை மணி நேரத்துல நம்ம ஒரு நபரை சந்திக்க போறோம். யார் இவங்க, எதனால இவங்களை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கறத பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம முதல் ஒரு மணி நேரத்துல நேரம் கிடைத்தால் ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேச போறோம். அதற்கு பிறகு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். ஒருவேளை நீங்க அளவு கடந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்டீங்கன்னா இந்த அங்கம் 12 மணி வரைக்குமே நீட்டுக்க பாடலாம் அப்படிங்கறத நான் தெரிவிக்க விரும்புறேன். இது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க என்னென்ன பாடல்களை கேட்கறீங்க அப்படின்னு பொறுத்து இருக்கு. அதனை தொடர்ந்து கடைசி ஒரு மணி நேரத்துல நாம காதல் பாடல்களை கேட்க போறோம். குறிப்பாக வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் நம்ம கேட்க போறோம். ஏன் அவருடைய பாடல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அவர் தனது 51வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள்ல படங்கள் மட்டும் ஹிட் கிடையாது, அவருடைய பாடல்களும் ரொம்ப பிரபலமான பாடல்கள் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே நம்ம கேட்க போறோம், நம்ம மகிழ போறோம். இது எல்லாமே உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. அதனால எங்க போகாம தொடர்ந்து ஒளிப்பக்கமாவே, இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சி பக்கமாவே இருங்க. வாங்க, எப்போதும் போல இன்றைக்கும் நல்ல ஒரு கூற்றோட இன்றைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிப்போம். பணம், பதவி, புகழ், ஆடம்பரம் என பகட்டு வாழ்க்கை வாழாமல், ஆடம்பரம் என பகட்டு வாழ்க்கை வாழாமல், தற்பெருமை பேசாமல், தன்னை நல்லவர் என்று யாருக்கும் நிரூபிக்க ஆசைப்படாமல் இயல்பாய் இருப்பவரே உண்மையில் சிறந்த மனிதன்.
1: இரவிலாட்டம் ஆதரவு M1 Max. ஜப்பானிலும் பற்பல நாடுகளிலும் 600 GB பயன்படுத்தலாம். மாத கட்டணம் 12 வெள்ளி மட்டும்தான். செல்லுங்கள் maxonline.sg.
2: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில நாம இருக்கோம். நேரம் இப்பொழுது 9:13 ஆகிறது. சரி, உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு நேர் கிடையாது, ஒரு நபர் கிட்ட நம்ம பேச போறோம். யார் அவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேடம் ரைஹானா பிவி, அவங்க வந்து ஒரு ஆசிரியர். இன்னைக்கு இன்றைக்கு ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டேன், கண்டிப்பா ஒரு ஆசிரியர் கிட்ட நம்ம பேச போறோம். இவங்களை பத்தி வாங்க, அவங்ககிட்ட பேசுவோம், அவங்களை முதல்ல சந்திப்போம், அதற்கு பிறகு அவங்கள பத்தி நம்ம இன்னும் அதிக அளவில் நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம் ரைஹானா.
3: வணக்கம் திரு நவீன் அவர்களே.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்களுடைய ஆசிரியர் தினம் இது வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்ல ஒரு இது விடுமுறை தானே இன்றைக்கு உங்களுக்கு?
3: இன்றைக்கு முதல் விடுமுறை. இன்றைக்கு வந்து நான் சிங்கப்பூர்ல இல்ல, என் குடும்பத்தோட கேஎல் கோலாலம்பூர் வந்திருக்கிறேன். சோ அங்க இருந்து தான் நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன்.
1: ஆஹா, சரி சரி சரி, மிக்க நன்றி. ஏன்னா வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கிட்ட பேசுறதுக்கு. சரி மேடம் ரைஹானா பத்தி கொஞ்சம் சொல்லணும். அதாவது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் தமிழ் டீச்சர், இது வந்து ஒரு விருது வழங்கியிருந்தாங்க நம்மளுடைய கல்வி அமைச்சு. அதற்காக அவங்க இந்த விருது பெற்றிருக்காங்க. கிரஸ் செகண்டரி ஸ்கூல், கிரஸ் உயர்நிலை பள்ளியில அவங்க வந்து 30 ஆண்டு காலமா ஒரு தமிழ் ஆசிரியரா அவங்க பணி புரிஞ்சுகிட்டு வராங்க. எப்படி மேடம் ரைஹானா, எப்படி 30 ஆண்டுகள் இதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டே ஆகணும், சலிப்பு தட்டாதா? ஏன்னா ஒரே ஒரு துறையில நீங்க இருக்கீங்க, 30 ஆண்டு காலமா நீங்க இதே பள்ளியில இருந்திருக்கீங்களா இல்ல பள்ளி மாறி இருக்கீங்களா சொல்லுங்க.
3: முதல்ல வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பள்ளி வந்து தொடக்கப்பள்ளி. அந்த தொடக்கப்பள்ளியில வந்து 10 வருடங்கள் நான் வேலை செஞ்சேன். அதற்கு பிறகு கல்வி அமைச்சில பணி புரியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதற்கு பிறகு 3 வருடம் நான் வந்து கல்வித்துறையில தமிழ் துறையில நான் வந்து பணியாற்றினேன். அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நான் வந்து சென்ட் தெரேசா உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பணி புரிந்தேன். அந்த 13 வருடத்துக்கு பிறகு இன்னும் ஒரு மாற்றம் தேவைன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து கிரஸ்ட் உயர்நிலை பள்ளியில பதிவு செய்தேன். அதிர்ஷ்டபூர்வமா எனக்கு வந்து அங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப 4 ஆண்டுகளாக நான் கிரஸ்ட் உயர்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கொடுத்து வருகிறேன்.
1: அதிர்ஷ்டமாக அப்படின்னு சொல்றீங்க, அதிர்ஷ்டம் உங்களுக்கா உங்களுடைய மாணவர்களுக்கான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா மாணவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். சரி, முதல்ல உங்ககிட்ட எனக்கு பாருங்க, உங்ககிட்ட இந்த விருதை பத்தி சொல்லி உங்ககிட்ட வாழ்த்துக்களை சொல்ல விட்டுறேன். உங்ககிட்ட முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விருதை பெற்றதுக்கு.
3: நன்றி
1: திருநவி. சரி சரி, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும்னு இருக்க மேடம் ரைஹானா. அதாவது முதல் கேள்வி என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன், அதாவது 30 ஆண்டு காலமா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த 30 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு பள்ளியில கிடையாம நீங்க கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கு அந்த 30 ஆண்டு காலகட்டத்துல. ஆனா இந்த பற்று எப்படி தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரீங்க? எப்படி இருந்து அன்றாடமே சரி வந்து மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கணும், ஏதாச்சும் புதுசா கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்வேகம் எங்கிருந்து வருது உங்களுக்கு?
3: ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் வந்து ஒரு பாடம் மட்டுமல்ல, அது நம்முடைய அடையாளம் என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். அது மட்டும் இல்லை, விழுமியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான மொழி. ஸோ இந்த மொழியை வந்து அந்த மாணவர்கள் வந்து சில பேர் வந்து ஆர்வம் இல்லாமல் வரும்போது அந்த மொழியை கற்றுக் கொள்வதற்கு பிறகு சில மாதங்கள் சென்று அப்புறம் அவங்க வந்து அதெல்லாம் முன்னேற்றம் அடைகிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, எங்கிட்ட ஓடி வந்து சரி இப்போ கொஞ்சமாவது என்னால் தமிழில் பேச முடியுது, எனக்கு கொஞ்சமாவது தமிழில் வந்து எழுத முடியுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த அதில் வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. இன்னும் செய்யணும், மாணவர்களுக்கு செய்யணும். ஏன்னா தமிழ் மொழி வந்து நிலைத்து நிற்கணும், மாணவர்கள் தமிழ் மொழியை மறக்காம அதை நிச்சயமா பேசணும், அவங்க வாழ்க்கையில அதை வந்து நிச்சயமா ஒரு முக்கியமான ஒரு மொழியாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாணவர்கள் கொடுக்கற ஊக்கம்தான் என்னை இன்னும் இந்த பணியில இருக்க வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
1: மாணவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அன்றாடமே நீங்கள் மாணவர்களை பார்க்குறீங்க. ஆனால் மாணவர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க காலகட்டத்தில், நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களும் உங்கள்கிட்ட ஒரு ஊக்கம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, மாணவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அதாவது அவங்களுக்கு நீங்கள் தரமான பாடத்திட்டங்களை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. அதுக்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்லாசிரியர் விருதை நீங்கள் அவங்க வழங்கியிருக்காங்க. குறிப்பாக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பல பல விதத்தில் நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்தை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, திட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மரபு கதைகள், தமிழ் பழமொழிகள், திருக்குறளாக இருக்கட்டும், இந்த மாதிரி உவமை தொடர்களாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கலந்து நடப்பு விவகாரங்கள், செயற்கை நுண்ணறிவு, லேங்படி, அதானே லேங்படி, இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றிணைந்து எப்படி நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தில் புகுத்துறீங்க? இது உங்களுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் எப்படி பயனளிச்சிருக்கு?
3: நவீன், நீங்க சொன்னது போல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாணவர்களுடைய மனப்பான்மை, அவர்களுடைய ஆர்வம் எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த ஆர்வத்துக்கு ஏற்ப நம்மளும் நம்மளுடைய பாடத்தை எப்படி மாற்றம் செய்து அவங்களுக்கு ஆர்வமூட்டும் வகையில அமைக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது, அந்த சமயத்துல ஏன் பழமொழிகளை சேர்க்க கூடாது, ஏன் வந்து அதை பயன்படுத்தி பாடம் கற்பிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது வந்து என்னன்னா, மாணவர்கள் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக மட்டும் பார்க்காம அதை தங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், முக்கிய குறிக்கோளாக இருந்தது. நாட்டுப்புற கதைகளும்

0: அடையணும்னு அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பம், இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய கால கட்டத்துக்கு மாணவர்களுக்கு இதெல்லாம் நம்ம அதை சேர்த்து கத்து கொடுத்தாதான் இன்னும் ஆர்வமூட்டும் வகையில அந்த பாடங்கள் அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை.
1: நல்லா சொல்லியிருந்தீங்க மேடம் ரைஹானா. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நான் 30 ஆண்டு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டு காலத்திலையும் ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது மாணவர்களுடைய குணாதிசயங்கள் மாறி இருக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று சுற்றுச்சூழல் மாறி இருக்கலாம், தொழில்நுட்பம் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ வந்து தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து கையாண்டிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் அதிக அளவில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சரி, தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஆனால் சின்ன ஒரு விளம்பர இடைவெளிக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம். நேரம் இப்பொழுது 9:20 ஆகிறது. வாங்க நம்ம போக்குவரத்து நிலவரத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இந்த இரவு வேளையில, வெள்ளிக்கிழமை இரவு வேளையில பல இடங்கள்ல சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கன்னு பாத்துருவோம், துவாசி நோக்கி செல்லும் ஏஒய்இ பிஐஇ எக்ஸிட் அங்கு, துவாசி நோக்கி செல்லும் ஏஒய்இ புனோய் சாலை நுழைவாயில் அங்கு, இறுதியாக எம்சிஏ நோக்கி செல்லும் ஏஒய்இ ஜான்லான் புன்லைக்கு பிறகு சாலை பணிகள் அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: இரவிலாட்டம் ஆதரவு M1 Max. ஜப்பானிலும் பற்பல நாடுகளிலும் 600 GB பயன்படுத்தலாம். மாத கட்டணம் 12 வெள்ளி மட்டும்தான்.
5: செல்லுங்கள் maxonline.sg.
6: மணி, நம்ம வீட்டு HIP வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
7: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
6: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யாரு செய்வாங்க?
7: MSR. 2013 இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
6: தீர விசாரிச்சுட்டேன்னு சொல்லு.
8: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் எண் 9778-1234.
9: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்ட, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
11: சொல்லுங்கள் ராஜமாதா.
12: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
11: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
12: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
11: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
12: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
11: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
12: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம மேடம் ரஹானா கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் இணைகிறோம். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. சரி, வாங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அதாவது நம்ம செயற்கை நுண்ணறிவை பத்தி நம்ம சொல்லணும், நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாம நம்ம அதாவது பாடத்திட்டங்களை பற்றி நம்ம லேசாக பேசணும், எப்படி நம்ம புகுத்துறோம், எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் இப்போ நம்ம மாணவர்களை பற்றி நம்ம லேசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து பற்பல மாணவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தில். அதுவும் குறிப்பாக வருமானம் குறைவுள்ள குடும்பத்திலேருந்து வந்த மாணவர்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் எப்போதுமே தரமான கல்வியை வழங்கணும், அதாவது ஒவ்வொரு மாணவருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது, எல்லாருமே அந்த லெவல் பிளேயிங் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லாருக்குமே சரிசமமாக இருக்கணும். அது வந்து பொருள், அது வளமாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே சரிசமமாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்களே அந்த பொறுப்பெடுத்து அதை அதை வந்து நீங்கள் பாரமாக சுமந்து நீங்கள் அதை செய்கிறீங்க. எப்படி இதை நீங்கள் சாத்தியமாக்கியிருக்கீங்க, என்னென்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்கு, என்னென்ன பயன்களை நம்ம மாணவர்கள் பெற்றிருக்காங்க?
0: என்னுடைய பள்ளி வந்து எனக்கு ரொம்ப கை கொடுக்குது தான் நான் சொல்லுவேன். முதல்ல கிரஸ்ட் உயர்நிலை பள்ளிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சொன்னது போல சில சமயத்துல வந்து பயிற்று கருவிகள் இல்லாம வரக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து மாணவர்கள் வரலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்னுடைய பள்ளி வந்து பலதரப்பட்ட வசதிகளை செய்து கொடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்று கருவிகளை வழங்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னால் முடிந்த வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு நான் உதவணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னால முடிஞ்சா அவங்களுக்கு நான் வந்து பயிற்று கருவிகளை வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் தமிழ்ல வந்து ஊக்கப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்து வருகிறேன் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும்.
1: சரி சரி, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பள்ளி கண்டிப்பாக ஒரு பெரிய ஊண்டுகோலாக இருக்குது. ஆனால் இப்போ

0: உங்களுடைய சொந்த முயற்சியில் ஏதாச்சும் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அதாவது அதிக அளவில் நீங்கள் வந்து பகுப்புகளை நடத்தியிருக்கீங்களா? அல்லது ஏதாச்சும் ரொம்ப சவால் மிக்க மாணவர்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா?
1: சவால் மிக்க மாணவர்கள்னு சொல்லும்போது எல்லா வேலையிலையும் சவால்கள் இருக்க தான் செய்யுது. என்னுடைய பள்ளியில் வந்து சவால்கள் இருந்தாலும் மாணவர்களுக்குள்ள நான் அந்த ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், டிஎஸ்ஆர் ரிலேஷன்ஷிப் எப்போ, அது ரொம்ப முக்கியம். அந்த நெருக்கத்தை வந்து நம்ம மாணவர்களிடையே ஆசிரியர் உண்டு பண்ணிட்டான்னா மாணவர்கள் நெருங்கிய தமிழ் ஆசிரியர் நோக்கம் என்ன, அவங்கள புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு என்னுடைய மாணவர்கள் என்ன அறிஞ்சுக்கிட்டு தமிழை வந்து ரொம்ப முயற்சி பண்ணி படிக்கிறாங்க.
0: சரி, இருந்தாலுமே இது வந்து என்னுடைய சொந்த கேள்வி, உங்ககிட்ட நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப தமிழ் மொழி அப்படிங்கிறது எவ்வளவு, அதாவது கற்றல் பொறுத்த வரைக்கும் எப்படி வளர்ந்துருக்கா, எப்படி மாணவர்கள் தமிழை பாக்குறாங்க, என்னென்ன அதை என்ன இன்னும் கொஞ்சம் மேம்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழை பொறுத்த வரைக்கும், நம்ம கல்வியை சார்ந்து?
1: நான் கற்றுக் கொடுத்த பள்ளி பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து என்னன்னா நிறைய ஆங்கிலம் பேசுறாங்க. தமிழ் வகுப்புக்கு வந்தும் நிறைய ஆங்கிலம் வந்து பேசுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட வந்து தமிழ்ல கொஞ்சமாவது பேசு, நம்ம ரெண்டு பீரியட் தான் இருக்க போறோம், தமிழ்ல பேச முயற்சி பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, நண்பர்கள்ட்ட பேசுங்க, அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப கூச்சப்படுறாங்க. சோ அந்த மாதிரி கூச்சப்படும் போது அந்த மாணவர்களை நான் என்ன செய்வேன்னா தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அவங்கள்ட்ட பேசுவேன். உனக்கு என்ன உதவி தேவைப்படுது, இந்த ஆசிரியர் வந்து எப்படி உனக்கு உதவலாம், ஏன்னா நீ நிச்சயமா நல்லா படிக்கிற ஒரு மாணவி, தமிழ்ல நல்லா செய்வேன், நான் என்ன செஞ்சா உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒன் டு ஒன் கான்ஃபரன்சிங்லாம் நான் வந்து என் மாணவர்கள்ட்ட நடத்துறது உண்டு. அந்த மாதிரி நடத்தி என் மாணவர்களை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன், தனிப்பட்ட முறையில அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிற்பாடு அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆசிரியர் இந்த மாதிரி செஞ்சா எனக்கு புரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன், ஆசிரியர் எல்லாருக்கும் முன்னாலும் என்னால படிக்க முடியாது, எனக்கு கூச்சமா இருக்கும் அப்படின்னு சில மாணவர்கள் சொல்றது உண்டு. சோ அவங்களுடைய கருத்துகளுக்கும் நான் மதிப்பு கொடுப்பேன், மதிப்பு கொடுத்தா அவங்களுக்கு புரியுது ஆசிரியர் வந்து என்னை மதிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி ஆசிரியரோட நோக்கம் நான் தமிழ்ல பேசணும், தமிழ்ல எழுதணும், அதனால ஆசிரியருக்காகவாவது நான் இதை செய்ய சொல்லிக்கிட்டு அந்த மாணவர்கள் இப்ப உள்ள என்னுடைய கிரஸ்ட் உயர்மன் நிலை பள்ளி மாணவர்கள் சொல்லும் போது அவங்களை அந்த நெருக்கம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அந்த நெருக்கத்தை நான் உண்டு பண்ணிட்டேன். சோ என்னுடைய குறிக்கோள் அவங்களுக்கு புரியுது, அந்த குறிக்கோள் படி அவங்க எனக்கு உதவி செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: சரி மேடம் ரஹனா, ரொம்ப நன்றி, நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்தில் பலரும் உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. செல்வராணி, நிஷா பிள்ளை, மைமூன், அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க உங்களுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றதற்கு. நிறைவான ஒரு கேள்வினு கிடையாது, நிறைவான ஒரு கருத்து உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு ஆசிரியர் தினம், ஆசிரியர் தினம் அதாவது பெற்றோர்கள் இருக்காங்க கல்வி அப்படின்னு சொல்லும்போது கல்வியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அதாவது இதெல்லாம் தாண்டி பெற்றோரும் இருக்காங்க, குடும்பம் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் வேலை செய்கிற மற்ற ஆட்களும் இருக்காங்க, பணியாளர்கள் இருக்காங்க, எல்லாருமே ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான். ஆக இந்த ஆசிரியர் தினத்தில் நீங்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக சொல்ல வர ஒரு கருத்து என்ன, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள்.
1: முதல்ல வந்து என்னுடைய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நல்லாசிரியர் விருது அவர்கள் இல்லைன்னா எனக்கு அது கிடைச்சிருக்காது நிச்சயமா. முதல்ல அவங்களுடைய அன்புக்கும் அவங்க செய்யற முன்னேற்றத்துக்கும் பெரிய பெரிய நன்றி. அது மட்டும் இல்லை, பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய பிள்ளைகளை நம்பி நம்மள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து எங்களுடன் இணைந்து அவங்க செயல்படுறாங்க, அதுக்கு மிக்க மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, என்னுடைய சக ஆசிரியர்கள் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் மிக முக்கியமான பொறுப்புல நம்ம இருக்கிறோம், அதை நம்ம அன்போடும் ஆர்வத்தோடும் தொடர்ந்து செய்வோம். எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி மேடம் ரேகனா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. உங்களுடைய விடுமுறையை மறுபடியும் நம்ம வந்து இன்னும் நீட்டிட்டு உங்களை வந்து நம்ம வச்சுக்க போறது கிடையாது. நல்லபடியா உங்களுடைய விடுமுறையை நல்லா செலவிடுங்க. மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி நேயர்களே, நம்ம வந்து மேடம் ரேகனா கிட்ட பேசணும் ஆசிரியர் தினம் இன்றைக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக இன்னும் கூடிய விரைவில் நம்ம வந்து ஒரு தலைப்பத்தோடு பேச போறோம், அதாவது ஆசிரியர்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம். நல்ல ஒரு பாடலை கேளுங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு நானே செலாமணி காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ஒளி 968 கேட்டாலே பரவசம்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் 4ஆம் தேதி நாணய செலாவணி நம்ம பார்த்துருவோம். ஒரு அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ 1 வெள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 73 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 37 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 19 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: சற்று முன்பாக நம்ம மேடம் ரைஹானா பீவி கிட்ட நம்ம பேசினோம். உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த இடைவெளியில நம்ம ஒன்று நம்ம நினைவு கூற போறோம். உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை பத்தி நம்ம நினைவு கூற போறோம். ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டேன்ல. தமிழ் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற நினைவுகள் கண்டிப்பா நமக்கு இருக்கும். என்கிட்டயே நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து கதை கதையா சொல்லுவேன். கண்டிப்பா உங்ககிட்டயோ பல கதைகள் இருக்கும். தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்க வெறும் ஆசிரியர்கள் கிடையாது. ஏன்னா மற்ற வகுப்பு ஆசிரியர்கள் வந்து சரி அந்த வகுப்புக்கு பாடம் என்னவோ வந்து கத்துக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமா அவங்க ஆகுறாங்க. ஏன்னா பண்புகள் எப்படி நம்ம நடந்துக்கணும், தமிழர்களா இருக்கும்போது என்னென்ன பெருமைகளை நம்ம பெறணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா நம்பி நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் தமிழ் ஆசிரியர்கள் நம்மளோட மனசுல ஒரு நீங்கா இடத்த பிடிச்சிருப்பாங்க, ஒரு தனி இடத்த பிடிச்சிருப்பாங்க. அது என்ன காரணம், என்னென்ன நினைவுகள் அப்படிங்கறத என் கூட பகிருங்க. 9678 8968. இது உங்கள் இரவின் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும்

0: அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ரஞ்சித் சுஜாதா பாடியிருந்த பாடலை நம்ம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:41.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. SLE நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 10 பிறகு அங்கே 4 தடத்தை தவிர்த்துருங்க. PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்,

0: A to B சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, காலை 8, காலை 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9 மணி வரை வசந்தம் ஒலி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். சற்று முன்பாக நம்ம மேடம் ரஹானா கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வகுப்பு அதில் வந்த ஞாபகங்களாக எனக்கு இருந்துச்சு. தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு இன்றியமையாத ஒரு அங்கம் அவங்க. ஏன்னா நமக்கு வந்து மரியாதை கற்றுக் கொடுப்பாங்க. மொழி மட்டும் கிடையாது, மொழியிலேயே, அதாவது தமிழ் மொழியிலேயே நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், இது மாதிரி பல பரிமாணங்களையும் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆசிரியரும் தாண்டி ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில். அதனாலவோ என்னவோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடோட நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. அதாவது நம்ம எதாச்சும் தப்பு பண்ணும்போது உடனே நம்மளை திருத்துவாங்க. ஆசிரியர்கள் அப்படின்னாலே அவங்க செய்வாங்க தான், ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் ஏதோ தெரியல, ஏதோ நம்மளோட பெற்றோர் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு நண்பர் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே பல விதத்தில் பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நான் பல தருணங்களை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நான் தொடக்க பள்ளியில் இருக்கும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு ஓ பாடணும், நல்லபடியாக தமிழில் பேசணும், பல போட்டிகளுக்கு வந்து என்னை அனுப்புவாங்க. அப்படி போட்டு அந்த விதை தான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு செடியாக முளைச்சிருக்கு, ஒரு மரமாக முளைச்சிருக்கு. இந்த வந்து நான் முழு நேரமாக செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆசிரியர் வந்து ஏதோ ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. சரி, தமிழை சிறை செய்கிறதுக்கு எப்படி நமக்கு வந்து ஊக்குவிக்கிறது, எப்படி வந்து நம்ம சிறப்பாக செய்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து சரி நம்ம வாழ்க்கையில், சரி தமிழ் ஒரு பக்கம் இருக்க, வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு மனிதராக இருக்கணும், மனிதராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்துவாங்க. இப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்களை கொண்டாடும் ஒரு தினம் என்று எல்லாரையுமே நான் நினைவு கூறேன். எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாலுமே துவாஸ் மற்றும் உள்ள செக் பண்ண நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரு வழிகளிலுமே, இரு சுங்கச்சாவடிகளிலுமே போக்குவரத்து சீராக இருக்குங்க. ஆமாங்க, வெள்ளிக்கிழமை எதுவுமே போக்குவரத்து சீராக இருக்கு. நல்லபடியாக ஜேபிக்கு போயிட்டு வாங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: இரவிலில் ஆட்டம் ஆதரவு M1 Max. ஜப்பானிலும் பற்பல நாடுகளிலும் 600 GB ஐ பயன்படுத்தலாம். மாத கட்டணம் 12 வெள்ளி மட்டும்தான். செல்லுங்கள் maxonline.sg.
2: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
3: நெட்லி இன்றா,
2: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
3: நெட்லி இன்றா,
2: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
3: நெட்லி இன்றா.
2: அது
3: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
2: தொடர்புக்கு
3: 8854 89 89.
2: நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
4: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: ஆசிரியர்கள், குறிப்பாக தமிழ் ஆசிரியர்களை நம்ம நினைவு கூறோம் இந்த நேரத்தில். அவங்ககிட்ட அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டேன். பலர் வந்து அது தெரியல, அதாவது நேர பற்றாக்குறையின் காரணமாக நீங்கள் கருத்துக்களை சொல்லலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு நேர் மட்டும் சொல்லியிருக்காங்க, அவங்க பேரை நான் குறிப்பிட விரும்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலருக்கும் தமிழ் வகுப்பு தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல நினைவுகள் இருக்கும், சுவையான நினைவுகள் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னுடைய ஆசிரியர்களும் எனக்கு பிடிக்கல. இதனால் எனக்கு அந்த பாடத்திட்டமும் பிடிக்கல, அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை எனக்கு கொஞ்சம் கசப்பு தட்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பிடிக்கும், அது நாளவில் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அவங்க தொடக்க பள்ளியில் இருக்கும்போது அவங்களுடைய ஆசிரியர்களால அவங்களுக்கு அந்த பாடம் பிடிக்கல அப்படினு சொல்லிருக்காங்க. இது என்னமோ உண்மைதான். என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலேயே பலரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த ஆசிரியர் பிடிக்காது, இந்த ஆசிரியர் ரொம்ப பேசுவார், ரொம்ப திட்டுவார், ஏன் ரொம்ப அடிப்பாரு, அடிக்கடி நோய் நோய் நோய் இதை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு. இதனாலே அவங்களுக்கு வந்து அந்த பாடம் பிடிக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆசிரியர்களே உங்களுடைய கையில தான் இருக்கு. ஒரு மாணவருக்கு ஒரு பாடம் பிடிக்குதா இல்லைன்னு உங்களுடைய கையில தான் இருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, மாணவர்கிட்ட நான் சொல்கிற ஒன்று என்னென்னா, நம்மளுடைய ஆசிரியர்கள் எப்போதுமே நல்லதை தான் அவங்க எப்போதுமே கற்றுக் கொடுப்பாங்க. யாருமே தீயதை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு வந்து தீமை நடக்கணும் அப்படின்னு அவங்க என்றைக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. ஆக அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த கரு என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நான் நம்புகிறேன். ஆக மாணவர்களே, ஆசிரியர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் செஞ்சாலும் அவங்க பொறுமையை கடைப்பிடித்து நம்ம வந்து பாடத்தை நடத்துகிறாங்க. அதே அளவுக்கு நாமளும் பொறுமைசாலிகளாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்களும் மனிதர்களாக, எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களே. ஆக அவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கணும். இருந்தாலுமே அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே முடிந்த அளவுக்கு நாம் புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: 10 மணி நம்ம கடந்துட்டோம், அதனால உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இப்போதிலிருந்து துவக்கம். வெள்ளிக்கிழமையா இருக்கிறதால நல்ல விறுவிறுப்பான பாடல்களை கேளுங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தானே, வெள்ளிக்கிழமைனால நல்ல விறுவிறுப்பான பாடல்களை கேளுங்க. ஆனா ஒன்று மட்டும் என்னால மாத்தவே முடியாது, அது என்னன்னா இந்த அங்கத்தின் முதல் பாடல் எப்போதுமே நல்ல ஒரு பழைய பாடலா இருக்கும். பழைய பாடல் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வேகமான பாடல் இல்லையான்னு கேட்டுறாதீங்க, நீங்க கேட்கிற பாடல் தான் என்னால ஒளிபரப்ப முடியும். மைமூன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடலாம், தெய்வ பலம் திரைப்படத்திலிருந்து மலரோடு விளையாடும் தென்றலே வாராய் அப்படின்னு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வேகமான பாடல் கிடையாது, ஆனா நல்ல இதமான மென்மையான ஒரு பாடல் இது. வாங்க கேட்டு மகிழ்வோம். தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை நம்ம கேட்க போறோம். இது உங்கள் இரவு நிலை ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: பலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இந்த சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
2: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
1: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
2: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
3: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: இந்த இரவலாட்டம் நிகழ்ச்சியின் விருப்ப பாடல் அங்கத்தில் பழைய பாடல்களை மட்டும் நம்ம ஒளிபரப்புறது கிடையாது. ஏன், புதிய பாடல்கள், புத்தம் புதிய பாடல்களையும் நம்ம ஒளிபரப்போம். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் புத்தம் புதிய ஒரு பாடல், ஆனால் இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல். டாரதி திரைப்படத்திலிருந்து யுகேந்திரன் வாசுதேவன், ஆந்தனி தாசன், பிரியா ஜெர்சன் பாடியிருக்கும் பாடலை நம்ம கேட்க போகிறோம். கல்யாண விருந்தே. இந்த பாடலை யார் கேட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேம் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு.

0: இன்றைய நிகழ்ச்சியில பலரும் 90களில் இடம்பெற்ற பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனா அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் 80களில் வெளிவந்த ஒரு பாடல். ஏன்னா அடுத்ததாக மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அங்கத்துக்கு நமக்கு ஒரு 80களில் வெளிவந்த ஒரு பாடல் தேவைப்படுது. இதை யாரு கேட்டிருக்கானா, சலீம் விரும்பி கேட்டிருக்காரு. என்ன பாடல் சலீம்?
1: அன்பான இனிய இரவு வணக்கம் நவீன்.
0: நன்றி நன்றி
1: சலீம் அளிக்கின்றேன்.
0: சொல்லுங்க.
1: இன்றைக்கு நான் விரும்பி கேட்கும் பாடல் நெஞ்சிலே துணிவிருந்தால் என்ற படத்தில் எனது அபிமான பாடகர் கேஜேஸ் ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல். சித்திரமே உன் விழிகள் கொட்டு மலர் கனிகள். இந்த பாடலை என்னை தெரிந்த அனைவர்களுக்காகவும் உங்களுக்கும் விரும்பி கேட்கின்றேன். ஒளிபரப்பு செய்யுங்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி சலீம், நீங்கள் பாடலை கேட்டதற்கு.
2: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9:8.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நீளமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரைட் ஜுவல்லர்.
1: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
5: M1 வழங்கும் மேக்ஸ்.
4: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
3: எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் ரிச்சர்ட் ராகுல் நம்பியார் பாடிருக்கும் பாடல் இது. துர்கா இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க, ஏன் இந்த பாடல்?
4: வள்ளியே

அடுத்து நாம பழைய பாடல் ஒன்றை கேட்க போகிறோம். 1953 வெளிவந்த ஒரு திரைப்படம். ஆஹா, 53. சரி, இந்த திரைப்படத்தின் பெயர் அவன். இந்த திரைப்படத்தில் வந்த பாடல் என்னென்னா, கல்யாண ஊர்வலம் வரும். இது வந்து ஜிக்கி பாடியிருப்பாங்க. இந்த பாடலை ரேணுநாதன் ஜூரோங் வயசுலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

0: நம்ம ஒளியின் உற்றணியர் நாகமா சேகரன் கடந்த வாரமா பாடலை விரும்பி கேட்டுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்களுடைய பாடலை ஒளிபரப்புறதுக்கு எனக்கு நேரம் பத்தல. இருந்தாலுமே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு நம்பி மீண்டும் இன்றைக்கு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனா இன்றைக்கு கவலைப்படாதீங்க, உங்களை நான் ஏமாற்ற போறது கிடையாது. உங்களுடைய பாடலை நான் ஒளிபரப்பு பண்ண போறேன். அது என்ன பாடல் திருமதி நாகமா சேகரன்?
1: இரவு வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நாகமா சேகரன்
0: சொல்லுங்க.
1: நவீன் இன்றைக்கு வந்து மறி கொழுந்து திரையிலிருந்து கண்ணதாசனி வந்து விட அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். இது வந்து இசை தேவா, பாடியவர்கள் எஸ்பி பாலா, சித்ரா. இந்த நேரத்தில் ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும் நவீன் நன்றி வணக்கம்.

0: Maverick Events and Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. பாலாடுகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: இன்றைக்கு பல நேயர்கள் 90களில் இடம்பெற்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அப்படி சொன்னேன்ல, அதாவது கடந்த பாடலும் 90களில் இடம்பெற்ற பாடல் தான், மரிக்குழந்தை திரைப்படத்திலிருந்து. நம்ம சற்று முன்பாக கேட்டோம், நாகமா சேகரன் அந்த பாடலை விரும்பி கேட்டாங்க. அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானோட இசையில SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம். மாயா மச்சிந்திரா, இந்த பாடலை சுவாமிமலை முத்துக்குமார் விரும்பி கேட்டிருக்காரு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198,
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
6: சிவகாமி இந்த திரைப்படம் 1960களில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல கே வி மகாதேவன் இசையமைச்சிருப்பாரு. யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எம் கே தியாகராஜ பாகவதர், ஜி வரலட்சுமி, எஸ் டி சுபலட்சுமி, ஜெகையா, டிபி முத்துலட்சுமி அப்படின்னு பலரும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். அதாவது, வானில் முழுமதியை கண்டேன். இந்த பாடலை நம்ம மாலதி நாயர் பாசியர் கூடாங்கிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. மாலதி, உங்களுக்காக உங்களுடைய பாடல் இதோ.

0: வெள்ளிக்கிழமை இருக்கு, நல்ல விறுவிறுப்பான பாடல்கள் கேளுங்க, நல்ல வேகமான பாடல்களை கேளுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தாலுமே உங்களுக்கு பிடித்த பாடல் என்னவோ அதுதான் என்னால் ஒளிபரப்பு செய்ய முடியும். அதுல சஞ்சய் ஒரு பாடலை கேட்டிருக்காரு, இது வந்து நல்ல ஒரு மென்மையான பாடல். என்ன பாடல் சஞ்சய் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் சஞ்சய் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இந்த நேரத்தில் ஒளியை கேட்டுட்டு இருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்களுக்கும் பம்பாய் படத்துலேருந்து உயிரே அந்த பாட்டு நல்லாயிருக்கும், ரேடியோவில் கேட்டு ரொம்ப நாளாச்சு, இந்த பாட்டை முடிஞ்சா ஒளியிருப்புங்க. ஆனால் நன்றி, வணக்கம்ண்ணா.
0: ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கும் பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
0: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
0: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
0: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
0: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கு பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: அடுத்து வரும் பாடலுடைய தலைப்பு அமைதி. அமைதி அப்படின்னா எவ்வளவு வேகமான ஒரு பாடலா இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, யார் இந்த பாடலை கேட்டுக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க.
4: இரவு வான்காவன் நவீன், என் பேர் சுகுமாரன். நான் வந்து ஜேபிலேருந்து விரும்பி கேட்கும் பாடல் வந்து அமைதி. அமைதி உலகம் எங்கும் ஒரே அமைதி. பாடலை விரும்பி கேட்கிறேன். கூடுமானவரைக்கும் முடிந்தால் ஒளிபரப்புங்கள். இந்த நிகழ்ச்சியை இரவு நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி சுகுமாரன். நீங்க கேட்ட பாடல் TG லிங்கப்பாவுடைய இசையில வெளிவந்த ஒரு பாடல். PB ஸ்ரீனிவாஸ், PP சுசிலா இந்த பாடலை பாடியிருப்பாங்க கண்ணதாசனின் வரிகளில். சரி, வெள்ளிக்கிழமையா இருக்கு, இருந்தாலுமே இரவு வேலையா இருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு இதமான பாடல்களை கேட்கணும்னு ஆசையா இருக்கும். இதமான பாடல்களை விரும்பி கேட்கிறவங்களுக்கு அடுத்த பாடல்.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, என்னென்ன நாட்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுல முதலாவதா நேஷனல் வைல்ட் லைஃப் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நம்மளுடைய பூமியில எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கு, விதவிதமான உயிரினங்கள் விலங்குகள் இருக்கு. அத்தனையுமே நம்ம பாதுகாக்கணும், எதுவுமே வந்து எக்ஸ்டிங் ஆகக்கூடாது, அதாவது அழிந்து போகக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்த்தும் ஒரு தினம் என்று. ஏன்னா இந்த விலங்குகள் எல்லாமே உயிரினங்கள் தானே. இந்த எல்லா உயிரினங்களும் நம்மளுடைய பூமியில ஏதாச்சும் ஒரு பங்கு வகிக்குது. ஏதாச்சும் ஒண்ணு இல்லாத கூட நம்ம பூமி கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவும் வரலாறு பூர்வமாகவும் நமக்கு தெரிய வர ஒரு ஒன்றுதான். ஆக ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும், பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும் ஒரு தினம் என்று. அடுத்ததாக இன்றைக்கு இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ டே அனுசரிக்கப்படுது. எனக்கு ஞாபகம் இருக்கு, இது ஒரு தற்காப்பு கலை. டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை கொரியாவில் இது ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு எப்போ தெரியுமா இது ரொம்ப ஞாபகம் இருக்கு, அதாவது அன்னியன் திரைப்படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. அந்த ஒரு சீன் இருக்கலாம், அதாவது 5 பேர் வந்து விக்ரம அடிக்க பார்ப்பாங்க, அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் ஒரு 2 வகுப்புக்கு நான் போன ஞாபகம் இருக்கு. ஏன்னா என்னுடைய அண்ணன் வந்து அதை கற்றுக்கிட்டாரு, அவரோட சேர்ந்து போன ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு நானா சுயமாக அதை பின்தொடரல. இருந்தாலுமே சின்ன வயசுல நான் போனப்ப எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த போன வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்கு. சிங்கப்பூர்ல இது ரொம்ப பிரபலமான ஒன்று. தற்காப்பு அப்படின்னு சொன்னாலே பலரும் டேக்வாண்டோ தான் அவங்க போவாங்க, டேக்வாண்டோ வகுப்புக்கு தான் அவங்க போவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமூக சூழல்ல இந்த டேக்வாண்டோ வகுப்புகள் ரொம்ப பிரபலமான ஒன்று. இப்ப வரைக்கும் இருக்கா எனக்கு தெரியல, ஆனா பல இடங்களை நான் பார்த்திருக்கேன். அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்க போக ஆரம்பிப்பாங்க, அந்த பிளாக் பெல்ட் கிடைக்கிற வரைக்கும் விடாம உழைத்து வகுப்புக்கு போய் அவங்க வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்றைக்கு நேஷனல் மேக்கடேமியா நட் டே அனுசரிக்கப்படுது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நட்ஸ்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடலை வகைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இந்த மேக்கடேமியா நட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கடலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முந்திரி, பாதாம் அதோட சேர்த்து இந்த மேக்கடேமியா ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கடலை வகை. இறுதியாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள் இது, நேஷனல் ஈட் அண்ட் எக்ஸ்ட்ரா டிசர்ட் டே. டிசர்ட்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு வாட்டியும் ஒரு உணவு சாப்பிடும் போது, அதாவது லஞ்ச் டின்னர் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது, அதுக்கு பிறகு ஏதாச்சும் இனிப்பா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு நாக்கு தேடும், ஏதாச்சும் இனிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எக்ஸ்ட்ரா டிசர்ட்டை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றேன். இன்றைக்கு அதுக்கான ஒரு நாள் இன்று. கூடுதலான ஒரு டிசர்ட் சாப்பிடணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான நாள் இன்று. பயப்படாம சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா சாப்பிடுங்க.
2: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: சங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: இரவினல் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். வித்யாசாகரன் இசில் பா விஜயின் வரிகளில் மது பாலகிருஷ்ணன், ஹரிணி இருவருமே சேர்ந்து பாடியிருக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த திரைப்படத்துல ரஃபி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் படப்பிடிப்புக்கு பிறகு படம் வந்து ரொம்ப தாமதமா வெளியாண்டுச்சு, இதனால அவங்க பயன்படுத்தின அந்த மொபைல் போன் இருக்கல கை தொலைபேசி ரொம்பவே பழைய ஒரு கை தொலைபேசியா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஐபோனா வந்துட்டு டச் ஸ்கிரீன் போனா வந்துட்டு இங்க இன்னும் அந்த நோக்கியாவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. அந்த திரைப்படத்திலிருந்து விழியும் விழியும் பாடலை நம்ம கேட்க போறோம். மணிவண்ணன் பொங்கல்ல இந்த பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காரு.

0: சின்ன குயில் பார்த்திபா அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க முதல்ல கேட்ட பாடல் ரொம்ப சோகமான பாடலுங்க. அதாவது மெதுவான பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, மென்மையான பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப சோகத்திலேயே ஆழ்ந்த ஒரு பாடலை கேட்கும்போது என்னால் கண்டிப்பாக அதை ஒளியேற்ற முடியாது அப்படின்னு அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். வேற ஒரு பாடலை கேளுங்க அப்படின்னு கேட்டதற்கு இந்த பாடலை சொல்லியிருக்காங்க, வாங்க கேட்போம்.
1: ஹலோ வணக்கம் நவீன் சார். சரி, நான் இப்போ கேட்குற பாடல் வந்து திருமணம் திரைப்படத்தில் இருந்து என் கண்ணுக்குள் பொத்தி வைத்து செல்ல கண்ணனே, அந்த பாட்டு தரீங்களா? நன்றி, வணக்கம்.
0: இந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனா சின்ன ஒரு திருத்தம், திருமணம் அப்படின்னு நீங்க திரைப்பட தலைப்பு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அது கிடையாது, திருமணம் என்னும் நிக்கா, அதுதான் அந்த முழுமையான திரைப்படத்தின் தலைப்பு. அந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்டிருக்கீங்க. ஜிப்ரானுடைய இசையில சாருலதா மணி, சாதனா சர்கம் பாடியிருக்கும் பாடல், கூட வந்து விஜய் பிரகாஷ், டாக்டர் கணேஷ் எல்லாருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்போம், மகிழ்வோம். இது உங்கள் இரவினல் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-2196. செல்லுங்கள் newmtechgroup.com. பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
3: தொலைபேசி மூலமா அழைங்க
4: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
3: வாட்ஸ்அப் மூலமாக
4: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
0: 967-88-968.
4: உங்க விருப்ப பாடல்களை
3: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
4: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
5: இரவினர் ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். நேரம் இப்பொழுது 11:20. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்கள் அளவு கடந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அங்கத்தை நீட்டிப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பொதுவாக இந்த அங்கம் 11:30 நம்ம முடிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கு 12 மணி வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். உங்களை மகிழ்வுக்கு தானே இந்த அங்கமே இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்க போகிறோம். அடுத்து நம்ம 2 பாடல்களை கேட்க போகிறோம். இரண்டுமே இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாடல்கள். முதல் பாடல், தோளின் மேலே வானம் கீழே அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு வேகமான பாடல் இருக்குல்ல, துள்ளனான ஒரு பாடல். நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து ராமாவி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு ராசுகுட்டி திரைப்படத்திலிருந்து

0: நன்றி, வணக்கம்.
1: ஒரு உண்மையை சொல்லவா விஜயாண்டி, நீங்க பாடிய வெர்ஷன்ல என்னால மீண்டு வர முடியல. அந்த ஒரிஜினல் பாட்டை கேட்டாலுமே உங்க குரல்ல தான் அந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலுமே நீங்க பாடலை கேட்டுட்டீங்க, வாங்க ஒப்பிட்டு பார்ப்போம், சேர்ந்து கேட்போம் இந்த பாடலை. இது உங்கள் ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
2: ஏ

0: சரி, இந்த திரைப்படத்தை பற்றி இப்போதான் அண்மையில் நம்ம சிம்பு வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரந்தர் மாதிரி, அதாவது பாலிவுட் உலகத்தில் துரந்தர் எப்படி இருந்துச்சோ உலகத்தில், அதே மாதிரி தான் அரசனும் இருக்க போகுது. பேன் இந்தியா அளவில் அவங்க வந்து இதை செய்ய போகிறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்க போது, வித்தியாசமான திரைப்படமாக இருக்க போது, அதற்காக பாடுபட்டு நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சும்மா ஒரு சின்ன திரைப்படம் மட்டும் கிடையாது, இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய பயணமே இருக்குது. அதாவது நான் பல வயதில் நான் வந்து தோற்றம் அளிப்பேன், அதாவது சின்ன வயசில் தோற்றம் அளிப்பேன், கொஞ்சம் வயசான பிறகு ஒரு தோற்றத்தில் இருப்பேன். ஆக மொத்தம் 6 கெட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 விதமாக ஒரு தோற்றம் அளிச்சிருக்காரு. அதனால் பல கதாபாத்திரங்கள் இருக்குது, பல வேலைப்பாடுகள் இருக்குது, கடினமாக நம்ம உழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு திரைப்படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, பொங்கலுக்கு இந்த திரைப்படம் வர வேண்டியது. பார்க்க போனால் பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் என்ன சொல்லியிருக்கேன்னா, கவலைப்படாதீங்க, பொங்கலுக்கு வந்தால் தரம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். ஆக இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு நல்ல தரமான ஒரு திரைப்படத்தை நம்ம கண்டிப்பாக வழங்குவோம் அப்படின்னு எஸ்டிஆர் சிலம்பரசன் சொல்லியிருக்காரு.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
2: இரவின் ஆட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம், இரவின் ஆட்டம்.
0: ஒலியில இவ்வார கலைஞர் யுவன் சங்கர் ராஜா கடந்த திங்கட்கிழமை அவருடைய 47th பிறந்த நாளை கொண்டாடினாரு. அதனால இந்த வாரம் முழுவதுமே அவருடைய பாடல்கள் நம்ம கேட்கிறோம் இந்த அங்கத்துல, இவ்வார கலைஞர் அங்கத்துல. இன்றைக்கு நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் நல்ல விறுவிறுப்பான ஒரு பாடல், மங்காத்தா திரைப்படத்திலிருந்து. மனோ, பிரேம்ஜி அமரன், ஹரிச்சரன், திப்பு, கார்த்திக், நவீன், சுஜித், சத்யபிரகாஷ் அப்படின்னு ஒரு பட்டாளமே பாடியிருக்கும் ஒரு பாடல் இது. நல்ல விறுவிறுப்பான ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாடல் இது. வாங்க கேட்டு மகிழ்வோம். ஆடாம ஜெயிச்சோம்டா.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. Hey!

இன்றைய இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஜெயா விரும்பி கேட்டிருக்காங்க, அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து தேவனின் கோயில். ரொம்ப அழகான ஒரு பாடல். இளையராஜாவும் கே எஸ் சித்ராவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாடலை. கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: வேகமான பாடல்களை கேளுங்க அப்படின்னு கேட்டதற்கு இணங்க ஒரு நேயர் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, வாங்க கேட்போம்.
1: வணக்கம் முகமது ரஃபி நவீன், நான் டாக்டர் ஆரு ஜோஹர்பார் இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
1: வேகமான பாடல் வேணும் கேட்டீங்க இல்லையா, இளமை காலங்கள் படத்துல படிப்புல ஜீரோ நடிப்புல ஹீரோ ரோட்டில் ரோமியா.
0: இளமை காலங்கள்ல ஈரமான ரோஜாவே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், ஆனா அதே அளவுக்கு இந்த ஒரு பாடல் பிரபலமா தெரியல, ஆனா நல்ல வேகமான பாடல் தான் நீங்க கேட்டுக்கீங்க. மிக்க மிக்க நன்றி டாக்டர் ஆரு.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா, சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுகிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்திற்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவை குறைக்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்து கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்தீங்க வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
2: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
3: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர் இருக்கே.
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்க.
5: அடுத்த இரண்டு பாடல்களோட இந்த விருப்ப பாடல் அங்கம் ஒரு நிறைவை பெறுது. நான் வந்து எல்லா பாடல்களையும் ஒளிபரப்பணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா நீர பற்றாக்குறை என்ன பண்றதுங்க, அதனால இந்த இரண்டு பாடல்களோட இந்த அங்கம் நிறைவு பெறுது. மீண்டும் உங்களுடைய பாடல் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வாரம் இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்க மறுபடியும் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுடைய பாடல்களை நான் ஒளிபரப்புறேன். அடுத்து நம்ம கேட்க போற இரண்டு பாடல்களுமே சற்று பழைய பாடல்கள். அதுல முதல் பாடல் 1972 வெளிவந்த ஒரு பாடல். இந்த பாடல புவனேஸ்வரி மலேசியால இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க நேற்றே இந்த பாடலை கேட்டிருந்தாங்க, ஆனா என்னால ஒளிபரப்ப முடியல. இன்றைக்கு ஏதோ எனக்கு நேரம் கழிச்சிருக்கு, அதனால உங்களுடைய பாடலை நான் ஒளிபரப்புறேன். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதோ எந்தன் தெய்வம். இதோ எந்தன் தெய்வம் அப்படின்னு அந்த பாடல தான் கேட்கிறாங்க, அதே தலைப்புல கொண்டு ஒரு பாடல் தான் கேட்கிறாங்க நினைச்சிட்டேன், ஆனா கிடையாது. இது வந்து தானி முளைத்தவரம் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். சரி, அதற்கு பிறகு 60களில் வெளிவந்த ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். உத்தமி பெற்ற ரத்தினம் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலை அக்னி தேவி விரும்பி கேட்டிருக்காங்க. பாடல்களை விரும்பி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஒருவேளை உங்களுடைய பாடல் ஒளிபரப்பலைனா அடுத்த வாரம் மீண்டும் முயற்சி செய்யுங்க. இருந்தாலுமே நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நான் ஒளிபரப்புவேன். கடைசி ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக காதல் பாடல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து இணையங்கள். இது உங்கள் ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
2: நெட்லி இன்றா
1: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
2: நெட்லி இன்றா
1: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
2: நெட்லி இன்றா
1: அது
2: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா நெட்லி இன்றா நெட்லி இன்றாவே தான் 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு
1: தொடர்புக்கு
2: 8854 8989
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு
2: டென்ஷன் போயாச்சு.

0: புதிய ஒரு நாள், புதிய ஒரு தொடக்கம், புத்தம் புதிய ஒரு நாளை நம்ம இருக்கோம், புத்தம் புதிய ஒரு வார இறுதியில நம்ம இருக்கோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை, செப்டம்பர் மாதத்தின் முதல் வார இறுதியில் நம்ம இருக்கோம். இன்றைய பொழுது இந்த வார இறுதி முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு வார இறுதியா, நல்ல ஒரு ஓய்வு பெறும் ஒரு வார இறுதியா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேற்று, அதாவது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, இயக்குனர் வெற்றிமாறனுடைய 51வது பிறந்த நாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அவருடைய படங்களிலிருந்து ஒரு சில காதல் பாடல்களை நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நேற்று இன்டர்நேஷனல் தேக்வாண்டோ டே அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது அனைத்துலக தேக்வாண்டோ தினம். தேக்வாண்டோ அப்படிங்கிற தற்காப்பு கலை பற்றி நம்ம ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு. அதனால நேர்களே, உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்க பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒளி பக்கமாவே இருங்க, தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒளி பக்கமாவே இருங்க. இது உங்கள் இரவினில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

செப்டம்பர் 4ஆம் தேதி அனைத்துலக தேக்வாண்டோ தினம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஏன் குறிப்பாக செப்டம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு தான் எனக்கே தோணுச்சு, ஆஹா ஆமாம் நான் ஏன் நினைக்கல. ஆனால் அதுக்காக ஒரு காரணம் இருக்குது. தேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை இந்த ஒரு தினத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு தற்காப்பு கலை ரொம்ப பழமையானது, அதனால் யாருக்குமே தெரியாது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு. ஏன் செப்டம்பர் 4ஆம் தேதினா, இது 1994ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஒலிம்பிக்ல சேர்க்கப்பட்டது. ஒலிம்பிக் குழு என்ன சொன்னாங்கன்னா, சரி இது அதிகாரப்பூர்வ விளையாட்டா நம்ம ஏத்துக்கொள்வோம், அடுத்த ஒலிம்பிக்லேருந்து இதை நம்ம சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2000ஆம் ஆண்டில் சிட்னில முதல் முறையா இந்த விளையாட்டு விளையாடப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்குமே தொடர்ந்து தேக்வாண்டோ ஒலிம்பிக்ல சேர்க்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு முறையும் அது வந்து விளையாடப்பட்டிருக்கு. ஆனா ஒலிம்பிக்ல எப்படி அதை விளையாடுவாங்கன்னா, எப்படி அதை வந்து கணிப்பாங்கன்னா, ஒரு சில இடங்களில் நீங்க வெற்றிகரமா நீங்க ஒரு குத்து அல்லது நீங்க ஒரு எத்து எத்துனீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். கடைசியில யாருக்கு அதிக புள்ளிகள் வழங்கப்படும் வெற்றியாளர்.

0: கேட்டால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
2: யாரது? யாரது?
1: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
3: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
4: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
5: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க.

தற்காப்பு கலையான தேக்வாண்டோ பத்தி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதுல அடுத்த தகவல் என்னன்னா, தேக்வாண்டோ அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு கலை மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை வழிமுறையும் கூட. ஐந்து கூறுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு தற்காப்பு கலை தான் தேக்வாண்டோ. அது என்ன ஐந்து கூறுகள்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது பணிவு, நேர்மை, விடாமுயற்சி, சுயக்கட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் அசைக்க முடியாத மன வலிமை. இந்த ஐந்து கூறுகளை அடிப்படையாக கொண்டது தான் தேக்வாண்டோ. நீங்க வந்து தேக்வாண்டோ கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி சண்டை போடுறது மட்டும் கத்துக்க மாட்டீங்க, இந்த மாதிரியான கூறுகளையும் நீங்க கத்துப்பீங்க, இந்த மாதிரி பண்புகளையும் கத்துப்பீங்க. நல்ல ஒரு மனிதன் ஆகிறதுக்கு இது வந்து உதவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னென்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, தேக்வாண்டோல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. இது வந்து கொரியால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு தற்காப்பு கலை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. குறிப்பாக அவங்க போட்ட அந்த வெள்ளை சீருடை இருக்குல்ல, அதற்கு பேரு டொபோக், அதுதான் அந்த பேர். அதற்கு பிறகு அவங்க பயிற்சி செய்யற அந்த கூடம் இருக்குல்ல, அதற்கும் ஒரு பேர் இருக்கு, அதற்கு பேர் தான் டோஜான். பாருங்க, இதெல்லாம் கேட்கும் போது வடிவில் சொல்ற மாதிரி லோச்சக் மோச்சக் பச்சக் மாதிரி தான் எனக்கு இருக்கு, ஆனா ஒவ்வொனுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆக சீருடைய அவங்க டோபோக் அப்படின்னு அழைப்பாங்க, அவங்க பயிற்சி செய்யற அந்த கூடத்தை டோஜாங் அப்படின்னு அழைப்பாங்க.

குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும் 9

டேக்வாண்டோ பொறுத்த வரைக்கும் பலருக்கும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு, அல்லது தவறான ஒரு பார்வை இருக்கு. அது என்னன்னா, பிளாக் பெல்ட்டை நோக்கி தான் எல்லாருமே தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிளாக் பெல்ட்டை அடைஞ்ச உடனே அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க, அதுக்கு மேல ஒன்னும் இல்லை அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் பலருக்கும் இருக்கலாம். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பிளாக் பெல்ட்டை தாண்டியும் பல விதமான பயிற்சி இருக்கு, பல கல்வி இருக்கு, பல புதிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிளாக் பெல்ட் அப்படிங்கிறது ஒரு அளவு தான், அது தாண்டியும் நீங்க வந்து தொடர்ந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்க சிறப்பா செய்வீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை, ஒரு விளையாட்டு, கொரியால ஆரம்பிச்சாலுமே இப்ப 200 நாடுகளுக்கு மேலாக இது வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆக டேக்வாண்டோ அப்படிங்கிற தற்காப்பு கலை உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு தற்காப்பு கலை. ஆக பிரபலமான தற்காப்பு கலைன்னு சொல்ல முடியாது, ஆனா இருக்கிறதுலே ரொம்ப பிரபலமான ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 200 நாடுகளிலும் இது வந்து அவங்க தொடர்றாங்க, பயிற்சி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி கத்துக் கொடுத்தாங்களோ, முன்பு காலத்துல எப்படி கத்துக் கொடுத்தாங்களோ அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம தொடர்ந்து அதை வாழையடி வாழையா அதை கத்துக் கொடுக்கும் போது அதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளுக்கு இது நிலைச்சு நிக்கும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு.

விடைபெறும் நேரம் வந்துவிட்டது நேயர்களே. நானும் வீட்டுக்கு போற நேரம் வந்துட்டு வார இறுதிய நல்லபடியா சுகமா கழிக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு, நீங்களும் உங்களுடைய வார இறுதிய நல்லபடியா கழிங்க. சின்னதான் ஒரு விஷயத்த நான் நினைவூட்ட விரும்புறேன். அதாவது இன்றையிலிருந்து இந்த வார இறுதியிலிருந்து பல மாற்றங்களை நீங்க ஒளியில நீங்க காணலாம் அப்படின்னு நம்ம கடந்த வாரமா நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் நான் சொல்ல விரும்புறேன், 2-2 நேரடி நிகழ்ச்சிகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வார இறுதியில. ஒன்னு வந்து காலை 7 மணிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்குமே முதல் நிகழ்ச்சி, அதற்கு பிறகு 5 மணிலிருந்து 8 மணி வரைக்குமே, மாலை 5 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்குமே அடுத்த நேரடி நிகழ்ச்சி. நடுவில் செய்தி நேரங்கள் கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு, அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. நாம செய்யற இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இருந்தாலுமே ஒன்று மட்டும் உறுதி, ஒலியில இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தரம் மாறவே மாறாது. உங்களுக்கு தொடர்ந்து நல்ல நல்ல பாடல்களை நம்ம வழங்குவோம், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம தொகுத்து வழங்குவோம் அப்படிங்கறத எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அதனால அதை மட்டும் நீங்க கண்டிப்பா தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு தகவலோட டாடா பை பை நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்களை திங்கட்கிழமை இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்க வந்துருவேன். ரஃபியும் சேர்ந்து வந்துருவாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. காத்தா வந்துருவாரு, புயலா வந்துருவாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. வராரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கண்டிப்பா வந்துருவேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவினல் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில உங்களுடைய முதலீடுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கன்னு கேட்டிருந்தோம்.
3: அந்த வரிசையில பலரும் தங்கம் அப்படிங்கிற பதில் அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம பானு அதுக்கப்புறம் ரவி அவர்கள் சொல்றாங்க தங்கத்துல முதலீடு செய்யறது முக்கியம் அப்படின்னு. சஜினி, இது நம்மளுடைய சீட் கோட் அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமா, சரியா சொன்னீங்க.
3: இந்தியர்கள் பல காலமா தங்கம் வாங்குறது வெறும் அழகுக்காக போட்டுக்கிட்டு கல்யாணம் அப்ப விழாக்களப்ப ஜொலிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னால வந்தவங்க நம்ம பரம்பரையில பல பேர் தங்கத்தையே சேர்த்து வச்சாங்கன்னா இது அற்புதமான ஒரு முதலீடு அப்படிங்கிற ஆழமான சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு.
2: சரியா சொன்னீங்க ரவி. நான் வந்து இளம் வயதா இருக்கிறப்ப இதுல வந்து எனக்கு அதிக ஆர்வம் கிடையாது, எனக்கு தங்க நகையெல்லாம் போடுறது அவ்வளவா பிடிக்காது. ஆனா இப்ப வளர்ந்த பிறகு கொஞ்சம் முதிர்ச்சி வந்த பிறகு எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி தங்கத்துல வந்து முதலீடு செய்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்து இளையர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தங்கம் போடுறது ரொம்ப பிடிக்காது, எனக்கு தங்க நகை வேணாம், அல்லது வந்து சீதனமா அவங்களுக்கு தங்க நகை வந்தாலுமே அது வேணான்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, தங்க நகைய என்னைக்குமே வேணான்னு அதை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க.
3: ஆமா, அப்படி உங்களுக்கு அதை தாண்டியோ வேணாம்னு சொன்னா நேரடியா சஜினிக்கோ அல்லது எனக்கும் அனுப்பி வச்சிருங்க, பிரச்சனையே இல்ல.
2: ஆமா,
3: சரி நம்ம கவிதா என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா இப்போ.
4: என் பேர் கவிதா. நான் எப்படி வந்து சேமிப்பு பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இந்தியா இங்கே வந்து வேலைக்காக வந்திருக்கேன். ஊர்ல இருந்து நான் வரையிலேயே ஒரு உண்டியில் வச்சிருவேன். உண்டியில் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச எவ்வளவு சில்லறையோ காசோ பணமோ அதை போட்டு சேமிச்சுக்கிட்டே இருப்பேன். சேமிச்சுட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் ஊருக்கு போவேன். போயிட்டு நான் வருவேன். அப்போது அந்த காசு ஃபுல்லாக நான் கொட்டுனேன்னா எப்படி பார்த்தாலும் 1,500 வெள்ளிக்குள்ளே இருக்கும். அந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ரூபாய்க்கு என்ன நகை வருதோ அந்த நகையை நான் சேவ் பண்ணுவேன். இது வந்து நான் சிங்கப்பூருக்கு வந்து நான் 9 வருஷம் ஆகுது. அந்த 9 வருஷமும் நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டார்டிங்லேயே ஜனவரியிலேயே ஒரு உண்டியில் வச்சிருவேன். வச்சுட்டேன்னா அந்த வருஷம் முடிச்சோடு முடிஞ்சிட்டு நான் அந்த காசை எடுத்தேன்னா எப்படி 1,500 வெள்ளிக்குள்ளே இருக்கும், அதை அப்படியே நான் சேவ் பண்ணி அதுக்கு என்ன நகை வருதோ அதுக்குண்டான நகையை நான் சேவ் பண்ணுவேன். இதுதான் என்னோட நான் வந்து சேமிக்கிற ஒரு இது. அவ்வளோதான். தேங்க்யூ.
3: ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானே. ஆனா நீங்க எவ்வளவு நல்லா திட்டமிட்டு செயல்பட்டு காசை சேர்த்து சரியான இடத்துல முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது கவிதா.
2: ரவி, இப்ப வாங்க சந்திரா என்ன சொல்லிருக்காருன்னா, அவரு வந்து SGX ஷேர்ஸ்ல அவருடைய பணத்தை முதலீடு செஞ்சிருக்காரா, அது இப்ப 10 மடங்கு அதிகரித்து உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு.
3: சந்திரா எப்படி இருக்கீங்க? சந்திரா நல்லா இருக்கீங்களா?
2: இருங்க இருங்க, முடிக்கலையே. 55 வயதுல அவருடைய CPF பணத்தை அவரு பெற்றுக்கொண்டார். அந்த பணத்தை வைத்து அவரு முதலீடு செஞ்சிருக்காரு.
3: பிரமாதம். சந்திரா, உங்களுக்கு 65 வயசு ஆகும் போது சொல்லுங்க, நீங்க எதிர்பாராத மாதிரி உங்க ஆள் உயரத்துக்கு ஒரு கேக்க நான் வாங்கிட்டு வரேன்.
2: வாங்கிட்டு வந்து
3: உங்களுக்கு கொடுத்து உங்களை பாராட்ட போறேன் சந்திரா, உங்க மனசோட இடம் பிடிக்க போறேன்.
2: ஆமா, அவரும் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டமிட்டுதான் வந்து அவருடைய பணத்தை வந்து இதுல முதலீடு செஞ்சிருக்காரு.
3: சரியா சொன்னீங்க, திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அதை நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோமோ அப்படின்னு தோணுது. தொடர்ந்து பேசுவோம் முதலீடுகளை பத்தி. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
2: சிங்கை.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
2: நேர்களே, உங்களுடைய முதலீடுகளை பத்தி நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
3: இப்ப நாங்க சொல்ல போறது இந்த உலகமே கண்டிராத ஒரு முதலீடு அப்படின்னு சொல்லி ஆகணும்.
2: ஆமா,
3: தமிழ்நாட்டுல இருக்கிற நாமக்கல் அப்படிங்கிற பகுதி சஜினி, அங்க ராசிபுரம்னு ஒரு இடம் பேரு நல்லா இருக்குல்ல.
2: ஆமா,
3: அந்த இடத்த சேர்ந்த ஒரு பொறியாளர், அவர் பேர் வந்து அசோக் சரவணன். அவர் அண்மையில ஒரு திருமண பரிசா அவருடைய மனைவிக்கு நிலாவில ஒரு இடம் வாங்கியிருக்காருன்னா
2: பாருங்களேன். அவங்க இந்த மாதிரி பாடி இருப்பாங்க, அதனாலதான் அவர் வந்து நிலாவில போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து முதலீடு செஞ்சிருக்காரு.
3: கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த உலகமே கண்டிராத மாதிரி ஒரு பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் மனைவிக்கு அப்படின்றாரு. இதுல என்ன ஒரு வினோதமான தகவல் என்றால், அவருக்கு திருமணம் இன்னும் நடக்கவே இல்லை. செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்க போகுது. முன்கூட்டியே மனைவிக்கு இப்படி ஒரு பரிசு கொடுத்து ஆசைத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காருன்னா பாத்துக்கீங்களேன்.
2: நல்ல விஷயம் தானே. ஆனா இருந்தாலும் ஒரு திருமண பரிசு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நல்லா சிந்தித்து திட்டமிட்டுதான் அவர் வந்து பரிசா வாங்கியிருக்காரு. ஆனா எனக்கு என்னமோ அதை வந்து அந்த டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்மால பார்க்க முடியற தொட முடியற ஒரு முதலீடாக இருந்தால் அது இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா.
3: பொருளா இருந்தா சிறப்பா இருக்கும். புரியுது.
2: தங்க நகை, வாகனம், சொத்துமனை, நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செஞ்சா சிறப்பா இருக்கும். இல்லைன்னா இருக்கவே இருக்கு ஷேர்ஸ், அதுலயும் நீங்க முதலீடு செஞ்சு திருமண பரிசா கொடுத்தா நல்லா இருக்கும்.
3: அதெல்லாம் என்னமோ உண்மைதான். ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும்
2: சொல்லுங்க.
3: இவர் உண்மையிலே வாங்கியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப இணையத்துல சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, நீங்க சொன்னது போல சஜினி, அவருடைய திருமண வாழ்க்கைய பிரமாதமான முறையில அசோக்
2: முதலீடோட தொடங்கிறாரு.
3: எப்படி? ஹாப்பி
2: வைஃப், ஹாப்பி லைஃப்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்
2: நிகழ்ச்சியில. அப்படி என்ன இருக்கு?
3: மட்டன் சுக்கா?
2: அது இல்லங்க,
0: கொஞ்சம்
2: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
0: அது மட்டுமா?
2: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
0: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
0: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

மாணவர்களுக்கான பகுதி இது. குறிப்பா தொடக்க பள்ளியிலிருந்து உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வர அனைவரும் பங்கெடுக்கலாம். நான் அடுத்து சொல்ல போற தகவலை நல்லா காத்து கொடுத்து கேளுங்க. தகவல் சார்ந்துதான் கேள்வி அமையும். யுனைடெட் கிங்டம் பிரிட்டன்ல அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஒரு புத்தம்புதிய சேவையை, அதாவது ஊபர் நிறுவனம் இருக்காங்களா, முதல் முறையா ஆளில்லா வாகனங்களை பயணிகளுக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஆக ஊபர் செயலியை பயன்படுத்தி நீங்க ஒரு வாகனத்தை பதிவு செய்யும் போது ஆளில்லா வாகனங்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னோ, அதுக்கு கூடுதலா எந்தவித செலவும் இல்லை அப்படின்னோ தகவல்கள் சொல்லுது. இந்த ஆளில்லா வாகனங்கள் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னோ அந்த செயலி தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல ஊபர் நிறுவனம் ஆளில்லா வாகனங்களை முழுமையா அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு இப்ப சொன்னேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, எந்த நாட்டில் இதை முழுமையாக நடைமுறைப்படுத்திருக்காங்க? இப்போதான் சொன்ன பதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பால் தெரியப்படுத்துங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9678 8968. உங்களுடைய குரல் பதிவுகளை தெளிவாக அனுப்பி வைங்க. பேர், உங்கள் வயது, எந்த பள்ளியில் படிக்கிறீங்க, பதில் இவற்றை இப்போவே அனுப்பிடுங்க. சரியா?

0: ஹலிமா, புதிய கைபேசியை வாங்குறதுக்கு நம்ம வந்து போனை வாங்குறதுக்கு கிராப் எடுப்போம்.
1: ஆமா,
0: ஒருத்தன் போனே கிராப் பண்ணிருக்கான்.
1: போக்குவரத்து விளக்கு சிவப்பு விளக்கா இருந்திருக்கு. அந்த நேரத்துல டபாட்டா இவங்க ஒரு சமூக வலைதள கண்டென்ட் கிரியேட்டர். கார்களுக்காக முக்கியமா அவங்க நிறைய கண்டென்ட், நல்ல தரமான பதிவுகளை வெளியிடுவாங்க செய்வாங்க. அவங்களுடைய கைபேசிய ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு, அவரு அந்த காருடைய சன்னல அப்படியே உடைத்து கைபேசியை பிடுங்கிட்டு கிளம்பிட்டாரு. அவங்களுடைய கார் கேமரா அதை பதிவு செஞ்சிருக்கு. இவங்க ரொம்ப அலர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு நொடி அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், அப்படி உறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சு, இவர் என்னுடைய காருடைய சன்னல உடைச்சி இப்ப கைபேசி எடுத்தாரா அப்படின்னு அதை அவங்களுக்கு பதிவு செய்யறதுக்கே 2-3 வினாடிகள் ஆச்சு. வேற ஒரு கைபேசியை பயன்படுத்தி அவங்க பார்க்கும்போது அவங்க வங்கி கணக்குல இருக்கிற எல்லா தொகையையும் இவங்க அழிச்சிட்டாங்க.
0: அதுக்குள்ளயா
1: டேப் பண்ணிட்டு
0: அதனால தெரிஞ்சிருக்கு இவங்க யாரு. அவட பின் தொடர்ந்து போயிருக்காங்க.
1: போயிருக்கலாம் காதர், அல்லது இத இவங்க பல முறை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த களவாணி பசங்க இத பல முறை செஞ்சதுனாலதான் இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ருட்டீனா இருக்குது இல்லையா, ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்னா இருக்குது. எப்படி இவ்வளவு தைரியமா செய்ய முடியும், அதுவும் ஒரு குத்துலயே எப்படி காதர் அந்த காருடைய சன்னல் உடஞ்சது.
0: எனக்கு தெரிந்த 2 நபர்கள் நண்பர்கள் தான், அவங்களுடைய காடி வந்து மலேசியால இருந்திருக்கு, ஜேபில இருந்திருக்கு. அவங்க வெளியே போயிட்டு வரும் பொழுது அந்த காலியோடைய முன்பகுதி இருக்கிற கண்ணாடியை உடைத்து ஒன்னு வந்து வாலெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2வது சம்பவம் என்னன்னா, அந்த காடியே எடுத்துட்டு போயிட்டாங்க.
1: காக்கி காடியோட சாவி,
0: அது எப்படி அவங்களுக்கு, டொயோட்டா வண்டி காடியை உடைத்து அங்கதான் கிக் ஸ்டார்ட் பண்ண முடியல, அவங்கதான் அந்த வழி இருக்கு
1: அந்த கம்பிகள்
0: அதை வைத்து ஏதோ வயரிங் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இங்கடா வாகனத்தை காணும்னு போய் சிசிடிவில பாக்கும்போது அந்த கேமரால காட்டுது வண்டி போறது.
1: சிங்கப்பூர்ல இந்த மாதிரி நடக்கிறது அபூர்வமான ஒண்ணு. இந்த மாதிரி நடந்தா கூட பிடிபட்டுருவாங்க, இந்த களவாணி பசங்க கண்டிப்பா பிடிபட்டுருவாங்க. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா அங்க நடக்கும் போது, ஏன்னா பிரேசில்னு சொல்லும் போது காதர் அது ரொம்ப பெரிய ஒரு நாடு, எங்க போய் இவங்களை கண்டுபிடிக்கிறது. அதே நேரத்துல அவங்க சேமித்த காசு, அவங்க சேமித்த பணம் மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குமா? ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு இந்த டபாட்டா அவங்களுடைய நிலைமைய பார்க்கும் போது, படிக்கும் போது. அதனால எப்போதுமே சிங்கப்பூர்ல ரொம்ப சூடா இருக்கு, சிங்கப்பூர்ல இது இல்ல அது இல்லைன்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த வளங்களையும் பாதுகாப்பையும் நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதற்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க.
0: டபாட்டா வந்து எப்போதுமே காணொலிக்கு செய்வாங்களே கேமரா வைத்து, நீங்களும் அப்பப்ப டிரைவ் பண்ணும்போது கேமரா வச்சுட்டு டிரைவ் பண்றீங்க.
1: நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், அதனால நான் சேஃப் தான்ப்பா.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது
1: வவ்வால் டால்பின்
0: நீர் மூழ்கி
1: கப்பல்.
0: நீர் ஒருத்தவங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க, கேப்போம் வாங்க.
2: வவ்வால் டால்பின் நீர்மூழ்கி கப்பல் இது மூணுமே வந்து எக்கோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து அதான் ஒளி அலைகள் இதை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்டை வந்து தேடுறதுக்கு வந்து பயன்படுத்துது. அப்புறம் இது வந்து இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு வெளிச்சம் இல்லாம இடம் இருக்கு அப்படின்னாலும் இந்த எக்கோ வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுதுங்க.
0: சூப்பர் பவர் உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தான் காதர். ஒலி எதிர் ஒலி அப்படின்னு சொல்லும் போது மூன்றுமே ஒரு வகையில ஒலியை பயன்படுத்தி அருகில என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்கார பசங்கன்னு இவங்களை நம்ம சொல்லலாம். இப்ப வவ்வாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதால இருட்டுல பார்க்க முடியாது. ஆனா வவ்வால் இருட்டுல பறக்கும் போது நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒலியை வவ்வாலால கேட்க முடியும். அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிரும் எங்க ஆபத்து இருக்கு எங்க சாப்பாடு இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிரும். அதே நேரத்துல இப்ப நீங்க டால்பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளிக் கிளிக் கிளிக் அந்த சிறிய ஒலிகள் இருக்குது இல்லையா, அது அது வெளியிடுமா? சில பாட்டில் நோஸ் டால்பின்கள் இறைய தேடி போகும் போது ஒரு வினாடிக்கு 1000 கிளிக்ஸ் வரை வெளியிட முடியும்.
1: ஆமா,
0: அதனால அதுக்கு தெரிஞ்சிடும் எங்க இருக்கு அப்படின்னு.
1: இத ஃபைண்டிங் டோரிங்கிற 3D அனிமேஷன் படம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா டால்பின் இருக்கும்
0: ஒரு பிங் ஒலியை இந்த நீர்மூழ்கி கப்பல் அனுப்பும். அந்த ஒலி வேறு பொருள் மோதி திரும்ப எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கறத வச்சு அந்த பொருள் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? பேசிவ் சோனா அப்படின்னு சொல்லும் போது நீர்மூழ்கி கப்பல் எந்த ஒலியையும் அனுப்பாதான், அது அமைதியா சுற்றி உள்ள ஒலிகளை மட்டும் கேட்கும். வேறு கப்பல்களின் இயந்திர ஒலி ப்ரொபெல்லர் ஒலி போன்றவற்றை வச்சு அவை எங்கே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள உதவும்.
1: இயற்கையை பார்த்து தான் மனிதன் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம்.
0: அதை சொல்லுங்க.
1: நீர்மூழ்கி கப்பலுக்கு ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லர் ஸ்விஃப்ட், பிராட் பிட், முகமது ரஃபி இவங்க மூணு பேருக்கு என்ன தொடர்பு?
0: முகமது ரஃபி நம்ம பாடகர் முகமது ரஃபியா
1: நம்ம ஒலி.
0: ஓ ஓ
1: டெய்லர் ஸ்விஃப்ட், பிராட் பிட், முகமது ரஃபி
0: எனக்கு சத்தியமா தெரியல. நீர்களே உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பகிர்ந்து கொள்ளுங்க.

0: வவ்வால் டால்பின் நீர் மூழ்கி கப்பல், இதற்கு நீங்க தொடர்பு சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லிரலாம். ஆனா சற்று முன்பு பிரேட் பிட், டேலர் ஸ்விஃப்ட், முகமது ரஃபி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புனு கேட்டீங்க. முடி நிறமோ
1: இளமையான வயது சொல்லலாம், ஒரே குறை ஒரே வயது சொல்லலாம்.
0: தெரியலப்பா, நீங்களே சொல்லிருக்கப்பா.
1: மூவருக்குமே சாயா சுட சுட சாயா குடிக்க பிடிக்கும்.
0: யாரு பிரட் பீட் உங்ககிட்ட வந்து சொன்னாரா
1: இல்ல? உள்ளப்பா
0: டேலர் ஸ்விஃப்ட் சொன்னாங்களா?
1: டேலர் ஸ்விஃப்ட், பிரட் பீட், ஓப்ரா வின்ஃப்ரீன் பல பிரபலங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சாயா பிடிக்கும், டீ பிடிக்கும்.
0: இரு எனக்கு பாக்குற
1: பாத்து கீபோர்ட்.
0: காதர் அந்த மூளையை காட்டுங்க, அந்த மூளையை காட்டுங்க. இது ஒரு மியூசியம்ல தான் நம்ம வைக்கணும்ப்பா.
1: சாயா சாயா சாயா எல்லாம் சாயா பாட வச்சு இதை வித்தோம்னா
0: அவ்வளவுதான்
1: இச்சிக்கும்.

0: asking you without touching you.
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: குட் மார்னிங் ஹனுமான் காதர். கேட்டதுக்கான பதில் வந்துட்டு நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
1: ஹாய் ஹலிமா மற்றும் காதர், உங்கள் இருவருக்கும் காலை வணக்கம். நேஷனல் கேலரி சிங்கப்பூர்.
2: காலை வணக்கம் ஹலிமா காதர்.
3: என்னென்னமோ
4: சொல்ல விடதான் இருந்துச்சு. அவங்க முதல்ல கட்டப்பட கட்டடம் சிட்டி ஹால் தான். 1929 இது கட்டி முடிக்கப்பட்டது. சிங்கப்பூரின் பல முக்கிய நிகழ்வுகள் இங்கதான் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல முக்கியமா நம்முடைய தேசிய தினம் காதர்.
3: ஆமா, தேசிய தினம் அணிவகுப்பு 1966 அங்க நடைபெற்றது. அது முக்கியமா அந்த இடத்துல வந்து மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. இப்போ பார்க்கலாம், நிறைய காணொலிகள் அங்க இருக்கும்.
4: ஆமா ஆமா, இரண்டு வரலாற்று கட்டடங்களும் புதுப்பிக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு 2015 நேஷனல் கேலரி சிங்கப்பூர் திறக்கப்பட்டது. இந்த இரண்டு பழைய கட்டடங்களையும் இடிக்காம ஒன்றாக இணைத்து புதிய வாழ்க்கை கொடுக்கலாமே நினைச்சுதான் அவங்க இதை பண்ணிருக்காங்களா. நிறைய வரலாற்று சிறப்புமிக்க தருணங்கள் காட்சிகளை நீங்க அங்க போய் பார்க்கலாங்க.
3: நேஷனல் கேலரி உங்களுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க நிறைய அருங்காட்சியகம் நிறைய.
4: ஆமா ஆமா,
3: தி சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நான் போயிருந்தேன். குற்றவாளிகளை கொண்டு வருவாங்க, எப்படி வந்து இருக்கைகள் இருந்தன, அதெல்லாம் போய் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கட்டணம் செலுத்தினேன், அதை போய் பார்த்துட்டு அந்த காலத்துல இங்கதான் குற்றவாளிகள் இருந்தாங்களா
4: பாத்தீங்களா.
3: அதுவும் நான் ரகசிய பாதைகளாம் இருக்கலிமா உங்களுக்கு.
4: ஆமா, அந்த காலத்துல இந்த சுரங்க பாதை ரகசிய பாதைகள் நிறையவே இருந்திருக்கு. அதை எல்லாமே இப்ப வச்சிருந்தாங்கன்னா போய் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் போதுதான் ஒரு காலத்துல சிங்கப்பூர் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். வரலாற்றை புரட்டி நம்மளால பார்க்க முடியும், அதை பாராட்ட முடியும், அதை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கொள்ளவும் முடியும். இன்றைக்கு பல நேர்கள் நீங்க நேஷனல் கேலரி சிங்கப்பூர்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

மெட்ரோ சேனல் முன்ன பார முன்ன பார கேபிள் டிவி பின்ன பார பின்ன பார பெப்சி கோலா பொண்ணு பார பொண்ணு பார மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு.

பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: மாற்றுவோம்.
1: கும்டி தம்டி கும்டி தம்டி.
0: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
3: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
0: உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
1: டீ கடைக்கு போவோமா?
3: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
1: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன? ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
0: வணக்கம் நேயர்களே.
5: சொர்க்கம் என்பது நமக்கு.
0: இன்று செப்டம்பர் 4ஆம் தேதி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். மாணவர்களை வழிநடத்துவதிலும் சிந்தனைகளை தெளிவுபடுத்துவதிலும் நற்பண்புகளை கற்பதிலும் ஆசிரியர்கள் நீங்கள் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல வேண்டிய தருணம் இது. நம்ம ஆசிரியர்களை கொண்டாடும் வகையில 5 மணிக்கு மேல நேயர்கள் நீங்க உங்க ஆசிரியர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள போறீங்க. 6 மணிக்கு மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய பாடல்களுக்கான சிறந்த 10 பாடல்கள் தொகுப்பு உங்களுக்காக வானொலியில நேரடியாகவும் டிக்டாக் வாயிலாகவும் இது இடம்பெற போகிறது. உங்களுக்கு பிடித்த பாடல்களுக்கு நீங்க வாக்களிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லையா? இப்போதே ஒலி IG ஸ்டோரிக்கு சென்று புதிய பாடல்களுக்கான அந்த பட்டியலை பாருங்க. எந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு வாக்களிங்க. 5 மணி வரைக்கும் தான் இந்த நேர அவகாசம் இருக்கின்றது. இப்ப வாங்க, என்னை பிரமிக்க வைத்த ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். சமீபத்துல உலக அழகிக்கான போட்டி இடம்பெற்றது. அது நடைபெற்றுதான் கொண்டிருக்கிறது. அந்த போட்டியில அழகிகள் பல பேரும் அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி அழகான ஆடைகளை வடிவமைச்சு அவங்க அணிஞ்சிட்டு வந்தாங்க. அதுல மிஸ் உகாண்டா அவங்களுடைய ஆடை வந்து பல பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ஆடைகள்ல இருக்கிற வண்ணங்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு அடுக்குகளும் ஒவ்வொரு விதமான வண்ணத்தை அது குறிக்குது. மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு அப்படின்னு அந்த அடுக்குகள் ஒவ்வொன்றும் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பைய குறிக்குது, பிரதிபலிக்குது அப்படின்னு மிஸ் உகாண்டா சொல்லியிருந்தாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு சிசேரியன் சிகிச்சையை அவங்க மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த சிசேரியன் வயிற்று பகுதியை வெட்டும் போது 7 அடுக்குகள் வரும் இல்லையா. ஒன்று நம்மளுடைய தோல், கொழுப்பு சத்து, அப்புறம் ஃபேஷியா, ரெக்டஸ், மசில்ஸ் அப்படின்னு தசைகள், இந்த மாதிரி பலவிதமான அடுக்குகள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் ஒவ்வொன்றும், அந்த ஆடையில இருக்கக்கூடிய அந்த அடுக்குகள் ஒவ்வொன்றையும் ஒரு விதமான வண்ணத்தை அது வந்து குறிக்குது. அது அணிஞ்சிட்டு வந்த பிறகு மக்கள் பிரமிச்சு போயிட்டாங்க. அழகி மிஸ் உகாண்டா அவங்க இந்த ஆடை அணிஞ்சதால அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. இந்த ஆடை வந்து லேயர்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றதையும் வாழ்க்கையின் தொடக்கத்தை அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமான ஒரு செய்தியோட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்ம ஆசிரியர்களை நம்ம கொண்டாடவிருக்கிறோம். நல்ல நல்ல பாடல்கள் தொகுப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதனால நேரம் கடத்தாம வாங்க டீ கடை ஆரம்பிச்சிடலாமா? எங்க நம்ம ஆசிரியர்கள் எங்க இருக்கீங்க? வகுப்புக்கு வந்துட்டீங்களா?
6: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வணக்கம் அங்கிள் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எங்க இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? சரி, உங்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களையும். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே. சரி, கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன்.
1: வயதான நேரத்துல இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும் போது உங்களுக்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். இந்த வலைப்பதிவை கேட்க இப்போதே மீ லிசன் பாட்காஸ்டுக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவு இப்போது உங்களுக்காக மீ லிசன் பாட்காஸ்ட்.
2: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. தினம் தினம் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுடைய அலாரம் இப்படி அடிக்குதா? சில பேருடைய அலாரம் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்க கேட்கறதுக்கு. சரி, அலாரம் அடிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? டக் அப்படின்னு நம்ம அலாரத்தை நிறுத்தி விடுறோம். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமே, அப்புறம் 20 நிமிடங்களுக்கு தூங்கலாமே, 30 நிமிடங்களுக்கு தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தடிச்சுதான் நம்ம எழுந்திருக்கிறோம் சில நேரத்துல, இல்லையா? அந்த மாதிரி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது? உடனே உங்களோட உடல், ஆஹா, 8 மணி நேரம் நம்ம தூங்கின மாதிரி இல்லையப்பா, ஜாம்பி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்தை தூங்கி முடிச்சிட்டீங்க. அந்த அலாரத்தை நீங்க தட்டி விட்டு கூடுதலாக இன்னொரு 30 நிமிடங்களுக்கு நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது புதியதொரு தூக்கத்துக்கான ஒரு சைக்கிள் சுழற்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதை நீங்க முடிக்காம எழுந்திருக்கும் போதுதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய உடல்ல ஒரு விதமான ரசாயனங்கள் சேர்கின்றன. இந்த ரசாயனங்கள்னாலதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அது உங்களுடைய உடல்ல விட்டு போகிறதுக்கு 4 மணி நேரங்கள் உங்களுடைய உற்சாகம், சக்தி, இவை எல்லாமே உச்ச கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க.

எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலி.

0: கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நித்யா என்னோடு. ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் இதை எப்படி நான் பயன்படுத்தணும்னு தெரியல நித்யா. இந்த வருஷம் கடைசிக்குள்ள பயன்படுத்தணுமே என்ன செய்யறது அப்படின்னு திண்டாடுபவர்களுக்கு அடுத்து வரும் செய்தி. எஸ்ஜி ஆக்டிவ் கிரெடிட்ஸ் சில பேருக்கு 100 வழி இருக்கலாம், சில பேருக்கு 200 வழி இருக்கலாம். அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பொறுத்து அந்த பணத்தொகையை நீங்க பயன்படுத்தி, கிரெடிட்ஸ் பயன்படுத்தி ஒரு நீச்சல் குளத்துக்கு போகும் போதோ அல்லது நீங்க உடற்பயிற்சி கூடத்திற்கு போகும் போதோ, அதுவும் குறிப்பாக சில உடற்பயிற்சி கூடத்துல ஆக்டிவ் எஸ்ஜி ஜிம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி கூடங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் நீங்க பயன்படுத்தலாங்க. நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மட்டும் இல்லாம நீங்க பூப்பந்து, கூடைப்பந்து, வாலிபால், கார்பந்து இதெல்லாம் விளையாடணும், விளையாட்டு தடங்கள்ல நீங்க புக் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சில பேரு பூகி பவுன்ஸ், அக்வா டபாட்டா, பலவிதமான நடன பயிற்சிகள், அப்புறம் இன்லைன் ஸ்கேட்டிங், சரக்கு விளையாட்டு, யோகா, ஸ்ட்ராங்கர் அட் 40 காம் இப்படி போன்ற உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ப உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்துவதற்கான பலவிதமான நிகழ்ச்சிகள் பயிற்சிகளுக்கு செல்ல இந்த ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் நீங்க பயன்படுத்தலாங்க. இந்த வருடம் டிசம்பர் 31st உங்களுடைய ஆக்டிவ் எஸ்ஜி கிரெடிட்ஸ் காலாவதி ஆயிடும். அதனால இந்த வருஷத்துக்குள்ள அதை பயன்படுத்த தவறாதீங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோம்
2: சுட சுட விருந்து
0: தீய போடப்பா
2: போற்றுவோம்
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி
1: அப்படி பாடக்கூடாது சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க
0: டீ கடைக்கு போமா
1: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ
0: கடை
2: கேட்க தவறாதீங்க
3: என்ன
4: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்
1: உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, என்னென்ன நாட்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுல முதலாவதா நேஷனல் வைல்ட் லைஃப் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நம்மளுடைய பூமியில எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கு, விதவிதமான உயிரினங்கள், விலங்குகள் இருக்கு. அத்தனையுமே நம்ம பாதுகாக்கணும், எதுவுமே வந்து எக்ஸ்டிங் ஆகக்கூடாது, அதாவது அழிந்து போகக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்த்தும் ஒரு தினம் என்று. ஏன்னா இந்த விலங்குகள் எல்லாமே உயிரினங்கள் தானே. இந்த எல்லா உயிரினங்களும் நம்மளுடைய பூமியில ஏதாச்சும் ஒரு பங்கு வகிக்குது. ஏதாச்சும் ஒண்ணு இல்லாட்டி கூட நம்ம பூமி கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவும் வரலாறு பூர்வமாகவும் நமக்கு தெரிய வர ஒரு ஒன்றுதான். ஆக ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும், பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும் ஒரு தினம் என்று. அடுத்ததாக இன்றைக்கு இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ டே அனுசரிக்கப்படுது. எனக்கு ஞாபகம் இருக்கு, இது ஒரு தற்காப்பு கலை. டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை கொரியாவில் இது ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு எப்போ தெரியுமா இது ரொம்ப ஞாபகம் இருக்கு, அதாவது அன்னியன் திரைப்படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. அந்த ஒரு சீன் இருக்கலாம், அதாவது 5 பேர் வந்து விக்ரம அடிக்க பார்ப்பாங்க, அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் 1-2 வகுப்புக்கு நான் போன ஞாபகம் இருக்கு. ஏன்னா என்னுடைய அண்ணன் வந்து அதை கற்றுக்கிட்டாரு, அவரோட சேர்ந்து போன ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு நானா சுயமாக அதை பின்தொடரல. இருந்தாலுமே சின்ன வயசுல நான் போனப்ப எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த போன வகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்கு. சிங்கப்பூர்ல இது ரொம்ப பிரபலமான ஒன்று. தற்காப்பு அப்படின்னு சொன்னாலே பலரும் டேக்வாண்டோ தான் அவங்க போவாங்க, டேக்வாண்டோ வகுப்புக்கு தான் அவங்க போவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமூக சூழல்ல இந்த டேக்வாண்டோ வகுப்புகள் ரொம்ப பிரபலமான ஒன்று. இப்ப வரைக்கும் இருக்கா எனக்கு தெரியல, ஆனா பல இடங்களை நான் பார்த்திருக்கேன். அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்க போக ஆரம்பிப்பாங்க, அந்த பிளாக் பெல்ட் கிடைக்கிற வரைக்கும் விடாம உழைத்து வகுப்புக்கு போய் அவங்க வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இன்றைக்கு நேஷனல் மேக்கடேமியா நட் டே அனுசரிக்கப்படுது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நட்ஸ்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடலை வகைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இந்த மேக்கடேமியா நட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கடலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முந்திரி, பாதாம் அதோட சேர்த்து இந்த மேக்கடேமியா ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கடலை வகை. இறுதியாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள் இது, நேஷனல் ஈட் அண்ட் எக்ஸ்ட்ரா டிசர்ட் டே. டிசர்ட்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் டூத் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு உணவு சாப்பிடும் போது, அதாவது லஞ்ச் டின்னர் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது, அதுக்கு பிறகு ஏதாச்சும் இனிப்பா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு நாக்கு தேடும், ஏதாச்சும் இனிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எக்ஸ்ட்ரா டிசர்ட்டை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றேன். இன்றைக்கு அதுக்கான ஒரு நாள் இன்று. கூடுதலான ஒரு டிசர்ட் சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான நாள் இன்று. பயப்படாம சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா சாப்பிடுங்க.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
2: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம்
0: சிலம்பரசன் நடிக்கும் அரசன்.

சரி, இந்த திரைப்படத்தை பற்றி இப்போதான் அண்மையில் நம்ம சிம்பு வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரந்தர் மாதிரி, அதாவது பாலிவுட் உலகத்தில் துரந்தர் எப்படி இருந்துச்சோ உலகத்தில், அதே மாதிரி தான் அரசனும் இருக்க போகுது. பேன் இந்தியா அளவில் அவங்க வந்து இதை செய்ய போகிறாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்க போது, வித்தியாசமான திரைப்படமாக இருக்க போது, அதற்காக பாடுபட்டு நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சும்மா ஒரு சின்ன திரைப்படம் மட்டும் கிடையாது, இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய பயணமே இருக்குது. அதாவது நான் பல வயதில் நான் வந்து தோற்றம் அளிப்பேன், அதாவது சின்ன வயசில் தோற்றம் அளிப்பேன், கொஞ்சம் வயசான பிறகு ஒரு தோற்றத்தில் இருப்பேன். ஆக மொத்தம் 6 கெட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 விதமாக அவர் தோற்றம் அளிச்சிருக்காரு. அதனால் பல கதாபாத்திரங்கள் இருக்குது, பல வேலைப்பாடுகள் இருக்குது. கடினமாக நம்ம உழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு திரைப்படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, பொங்கலுக்கு இந்த திரைப்படம் வர வேண்டியது. பார்க்க போனால் பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் என்ன சொல்லியிருக்கேன்னா, கவலைப்படாதீங்க, பொங்கலுக்கு வந்தால் தரம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். ஆக இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு நல்ல தரமான ஒரு திரைப்படத்தை நம்ம கண்டிப்பாக வழங்குவோம் அப்படின்னு எஸ்டிஆர் சிலம்பரசன் சொல்லியிருக்காரு.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் கொண்டாட்டம்.
0: இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம். சற்று முன்பாக நம்ம மேடம் ரஹானா கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் வகுப்பு அதுல வந்த ஞாபகங்களா எனக்கு இருந்துச்சு. தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்போதுமே அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு இன்றியமையாத ஒரு அங்கம் அவங்க. ஏன்னா நமக்கு வந்து மரியாதை கத்துக் கொடுப்பாங்க. மொழி மட்டும் கிடையாது, மொழியிலேயே, அதாவது தமிழ் மொழியிலேயே நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், இது மாதிரி பல பரிமாணங்களையும் நமக்கு வந்து கத்துக் கொடுப்பாங்க. ஆசிரியரும் தாண்டி ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில. அதனாலவோ என்னவோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடோட நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. அதாவது நம்ம எதாச்சும் தப்பு பண்ணும்போது உடனே நம்மளை திருத்துவாங்க ஆசிரியர்கள். அப்படின்னாலே அவங்க செய்வாங்க தான், ஆனா தமிழ் ஆசிரியர்கள் ஏதோ தெரியல, ஏதோ நம்மளோட பெற்றோர் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு நண்பர் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஆக அவங்க நமக்கு கத்துக் கொடுக்கும்போது அது வேற விதமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே பல விதத்துல பல விஷயங்களை எனக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. இதை நான் பல தருணங்களை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நான் தொடக்க பள்ளியில இருக்கும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு ஓ பாடணும், நல்லபடியா தமிழ்ல பேசணும், பல போட்டிகளுக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி போட்டு அந்த விதை தான் இப்ப வந்து கொஞ்சம் ஒரு செடியா முளைச்சிருக்கு, ஒரு மரமா முளைச்சிருக்கு. இந்த வந்து நான் முழு நேரமாக செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆசிரியர் வந்து ஏதோ ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. சரி, தமிழை சிறை செய்கிறதுக்கு எப்படி நமக்கு வந்து ஊக்குவிக்கிறது, எப்படி வந்து நம்ம சிறப்பாக செய்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து சரி நம்ம வாழ்க்கையில், சரி தமிழ் ஒரு பக்கம் இருக்க, வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு மனிதராக இருக்கணும், மனிதராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்துவாங்க. இப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்களை கொண்டாடும் ஒரு தினம் என்று எல்லாரையுமே நான் நினைவு கூறேன். எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன்.

புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது நேர்களே. மீரகாப் ஒலி 9:06 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது இ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசையில் எந்தரோ மகானுபாவலு. ராகம் ஸ்ரீ, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கும் நாட்டை ராகத்தில் மகா

0: மீரகாப் ஒலி 968 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது என் விஜய் சிவா அவர்கள் பாடியிருக்கும் திருப்பரங்குன்ற வேளா. ராகம் ஹிந்தோளம், தாளம் ஆதி. இந்த பாடலை இயற்றியவர் பாபநாசம் சிவன்.
1: திருப்பரங்குன்ற வேளா.

நிகழ்ச்சியில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கறவரும் அக்கறையில நெஞ்ச அவன
0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
2: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய பூரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கிறாரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சியை சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.

0: காலை மணி 7, மீடியகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் மோசமடைகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 3 வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டிவிட்டது. மத்திய வட்டாரம் ஆக மோசம், அங்கு தரக்குறியீடு 120 புள்ளி. நேற்று காலை வரை 100 புள்ளிக்கு குறைவாக இருந்த கிழக்கு மேற்கு வட்டாரங்கள் இன்று 100 தாண்டிவிட்டன. கிழக்கில் 102, மேற்கில் 103, வடக்கில் 86, தெற்கில் 88. தரக்குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படுகிறது. அப்போது வெளிப்புற நடவடிக்கைகளை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு ஆலோசனை தருகிறது. இதற்கு முன் புகைமூட்டம் மோசமாக இருந்தது 2023 அக்டோபர் மாதம். இந்தோனேசியாவின் புதிய தலைநகர் நுசாந்தாராவை காட்டுத்தீ நெருங்க தொடங்கியிருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். செயற்கை மழைக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஜூலையில் வறண்ட பருவம் தொடங்கியது முதல் சுமத்ரா கலிமந்தான் தீவுகளில் காட்டுத்தீ எரிகிறது. ஜூலையில் மட்டும் 90,000 ஹெக்டர் நிலம் தீக்கிரையானது. கிழக்கு கலிமந்தானை இதுவரை தீ தொடவில்லை. ஆனால் இப்போது நுசாந்தாராவுக்கு பக்கத்தில் அது போய்விட்டது. தீயை தடுத்து புகையை அடக்க இந்தோனேசியா போராடுகிறது. இப்போதைக்கு ஜகர்த்தா தொடர்ந்து தலைநகரமாக இருந்தாலும் 2028 நுசாந்தாராவை புதிய அரசியல் தலைநகராக அறிவிக்க இந்தோனேசியா திட்டமிடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் சோங் உலகம் மேலும் பாதுகாப்பற்ற, போட்டியும் பிளவும் அதிகமாகிவிட்ட இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். உலகத்தை கணிப்பது மேலும் சிரமமாகிவிட்டது என்று அவர் சொன்னார். பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவின் 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் இரவு விருந்து நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். இதற்கு முன் உலகை கணிப்பது இவ்வளவு சிரமமாக இருந்ததில்லை. இப்போது உறவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றார் அவர். பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு இடையிலான கோடுகள் மங்கி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலக மாற்றங்களை அரசாங்கம் புரிந்து கொள்ள பாதுகாப்பு உளவுத்துறை பிரிவு உதவ வேண்டும் என்றார் அவர். நிகழ்ச்சியில் முன்னைய இன்றைய அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டனர். மூத்த அமைச்சர் கா சண்முகம், தற்காப்பு அமைச்சர் சான்சன் சிங் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நேபாளத்தை பெருவெள்ளம் தாக்கிய 10 நாளுக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களை மீட்க முடியும் என்ற புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. 2 பேர் நேற்று மீட்கப்பட்டனர். 9 நாளாய் நீர்மின் நிலைய சுரங்கத்தில் சிக்கியிருந்த 30 வயது சஞ்சய் ஷா, 45 வயது கபீர் மகாஜன் இருவரும் சுரங்கத்தில் 40 மீட்டர் ஆழத்தில் இருந்தனர். அவர்களை காப்பாற்றிய பிறகு உயிரோடு இருப்பவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது. நேபாளத்தில் சுமார் 900 ஊழியர்களை காணவில்லை. அவர்களில் சுமார் 500 பேர் சுரங்கங்களில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. நேபாள பெருவெள்ளம் பேரிடரில் மாண்டவர் எண்ணிக்கை 1300 கடந்திருக்கிறது. மேலும் 5500 பேரை காணவில்லை. அவர்களில் 800 பேர் 34 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர். உலக அளவில் உணவு விலை 4 ஆண்டில் ஆக அதிக உயர்வை எட்டியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 2022 பிற்பகுதிக்கு பிறகு கடந்த மாதம் உணவு விலை உச்சத்தை தொட்டதாக உலக அமைப்பு சொல்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உணவு வேளாண்மை அமைப்பு விவரம் தந்தது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்பமும் வறட்சியும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணங்கள் என்கிறது அமைப்பு. எல்னினோவின் சீற்றம் கவலை தருகிறது. உக்ரைன் ஈரான் போர்களும் வர்த்தகத்தை குலைக்கின்றன. உணவு விநியோகம் தடுமாறுகிறது. தானிய விலை 3 ஆண்டில் இல்லாத உயரத்தில் இருக்கிறது. சர்க்கரையும் வானத்தை பார்க்கிறது. இவ்வாண்டு தானிய உற்பத்தி குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சுமார் 3.5 மில்லியன் டன் தானிய உற்பத்தி குறையும் என்பது புதிய கணிப்பு. உக்ரைனின் உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருக்கிறது. ஆளில்லா வானூர்தி தாக்கியதாக உக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி சொன்னார். உச்ச பாதுகாப்பு கொண்ட உளவுத்துறை தலைமையகத்தை ரஷ்யா தாக்கியிருப்பது இதுவே முதல் முறை. 12 பேர் படுகாயமுற்றதாக கீவ் மேயர் விட்டாலி கிளிஸ்டோவ் தெரிவித்தார். கீவ் நகரம் உச்ச பாதுகாப்பு கொண்டது. அங்கு அரசாங்க கட்டடங்கள் தாக்கப்படுவது மிகவும் அரிது. உளவுத்துறை தலைமையகம் தாக்கப்பட்டது போரில் புதிய நிலைமை என்றும் உரிய பதிலடி உண்டு என்றும் உக்ரைன் சொல்கிறது. சிங்கப்பூரில் இளையர்களுக்காக இளையர்களை நடத்தும் நிகழ்ச்சிகளோடு இன்று தொடங்குகிறது தமிழ் இளையர் விழா. வளர்த்தமிழ் இயக்கம் 6வது முறையாக ஏற்பாடு செய்கிறது. கருப்பொருள் ஈடுபாடு, புதிய அமைப்புகள் கைகோர்க்கின்றன. வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் நசீர் கனி.
1: 2021 தொடங்கப்பட்ட தமிழ் இளையர் விழா சிறந்த முறையில் நடைபெறவிருக்கின்றது. இளையர்கள் இளையர்களுக்கான நிகழ்ச்சிகளை படைக்க இருக்கின்றார்கள். மொத்தம் 11 நிகழ்ச்சிகள். இந்த கூட்டு முயற்சி பல புதிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்த இருக்கின்றோம். குறிப்பாக AI என்ற செயற்கை நுண்ணறிவு, அனிமேஷன், மின்னிலக்க தொழில்நுட்பங்களை சார்ந்த நிகழ்ச்சிகளை இளையர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு படைக்க இருக்கின்றார்கள்.
0: இன்று தொடங்கும் விழா வரும் 13ஆம் தேதி நிறைவடையும். கார்பந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக். இன்று அதிகாலை லிவர்பூல் இப்ஸ்விச் அணிகள் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் லிவர்பூல் வென்றது. ஆட்டத்தின் ஆரம்பத்தில் 6வது 9வது நிமிடத்தில் அலெக்சாண்டர் இசாக் போட்ட கோல்கள் வெற்றியை உறுதி செய்தன. இந்த பருவத்தில் லிவர்பூல் அணியின் முதல் வெற்றி இது. இதற்கு முன் நியூ காசல், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆகிய அணிகளுடன் லிவர்பூல் சமநிலை கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

இருப்பது மீடியா கால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். செப்டம்பர் 5 சனிக்கிழமை இவ்வருடத்தின் 248th நாள். ஆண்டு நிறைவு பெற 117 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 19th திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் அல்வல் மாதம் பிறை 22

0: ஆகிவிட்டது உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டு நான் ரவி ஜி. பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட
1: புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா அந்த மண்ணமாக
0: இடம்பெற போகுது. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு கலவையா பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. இதுக்கிடையில சுவாரஸ்யமான தகவல்களோ ஏன் கைவசம் இருக்கு வானொலி பக்கமா இருங்க. இந்த வார இறுதி ஓஹோன்னு இருக்க போகுதுங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. மெரினா கோஸ்டல் எக்ஸ்பிரஸ்வே MCE குறிப்பாக AYE நோக்கி செல்லும் வழியில் அங்கே சென்ட்ரல் பொலிவார்ட் பகுதிக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

0: சாயா பியங்கருடைய சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. சாயா பியங்கர் ஸ்ருதி ஹாசன் கொண்டு வந்த இந்த பாடல் பவளமல்லி. அதுக்கு முன்னால கருப்பு படத்துலேருந்து பாட்டு வந்துச்சு, கானா முத்து கூட சேர்ந்து அந்த பாடலை அவர் வழங்கியிருந்தாரு. ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை அவங்களுக்காக விறுவிறுப்பா அவங்களை உற்சாகப்படுத்த காத்துட்டு இருக்கு 8 மணி வரைக்கும். இதுக்கு இடையில இபிஎல் ஆட்டங்கள், இதை பத்தி பேசாம ரவிஜியால இருக்க முடியுமா சொல்லுங்க. அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தின் இறுதி முடிவு, இஸ்விச் டவுன் 0 லிவர்பூல் 2.
1: Rattled in nicely for Isak.
0: 6th நிமிடத்தில் அலெக்சாண்டர் இசாக் முதல் கோல புகுத்திருந்தாரு. அதனை அடுத்து
1: Gakpo. Another searching ball for Isak. The goalkeeper came out and is caught out.
0: மீண்டும் 9th நிமிடத்தில் இசாக் கோல் அடித்திருந்தாரு. ஆக இறுதி நிலவரம் ஈஸ்ட்விச் டவுன் 0 லிவர்பூல் 2. லிவர்பூலின் முதல் வெற்றியா இது வந்திருக்கு இந்த தவணையை பொறுத்தவரை. ஆக இபிஎல் ஆட்டங்களை பொறுத்தவரை இன்று இரவு 7:30 நியூ காசல் பார்ன்மத்தை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டம் செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல நடைபெறும். அதனையடுத்து ராத்திரி 10 மணிக்கு பல ஆட்டங்கள் இருக்கு. பிராண்ட்ஃபர்ட் சண்டர்லண்ட் சந்திக்கிறாங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஸ்பர்ஸை மோதுறாங்க, மான்செஸ்டர் சிட்டி கவென்ட்ரி சிட்டியை சந்திக்கும் ஆட்டம் இடம்பெறும், ஃபுலம் கிறிஸ்டல் பேலஸ் லண்டன் டாபி அங்க ஒண்ணு காத்துக்கிட்டே இருக்குது 10 மணிக்கு. அதே நேரத்துல 10 மணிக்கு நடக்க போற இன்னொரு ஆட்டம் தான் பிரைட்டன் லீட்ஸ் யுனைடெட் பொருதும் ஆட்டம். 12:30 ராத்திரி ஹவ் ஆஸ்டன் வில்லாவை சந்திக்கிறாங்க. நாளைய பொறுத்தவரை எவர்டன் மான்செஸ்டர் யுனைடெட் மோதுறாங்க 9:30 அந்த ஆட்டம் இடம்பெறும். அதுக்கப்புறம் 11:30 முக்கியமான லண்டன் டாபி ஒன்று காத்துக்கிட்டே இருக்குது. ஆர்சனல் செல்சியை மோத போறாங்க. எமிரேட்ஸ் விளையாட்டு அரங்கத்தில் நடக்க போற ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஆட்டமா அது கருதப்படுது. ஏன் தெரியுமா, இந்த தவணையை பொறுத்தவரை நல்ல அட்டாக்கிங் அணி அப்படின்னு சொன்னா அது செல்சி. அதே நேரத்தில் இதுவரைக்கும் கோல் விடாத ஒரே ஒரு கிளப், அதாவது குழு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சனல் ஹால் 2 குழு இருக்காங்க. ஆனால் ஆர்சனலுடைய டிஃபென்ஸ் எல்லாம் அபாரமாக இருக்குது அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஆக நல்ல டிஃபென்ஸ் நல்ல அட்டாக் ரெண்டும் மோத போகுது. இதில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறதான் கேள்வி. உங்கள் மனசில் என்ன இருக்குது? பல செல்சி ரசிகர்கள்லாம் வானொலி பக்கமாக இருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு ஆர்சனல் விசிறி, கண்டிப்பாக நான் ஆர்சனல்னு சொல்வேங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆனால் உங்கள் கருத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் யுனைடெட் லிவர்பூல் சிட்டி இப்படி பல அணிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற ரசிகராக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக என் கூட பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் 9678896868. நேரம் இப்பொழுது 7:23.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்துள்ளது SLE CTE செல்லும் வழியில் ஊற்றன் 72 அந்த பகுதிக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: நோயை உயர்ந்த போதிலும் பிவாயி மற்றும் டெஞ்ச வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டெஞ்ச வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சிறைகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சிறைகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி அல்லது டெஞ்ச காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

இது ஒரு சிறப்பான வார இறுதி. இது உங்க ஒலி ஊதுற அறியீட்டு. அட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை. வார இறுதி ஒலியில் உள்ள

0: ஏஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டுங்க. ஐ படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, நிகிதா காந்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னால இயந்திரன் பட பாடல ஏஆர் ரஹ்மான் கேஷன் கிரீசி சேர்ந்து பாடிருந்தாங்க உங்களுக்காக. அடுத்து ரஹ்மானோட இசையில இந்த பாடலையும் கேட்க போறீங்க. அந்த பாடல் வரப்போகுது. 7:39 ஆகிவிட்டது. இன்று தொடங்குது சிங்கப்பூர்ல தமிழ் இளையர் விழா. இது ஆங்கிலத்தில் தமிழ் யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல தமிழர்கள், குறிப்பாக இளையர்கள், நல்லா தமிழில் உரையாடணும், அதற்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதோட அவங்க தமிழில் உரையாடுற அதே நேரத்தில் தன்னம்பிக்கையாக வாழ்க்கையில் சிறப்பாக செய்யணும் போன்ற முக்கியமான கூறுகளை மாணவர்களிடையில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வளர்த்தமிழ் இயக்கம் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வராங்க. இப்போ இந்த விழாவை பொறுத்தவரை இன்று தொடங்கி செப்டம்பர் 13 வரைக்கும் உங்களுக்காக தீவு முழுவதும் 11 நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. 11 பங்காளிகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இளையர்களுக்கு சுவாரஸ்யமான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னா சந்தோஷம். இல்ல தெரியல, சரியா புரியல அப்படின்றீங்களா, தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. நீங்கள் என்ன செய்யலாம், வளர்த்தமிழ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இணையப்பக்கத்துக்கு சென்று எந்தெந்த நிகழ்ச்சி எப்பப்போ நடக்குது அப்படிங்கிற தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு டீ பொறி பறக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடக்க போகுது. இதில் இளையர்கள் அவங்களுடைய வாதத்தை வைக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 13 நடைபெறும். அதே நாளில் இன்னொரு நிகழ்ச்சி நடைபெறுது உமல்புறவர் தமிழ் மொழி நிலையத்தில். குறிப்பாக அது கதை திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு வயதினருக்கும், குறிப்பாக இளையர்களே, இளம் இளையர்கள் இருப்பாங்க, 13 இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த இளையர்களும் இருப்பாங்க, எல்லாருக்கும் தமிழ் சார்ந்த பல நடவடிக்கைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நீங்கள் தாங்க போகணும், குறிப்பாக பெற்றோர் வீட்டில் பசங்க சும்மா இருக்காங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட சொல்லுங்கள், போய் பாருப்பா, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீ பல தகவல்களை கற்றுக்கிற அதே நேரத்தில் பல புது நண்பர்களையும் சந்திக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இது அமையலாம்ல. நான் சொன்னது போல் தமிழ் இளைய விழா 2026 இன்று தொடங்கி செப்டம்பர் 13 வரைக்கும் நடக்க போகுது. மேல் விவரங்களுக்கு நீங்க போகலாம் வளர்த்தமிழ் அவங்களுடைய இணைய பக்கத்துக்கு. சரியா,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் சாலைக்கு பிறகு 3 தடத்தில் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது? மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: யுவன் சங்கர் ராஜாவுடைய சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. பட்டியல் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால திமிரு பட பாடல் இடம்பெற்றது. 7:58 ஆகி விட்டது. 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சாப்பாடை பத்தி பேச போறோம். சோறுதான் முக்கியம் தம்பி அப்படின்னு பல பேர் சொல்லுவீங்க. இந்த சாப்பாடுக்காக நீங்க எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கீங்க? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிக்கன் ரைஸ்க்காக உட்லண்ட்ஸ்ல இருந்து ஹாபஃப்ரான் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரோ ஜூரோங்ல இருந்து சாங்கி வரைக்கும் போவாங்க பிடிச்ச சாப்பாடை ஒரு புடி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி, எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, எவ்வளவு தூரம் போவீங்க, எவ்வளவு தூரம் போகணும்னு ஆசைப்படுறீங்க? சாப்பாடு வந்துருச்சுன்னா வந்து சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை, சுவாரஸ்யமான அனுபவங்களை தெரிஞ்சுக்க ஆவலை காத்துட்டு இருக்கேன். நான் ரவி ஜி.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKEPIE செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு, காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். 9

வணக்கம். காலைமணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் மோசமடைகிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 3 வட்டாரங்களில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 தாண்டிவிட்டது. மத்திய வட்டாரம் ஆக மோசம். அங்கு தரக்குறியீடு 120 புள்ளி. நேற்று காலை வரை 100 புள்ளிக்கு குறைவாக இருந்த கிழக்கு மேற்கு வட்டாரங்கள் இன்று 100 தாண்டிவிட்டன. கிழக்கில் 102, மேற்கில் 103, வடக்கில் 86, தெற்கில் 88. தரக்குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படுகிறது. அப்போது வெளிப்புற நடவடிக்கைகளை பொதுமக்கள் குறைக்க வேண்டும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு ஆலோசனை தருகிறது. இதற்கு முன் புகைமூட்டம் மோசமாக இருந்தது 2023 அக்டோபர் மாதம். இந்தோனேசியாவின் புதிய தலைநகர் நுசாந்தாராவை காட்டுத்தீ நெருங்க தொடங்கியிருக்கிறது. உடனடி நடவடிக்கைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். செயற்கை மழைக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஜூலையில் வறண்ட பருவம் தொடங்கியது முதல் சுமத்ரா கலிமந்தான் தீவுகளில் காட்டுத்தீ எரிகிறது. ஜூலையில் மட்டும் 90,000 ஹெக்டர் நிலம் தீக்கிரையானது. கிழக்கு கலிமந்தானை இதுவரை தீ தொடவில்லை. ஆனால் இப்போது நுசாந்தாராவுக்கு பக்கத்தில் அது போய்விட்டது. தீயை தடுத்து புகையை அடக்க இந்தோனேசியா போராடுகிறது. இப்போதைக்கு ஜகார்த்தா தொடர்ந்து தலைநகரமாக இருந்தாலும் 2028 நுசாந்தாராவை புதிய அரசியல் தலைநகராக அறிவிக்க இந்தோனேசியா திட்டமிடுகிறது. நுசாந்தாரா களிமண்